வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸிலும் 103 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 24 பராபவ ஆண்டு சித்திரை மாதம் 28 2026 ஆண்டு மே மாதம் 11 திங்கட்கிழமை. நேரம் காலை 5:57.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 6 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுத பெருவிழாவில் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். கோஸ்டாரிக்காவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பவித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்க உள்ளனர். சட்டப்பேரவையில் திமுக குழு தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். துணைத் தலைவராக திரு கே என் நேருவும் கொறடாவாக திரு ஏவா வேலுவும் இக்கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் ராமநாதபுரம், கன்னியாகுமரி உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோவை வென்றது. இன்று நடைபெறும் போட்டியில் பஞ்சாப் அணி தில்லியை எதிர்கொள்கிறது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி காந்தி நகரில் இன்று தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி சென்னை அணியை வென்றது. செய்தி சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
2: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்இல் நாம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் காலை தென்றல். இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி கோயம்புத்தூர்.
1: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில்

0: நேர்களின் நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல். கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி வழங்கும் காலை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக குறளும் விளக்கமும் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையோடு குறள் எண் 13 அதிகாரம் வான் சிறப்பு. குறள் விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. பொருள் மழை பெய்யாமல் பொய்ப்படுமானால் கடல் சூழ்ந்த அகன்ற உலகமாக இருந்தும் பசி உள்ளே நிலைத்து நின்று உயிர்களை வருத்தும். குறள் விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. பொருள் மழை பெய்யாமல் பொய்ப்படுமானால் கடல் சூழ்ந்த அகன்ற உலகமாக இருந்தும்
1: பசி. The news read by Shagun Chopra. Prime Minister Narendra Modi will participate today in Somnath Amrit Parv 2026, marking 75 years of the reconstruction of the first Jyotirling, Somnath Mahadev Temple. Mr. Modi will offer prayers to Lord Somnath, perform the Kumbhabhishek ritual and later address a public gathering. A roadshow has also been organized. On this occasion, Chief Minister Bhupendra Patel and Deputy Chief Minister Harsh Sanghvi will also remain present. Assam Governor Lakshman Prasad Acharya has invited Chief Minister-elect Himanta Biswa Sarma to form a new government in the state, paving the way for the NDA's third consecutive term in Assam. After being unanimously elected leader of the BJP-led NDA's legislature party, Mr. Sarma, along with alliance leaders, met the governor at Lok Bhavan and formally staked claim to form the government. Mr. Acharya will administer the oath of office and secrecy to Mr. Sarma and members of the new Council of Ministers tomorrow. The swearing-in ceremony will be held at the Veterinary College playground in Khanapara and is expected to be attended by Prime Minister Narendra Modi, Union Home Minister Amit Shah, Defence Minister Rajnath Singh and BJP President Nitin Naveen, among others. West Bengal Chief Minister Suvendu Adhikari will chair a meeting of the Council of Ministers at the State Secretariat Nabanna today. Portfolios are expected to be distributed among the five ministers who took the oath of office and secrecy along with the Chief Minister on Saturday at the Brigade Parade Ground. The new cabinet is expected to discuss the BJP's electoral promises. Newly elected MLAs are also expected to attend the meetings. A guard of honour will be presented to Chief Minister Suvendu Adhikari at around 11 a.m. today, following which the cabinet meeting will take place. India now ranks third globally in installed renewable energy capacity. A new report by Morgan Stanley says India's renewable energy transition will help reduce external dependence, but its success will depend on how quickly the country localizes critical segments such as solar cells, wafers and polysilicon. According to data from the Ministry of New and Renewable Energy, domestic solar module capacity has nearly doubled from 38 gigawatts in March 2024 to 74 gigawatts in March 2025. Solar cell capacity has also increased from 9 gigawatts to 25 gigawatts. Madhya Pradesh Chief Minister Dr. Mohan Yadav will release two cheetahs into the wild at Kuno National Park in the Gwalior Chambal region today. Prime Minister Narendra Modi launched Project Cheetah.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இன்னைக்கு என்னெல்லாம் முக்கியமான ப்ரோக்ராம்ஸ் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். காலையில 7:30 யோகமும் மனித மாண்பும் உரை வழங்குபவர் சமத்துவராணி அவர்கள். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். பகல் 12 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜே கவிதா அவர்களோடு நேர்முக நிகழ்ச்சி. மதியம் 2:30 இருதய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்

8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜே கவிதா அவர்களோடு நேர்முக நிகழ்ச்சி. மதியம் 2:30 இருதய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில இருதய நலன் இருதய அறுவை சிகிச்சை குறித்து விளக்கம் தராரு கோயம்புத்தூர் இருதய மயக்கவியல் துறை நிபுணர் மருத்துவர் காப்பியன் அவர்கள். சாயந்திரம் 5:50 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில பங்கேற்கிறாரு கோயம்புத்தூர் NCC குழு தலைமையகத்தைச் சேர்ந்த இந்திய ராணுவத்தின் கர்னல் CST சுவாமி அவர்கள். கேட்க தவறாதீர்கள். 7:25 ஏறுமோறும் நிகழ்ச்சியில உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் உள்ள தொழில் நிறுவனங்களுக்கான மரங்களின் தேவை என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள்.

0: இரவு 9:15 காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களின் தொகுப்பாக மயிலிறகு கேட்கலாம். இன்னைக்கு என்னெல்லாம் முக்கியமான ப்ரோக்ராம்ஸ் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் நேரம் 6:35. இனி கேட்கலாம்.
1: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம்
2: விவசாயிகளுக்கான அறிவிப்புகள்.
1: கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்ட விவசாயிகளுக்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. வரும் நாட்களில் மிதமானது முதல் கனமழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 33°C முதல் 37°C ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 20°C முதல் 24°C ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70%-80%, மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 40%-70% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 8-12 km வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தெற்கு மற்றும் தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. கோயம்புத்தூர், ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் மிதமானது முதல் கனமழையுடன் 8-16 km வரை காற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கனமழையுடன் இடி, மின்னல் மற்றும் அதிக காற்றும் எதிர்பார்க்கப்படுவதால் பயிர்கள் மற்றும் கால்நடைகளை பாதுகாக்க தகுந்த முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும். எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி சரிவுக்கு குறுக்கே கோடை உழவை மேற்கொள்ள வேண்டும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் கரும்பு பயிருக்கு நீர் பாய்ச்சுவதை தள்ளி போட வேண்டும் அல்லது மண்ணின் ஈரத்தை பொறுத்து நீர் பாய்ச்ச வேண்டும். குருத்து மாவுப்பூச்சி தென்படின் இமிடாக்ளோபிரிட் 17.8 SL மருந்தை 1 ஏக்கருக்கு 30 ml என்ற அளவில் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். தற்போதைய வானிலையில் காய்கறி பயிர்களில் சிலந்தி பூச்சி தாக்குதல் வர வாய்ப்பிருக்கிறது. எனவே அடிக்கடி கண்காணித்து புரோபார்கயிட் என்ற மருந்தினை 1 ஏக்கருக்கு 400-600 ml தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். இடி, மின்னல் மற்றும் அதிக காற்றும் எதிர்பார்க்கப்படுவதால் 7 மாத வயதுடைய வாளிகளுக்கு சரியாக முட்டுக் கொடுத்து சாயாமல் பாதுகாக்க வேண்டும். இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் தேனீ வளர்ப்பு பயிற்சி பற்றிய ஒரு அறிவிப்பு. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பூச்சியியல் துறை சார்பாக ஒவ்வொரு மாதமும் தேனீ வளர்ப்பு சம்பந்தமான ஒருநாள் பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த மாதத்திற்கான பயிற்சி இன்று அளிக்கப்படும். தேனீ இனங்களை கண்டுபிடித்து வளர்த்தல், பெட்டிகளில் தேனீ வளர்க்கும் முறை மற்றும் நிர்வாகம், தேனீக்கு உணவு தரும் பயிர்கள் மற்றும் மகரந்த சேர்க்கை மூலம் மகசூல் அதிகரிக்கும் பயிர்களின் விவரம், தேனை பிரித்தெடுத்தல், தேனீக்களின் இயற்கை எதிரிகள் மற்றும் நோய் நிர்வாகம் போன்ற முக்கிய அம்சங்கள் இதில் சொல்லித்தரப்படும். பயிற்சி நேரம் காலை 9 முதல் மாலை 5 வரை. மேலும் விவரங்களுக்கு அணுக வேண்டிய முகவரி, பேராசிரியர் மற்றும் தலைவர், வேளாண் பூச்சியியல் துறை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர். தொலைபேசி எண் 0422-6611-214. மின்னஞ்சல் entomology@tnau.ac.in. இந்த தகவலை கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மக்கள் தொடர்பு அலுவலர் தெரிவிக்கின்றார்.
3: அன்பார்ந்த திருப்பூர் மற்றும் சுற்றுப்பகுதியில் உள்ள

விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் அரங்கமதிவாணன், பேராசிரியர் மற்றும் தலைவர், கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம், திருப்பூரிலிருந்து பேசுகிறேன். தற்போது நமது மாவட்டம் மற்றும் அன்றைய மாவட்டங்களில் அதிக வெப்பநிலை காணப்படுகிறது. இந்த வெப்பநிலையால் கால்நடைகளில் ஏற்படும் பாதிப்புகள், உற்பத்தி திறனில் ஏற்படும் மாறுபாடுகள், அதனால் நமக்கு ஏற்படும் வருவாய் குறைபாடுகள் என பல விளைவுகளை விவசாயிகள் சந்திக்க வேண்டியிருக்கிறது. பொதுவாகவே கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு ஏற்ற வெப்பநிலையாக அறியப்படுவது 20 டிகிரியிலிருந்து 27 டிகிரி செல்சியஸ் வரை. இதுக்கு மேல் அதிகரிக்கும் போது அந்த வெப்பநிலைக்கு உண்டான பாதிப்புகள் கால்நடை மற்றும் கோழிகளில் ஏற்படுகிறது. இதை வெப்ப அயர்ச்சி என்று கூறுவார்கள். இந்த வெப்ப அயர்ச்சி வரும்பொழுது கால்நடைகளில், முக்கியமாக கறவை மாடுகளில், பால் உற்பத்தி குறைவு, தீவனம் எடுப்பது குறைவு, பாலின் தரத்தில் மாறுபாடு, அதிக அளவு தண்ணீர் குடித்தல், மாடுகள் நிழலை நோக்கி நகர்வது, இழப்பு எடுப்பது போன்ற பல்வேறு அறிகுறிகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது. கோழிகளிலும் இதே போன்று பல அறிகுறிகள் நமக்கு தெரிகிறது. கால்நடைகள் மற்றும் கோழிகளில் ஏற்படும் வெப்பத்தை எவ்வாறு கட்டுப்படுத்தி நம்மளது உற்பத்தியை, வருவாயை மேலும் இழக்காமல் பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி உங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசலாம்னு ஆசைப்படுகிறேன். கோடைக்கால பராமரிப்பு என்பது மிக முக்கியமானது. முதல்ல நம்ம கொட்டைகளிலிருந்து ஆரம்பிப்போம். கொட்டைகையோட முக்கியமான இரண்டு பிரின்சிபல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒன்று இடவசதி, இன்னொன்று காற்றோட்ட வசதி. காற்றோட்ட வசதிங்கிறது மிக மிக முக்கியமானது. ஏன் அந்த காற்றோட்ட வசதி இந்த வெப்பநிலைகளில் முக்கியமானது அப்படின்னா, வெப்பநிலை அதிகமாக இருக்கிற காரணங்களில் காற்றோட்டமும் குறைவாக இருக்கும். ஸோ அதனால் வெப்பத்தின் தாக்கம் வந்து நம்ம கால்நடைகளுக்கும் கோழிகளுக்குமே ஏற்படும். அதனால் மாடுகளையோ ஆடுகளையோ அல்லது கோழிகளையோ செட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்தும் போது தேவையான காற்றோட்ட வசதியை செஞ்சு கொடுப்பது நம்மளோட கடமை. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, முக்கியமாக வந்து அந்த கம்பி வலைகள் போன்ற பகுதிகளில் இருக்கிற ஒட்டடைகளை சுத்தப்படுத்தி காத்தோட்ட வசதியை உருவாக்கி கொடுக்கணும். ரெண்டாவது இடவசதியை பற்றி சொன்னேன். பண்ணை முறை வளர்க்கும் கால்நடைகளாக இருந்தாலும் சரி, கோழிகளாக இருந்தாலும் சரி, இந்த கோடை காலத்தில் குறைஞ்சது 20-25% இடவசதியை கூட்டி கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக நகர முடியும், வெப்பத்தோட தாக்கத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியும். மூன்றாவது, இந்த கூரையில் நம்ம என்ன பண்ணலாம், வெயில் காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாண்டே கூரை மேலே வந்து சுண்ணாம்பை அடிச்சு விடலாம் அல்லது பெயிண்ட் அடித்தாலும் சரி. இதனால் வந்து அந்த வெப்பநிலை உள்ளே உட்கரைப்பது குறைஞ்சி செட்டுக்குள்ளே வெப்பநிலை கொஞ்சம் குறைவாக இருக்கும். இது நமக்கு வந்து தோதுப்படாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, தென்னங்கீற்று கூரை மேலே போட்டு அதில் ஸ்ப்ரிங்க்ளர்ஸ் மாதிரி பர்மனெண்ட்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, அல்லது பைப்பில் வச்சு தண்ணி அடித்தாலும் சரி, பண்ணும்போது உங்களுக்கு வந்து வெப்பநிலை வந்து உள்ள குறையும். செட்டுக்கு உள்ளே என்ன பண்ணலான்னா, கறவை மாடுகளுக்கு முக்கியமாக பாக்கர்ஸ் மாதிரி நம்ம போட்டு விடலாம். இதனால் வந்து அந்த தண்ணீர் வந்து லேசான துளியாக மாடுகளை மேலே படும்போது வெப்பநிலை வந்து கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாடுகளுக்கு வந்து தண்ணீர் 24 மணி நேரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். வழக்கமாக விவசாயிகள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 இடம் 3 இடம் வந்து தண்ணி காட்டுவோம், தீவனம் போடுவோம். ஆனால் அந்த வெப்ப காலத்தில் வந்து தண்ணி வந்து 24 மணி நேரம் இருக்கணும், இரவு நேரம் உட்பட. தண்ணீர் தொட்டியை வந்து வெளிப்பகுதியில் சின்டெக்ஸ் டேங்க் மாதிரி டேங்க் வச்சுருந்தீங்கன்னா, அந்த தண்ணீர் தொட்டியை வந்து தென்னங்கீத்து அல்லது சாக்கு வச்சு நேரடியாக வெப்பம் படாத மாதிரி பாதுகாத்து வச்சிங்கன்னா தண்ணியோட வெப்பநிலை வந்து குறையும். யூஸ்வலாக வந்து தண்ணி வெப்பநிலை அதிகமாக இருந்தால் கால்நடைகளும் கோழிகளும் தண்ணி எடுப்பது வந்து குறையும். வெப்பநிலையை வந்து சீராக பராமரிக்க தண்ணீர் உட்கொள்வது வந்து மிக முக்கியம். இது இல்லாமல் சில அயிற்சி நீக்கி மருந்துகளையும் நம்ம வந்து கொடுக்கும்போது அதனோட வீரியத்தை குறைக்க முடியும். அப்புறம் அது மேய்ச்சலுக்கு அனுப்புகிற மாடுகளாக இருந்தாலும் சரி, வெள்ளாடு செம்மறி ஆடாக இருந்தாலும் சரி, எக்காரணத்தை கொண்டும் வெயில் நேரங்களில் அனுப்ப வேண்டாம். காலை ஏர்லி மார்னிங் அல்லது வந்து ஆஃப்டர்நூன் வந்து 4 மணி 5 மணிக்கு மேலே நீங்கள் வந்து மேய்ச்சலுக்கு அனுப்புனா நல்லது. ஈவன் கோழிகளுக்கு தீவனம் கொடுக்கறது கூட காலை நேரங்களிலேயோ அல்லது மாலை நேரங்களிலேயோ அல்லது இரவு நேரங்களிலேயோ தீவனம் கொடுக்கும்போது தீவனம் உட்கொள்ளுதல் வந்து சீராக இருக்கும். வெயில் நேரத்தில் எக்காரணத்தை கொண்டும் கோழி செட்டுக்குள்ளேயே நம்ம போகக்கூடாது. கோழிகளையும் கால்நடைகளையும் நம்ம எக்காரணத்தை கொண்டும் தொந்தரவு பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்புறம் வெயில் காலங்களில் நோய்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. முக்கியமாக அம்மை போன்ற நோய்கள் வந்து வெயில் காலங்களில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து இந்த நோய் மேலாண்மையும் மிக முக்கியமானது. பெரும்பாலும் விவசாயிகளை கேட்டுக்கொள்வது, இந்த சம்மர் சீசனில் புதுசாக ஆடுகளையோ மாடுகளையோ வாங்குறத கொஞ்சம் குறைச்சிக்கலாம். என்னென்னா, நம்ம வந்து சந்தையில் வாங்கும்போதோ வெளியிடத்தில் வாங்கும்போதோ அங்கே இருக்கிற நோய் கிளர்ச்சியை பற்றி நமக்கு பெரும்பாலும் தெரியாது. அப்படியே இல்லை, நான் வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு சூழ்நிலை இருந்ததுன்னா, வாங்கிட்டு வந்துட்டு அந்த மாடுகளையோ ஆடுகளையோ குறைஞ்சது 21 நாள்
தனிமைப்படுத்தி நோய்கள் இல்லை என்று உறுதிப்படுத்தின பிறகு

0: மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். 3 நாள் சண்டை நிறுத்தம் மீறப்பட்டது தொடர்பாக ரஷ்யாவும் யுக்ரைனும் பரஸ்பரம் குற்றச்சாட்டுகளை தெரிவித்துள்ளன. உத்தராகண்ட் மாநிலத்தில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக சார்தாம் யாத்திரை மேற்கொள்ளும் பக்தர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. திருச்சியில் சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை வரவழைத்து இனி குற்ற செயல்களில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு செல்வ நாகரத்தினம் எச்சரிக்கை விடுத்தார். திருத்தணியில் திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். சென்னை திருவனந்தபுரம் விரைவிரையில் இம்மாதம் 15 மற்றும் 22 தேதிகளில் கோட்டயம் வழியாக இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 2 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. ராய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 166 ரன் எடுத்தது. 167 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 20 ஓவர் முடிவில் 8 விக்கெட்டுகளை இழந்து 167 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. முன்னதாக சென்னையில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் எடுத்தது. 204 ரன் எடுத்தால் வெற்றி என்ற கூட பின்னர் பேட் செய்த சென்னை அணி 19.2 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 208 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்க உள்ளனர். சட்டப்பேரவையில் திமுக குழு தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 6:55. நேயர்களே, இப்பொழுது திரைசை பாடல் ஒன்று கேட்கலாம். நிகழ்ச்சியில் புதுக்கவிதை திரைப்படத்திற்காக மலேசிய வாசுதேவனின் குரல் வண்ணத்தில் அமைந்த பாடல்.

0: கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இன்றைக்கு யோகமும் மனித மாண்பும் உரை வழங்குபவர் சமத்துவராணி அவர்கள். பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜே கவிதா அவர்களோடு நேர்முக நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள்.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேரம் காலை 7 மணி. நாம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணையறது நான் உங்க ஆர்ஜே மேஸ்ரீ.

0: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். பேக் டு பேக் மூன்று பாடல்கள் கேட்டோம். முதல் பாட்டு பகவதிபுரம் ரயில்வே கேட் படத்திற்காக எஸ்பி சைலஜா தீபன் சக்கரவர்த்தி பாடினது, பாடலாசிரியர் எம் ஜி வல்லபன், இசை இளையராஜா. ரெண்டாவது வைதேகி காத்திருந்தாள் படத்துக்காக பாட்டு கேட்டோம், உமாரமணன் இளையராஜா பாடியது, பாடலாசிரியர் பஞ்சு அருணாச்சலம், இசை இளையராஜா. மூன்றாவதா உல்லாச பறவைகள் படத்திற்காக ஜென்சி பாடின பாட்டு கேட்டோம், பாடலாசிரியர் பஞ்சு அருணாச்சலம், இசை இளையராஜா. வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். தினமும் ஒவ்வொரு ஜே கே க்வெஸ்சன் கேட்போம். அந்த வகையில் இன்னைக்கான க்வெஸ்சன், இந்தியாவின் முதல் நகரும் எம்ஆர்ஐ ஸ்கேன் வசதி எங்கு உபயோகத்திற்கு வந்துள்ளது? எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவோம். ஆனால் இங்கே ஒரு இடத்துல இருந்த இடத்துக்கே வெட்டு பக்கத்துலேயே அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் வசதி வந்திருக்கு. அது எங்கே அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம் 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு. தொடர்வது 7:15 செய்திகள் தமிழில்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுத பெருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை எடுத்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். கோஸ்டாரிக்காவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதி கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். ஆசிய பளு தூக்கும் சாம்பியன் போட்டி காந்தி நகரில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுத பெருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். இன்று குஜராத் மாநிலம் ஜாம்நகரிலிருந்து சோம்நாத் செல்லும் பிரதமர் அங்கு நடைபெறும் சாலை பேரணியில் பங்கேற்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து சோம்நாத் ஆலயத்தின் புனரமைப்பில் முக்கிய பங்காற்றிய சர்தார் வல்லபாய் பட்டேலின் சிலைக்கு பிரதமர் மரியாதை செலுத்த உள்ளார். பின்னர் சோம்நாத் ஆலயத்தில் வழிபாடு மேற்கொள்ளும் பிரதமர் அந்த ஆலயத்தின் கும்பாபிஷேக நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்கிறார். பின்னர் விமானப்படையினர் நிகழ்த்தும் சாகச நிகழ்ச்சியை பார்வையிடும் பிரதமர் அங்கு நடைபெறும் பொதுக்கூட்டம் ஒன்றிலும் பங்கேற்க உள்ளார். இந்நிகழ்ச்சியின் போது சோம்நாத் ஆலயம் தொடர்பான அஞ்சல் தலையையும் 75 ரூபாய் மதிப்பிலான சிறப்பு நாணயத்தையும் அவர் வெளியிடுகிறார். அதன் பின்னர் வதோதரா செல்லும் பிரதமர் அங்கு சார்தாம் விடுதியை திறந்து வைக்கிறார். இதில் தலா 1000 மாணவ மாணவிகள் தங்கும் வகையில் தனித்தனியாக விடுதி வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த விடுதி வளாகத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள நவீன வசதிகளையும் திரு நரேந்திர மோடி பார்வையிட உள்ளார். இந்தியா அனைத்து துறைகளிலும் தற்போது பாரம்பரியத்தை மீட்டெடுத்து வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சோம்நாத் ஆலயம் புதுப்பிக்கப்பட்டதன் 75வது ஆண்டு நிறைவு விழா தொடர்பாக அவர் எழுதியுள்ள சிறப்பு

கட்டுரையில் 1000 ஆண்டுகளாக தொடர்ந்து தாக்குதலை எதிர்கொண்ட போதும் இந்த ஆலயம் மீண்டு எழுந்து வந்துள்ளது என்று கூறியுள்ளார். நாட்டில் கலாச்சார மறுமலர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சோம்நாத் ஆலயம் வலிமையுடன் திகழ்வதைப் போலவே நாட்டின் பொருளாதாரமும் வலிமையுடன் உள்ளது என்றும் இந்தியா வேகமாக வளர்ச்சியடைந்து வருகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நமது பாரம்பரிய நடைமுறைகளான ஆயுர்வேதம், யோகா போன்றவை உலகெங்கிலும் தற்போது முக்கியத்துவம் பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நியூசிலாந்து, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுடன் மேற்கொள்ளப்பட்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மூலம் ஆயுர்வேதம் மற்றும் யோகா துறைகளைச் சேர்ந்தவர்கள் பயனடைவார்கள் என்றும் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சொலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேத்தா எழுதிய நூல் வெளியீட்டு விழாவில் நேற்று அவர் பங்கேற்றார். இந்நிகழ்வில் பேசிய அவர், நமது அரசியல் சாசனத்தை அடிப்படையாக கொண்டு ஜனநாயகத்தின் வேர்கள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மக்களின் உரிமைகளை காப்பதில் நீதிமன்றங்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் தெரிவித்தார். நீதித்துறையும் நிர்வாகமும் இணைந்து பணியாற்ற வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார். பல்வேறு அமைப்புகளுக்கு இடையே உள்ள ஒருங்கிணைப்பே ஜனநாயகத்தை மேலும் வலுவானதாக்கும் என்று திரு அமித்ஷா கூறினார். இந்நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் பிரதமரின் கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகளை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துவதில் கிராமப்புற சாலைகள் முக்கிய பங்காற்றுவதாக அவர் தெரிவித்தார். இவை கிராமப்புற மக்களின் கல்வி, சந்தை வாய்ப்புகள், சுகாதாரம் ஆகியவற்றை மேம்படுத்துவதாகவும் அவர் கூறினார். மத்திய பிரதேசத்தில் பிரதமரின் கிராமப்புற சாலைகள் திட்டத்தின் 4வது கட்டத்தில் 973 சாலைகள் அமைக்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். இவை 2100 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், உள்ளூர் பொருட்களை வாங்க மக்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தற்போதைய புவிசார் அரசியல் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு மக்கள் எரிபொருள் நுகர்வை முடிந்த அளவு குறைத்து அந்நிய செலாவணி கையிருப்பை அதிகரிக்க உதவ வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். விவசாயிகள் நலனில் அரசு அதிக அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். மத்திய அரசின் செயல்பாடுகள் காரணமாக நாடு முழுவதும் பிஜேபியின் செல்வாக்கு அதிகரித்து வருவதாக அவர் கூறினார். மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரியில் அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல்களில் இது எதிரொலித்துள்ளதாக அவர் கூறினார். காங்கிரஸ் கட்சி ஊழலையும் வாரிசு அரசியலையும் ஊக்குவித்து வந்துள்ளதாக திரு நரேந்திரமோடி குற்றம் சாட்டினார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் உள்ள ஆராய்ச்சி மையத்தை நேற்று அவர் ஆய்வு செய்தார். கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிகளுக்கான உள்கட்டமைப்புகளை அரசு தொடர்ந்து மேம்படுத்தி வருவதாக இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் கூறினார். நாட்டின் முக்கியமான உயர்கல்வி நிறுவனங்களில் விண்வெளித்துறை தொடர்பான ஆய்வகங்கள் அமைக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு ஆராய்ச்சிகளுக்கும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கும் ஊக்கமளிப்பதாகவும் அதன் மூலம் சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை அடைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். கோஸ்டாரிக்காவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பவித்ரா மார்கரெட்டா தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக அந்நாட்டுக்கு சென்றுள்ள அவர் நேற்று வால் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றினார். தகவல் தொழில்நுட்பம் மற்றும் பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உலகம் ஒரே குடும்பம் என்ற கொள்கையில் இந்தியா செயல்பட்டு வருவதாக திரு பவித்ரா மார்கரெட்டா கூறினார். முன்னதாக அந்நாட்டின் புதிய அதிபர் பதவியேற்பு நிகழ்ச்சியிலும் அமைச்சர் பங்கேற்றார். அஸ்ஸாமில் புதிய அரசு அமைக்க முன்வருமாறு தேசிய ஜனநாயக கூட்டணியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தற்போதைய முதலமைச்சரான திரு ஹிமந்த பிஸ்வா சர்மாவுக்கு அம்மாநில ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா அழைப்பு விடுத்துள்ளார்.
முன்னதாக தேசிய ஜனநாயக

0: கூட்டணி கட்சித் தலைவர்கள் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா தலைமையில் ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியாவை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினர். அசாம் சட்டப்பேரவைத் தேர்தலில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நாளை பதவியேற்க உள்ளது. இதில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். உத்தரப்பிரதேச அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. கேபினெட் அந்தஸ்தில் இரண்டு பேரும் இணையமைச்சர் பொறுப்பில் இரண்டு பேரும் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். லக்னோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திருமதி ஆனந்திபென் பட்டேல் புதிய அமைச்சர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். திரு பூபேந்தர் சௌத்ரி, திரு மனோஜ் பாண்டே ஆகியோர் கேபினெட் அமைச்சர்களாகவும், திரு அஜித்பால் சிங் மற்றும் திரு சோமேந்திர தோமர் இணையமைச்சர்களாகவும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். கும்பம் நகராட்சி தேசிய விருது பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ளவர், கடந்த ஆண்டிற்கான சிறந்த பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான விருதில் கும்பம் நகராட்சி மூன்றாவது இடத்தை பிடித்து 1.5 கோடி ரூபாய் பரிசுத் தொகை வென்றதை சுட்டிக்காட்டினார். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி காந்திநகரில் இன்று தொடங்குகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் இந்தியா உள்ளிட்ட 30 நாடுகளைச் சேர்ந்த 170க்கும் அதிகமான வீரர்கள் பங்கேற்கின்றனர். ISL கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி சென்னை அணியை வென்றது. குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 2 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. முன்னதாக சென்னையில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுதப் பெருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று பங்கேற்கிறார். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். கோஸ்டாரிக்காவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பவித்ரா மார்கரெட்டா தெரிவித்துள்ளார். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி காந்திநகரில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல. இன்னைக்கு மே 11 இன்னைக்கு என்னெல்லாம் சிறப்பான விஷயங்கள் இருந்து இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா?
1: இன்று தேசிய தொழில்நுட்ப தினம். 1998 மே 11 ராஜஸ்தானின் பொக்ரான் பகுதியில் இந்தியா வெற்றிகரமாக அணு ஆயுத பரிசோதனைகளை நடத்தியது. அதே நாளில் இந்தியாவில் சொந்தமாக உருவாக்கப்பட்ட ஹன்சா 3 விமானம் வெற்றிகரமாக பறந்தது. மேலும் பாதுகாப்பு துறைக்கான திரிசூல் ஏவுகணையும் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது. இந்த 3 முக்கிய சாதனைகளின் நினைவாகவே மே 11 தேசிய தொழில்நுட்ப தினமாக அறிவிக்கப்பட்டது. இந்த நாள் நம் நாட்டின் விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள், பொறியாளர்கள் மற்றும் அவர்களின் புதுமையான கண்டுபிடிப்புகளின் பங்களிப்பை கௌரவப்படுத்தும் நாளாகும். இந்த ஆண்டு தேசிய தொழில்நுட்ப தினத்தின் கருப்பொருள் செயற்கை நுண்ணறிவு திறன் மேம்பாடு, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கான பொறுப்பான கண்டுபிடிப்பு மற்றும் தன்னிறைவான எதிர்காலத்தை நோக்கிய ஆழமான தொழில்நுட்ப முன்னெடுப்புகள் ஆகியவையாகும். தன்னிறைவு இந்தியா என்ற கனவை நனவாக்க தொழில்நுட்பமே மிகப்பெரிய சக்தி என்பதை நினைவூட்டும் தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று.
0: இந்த நாளின் சிறப்பை நாம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நேர்களே, நம்மளுடைய வானிலை எப்படி இருக்கு அப்படின்னா, கோயம்புத்தூர்ல குறைந்தபட்சமா 25 அதிகபட்சமா 35 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. திருப்பூர்ல 26-37 டிகிரி செல்சியஸ், ஈரோட்ல 27-38 டிகிரி செல்சியஸ், சேலத்துல 26-36, பாலக்காட்டுல 27-36 டிகிரி செல்சியஸ் ஆகவும், ஊட்டியில 17-25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் வெப்பநிலை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.

0: உங்களுடைய நினைவூட்டலுக்கு மீண்டும் ஒரு முறை கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவின் முதல் நகரும் எம்ஆர்ஐ ஸ்கேன் வசதி எங்கு உபயோகத்திற்கு வந்துள்ளது அப்படிங்கிறது தான். பொதுவாக வந்து நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்கேன் சென்டருக்கோ இல்லாட்டி ஹாஸ்பிட்டலில் அந்த ஸ்கேன் ரூமுக்கோ நம்ம போவோம். இப்போ என்ன அப்படின்னா, ஒரு பேஷண்ட் இருக்காங்கன்னா அந்த பேஷண்ட்டோட பெட்டு பக்கத்திலேயே அந்த போர்ட்டபிள் எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்திருக்கு. இது எங்கே வந்திருக்கு, நம்ம இந்தியாவில் எந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கான கேள்வி. இதற்கு சரியான பதில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு உங்களுடைய பதில்களை சொல்லலாம்.
1: நீதானே எந்தன் பொன் வசந்தம்.

0: எல்லாம் நித்யா படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடினது. பாடலாசிரியர் வைரமுத்து, இசை இளையராஜா. வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இனி கேட்கலாம்
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். யோகமும் மனித மாண்பும் உரை கேட்கலாம். வழங்குபவர் சமத்துவ ராணி அவர்கள்.
2: வாழ்க வளமுடன். குரு என்பவர் இறைவனின் இருப்பு. நாம் அறிவு வளர்ச்சி பெற்று சிந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற வரையிலே இந்த ஐந்து புலன்களிலேயே இயங்கி நாம் எதை பார்க்கின்றோமோ அதனுடைய பதிவு, அதிலே ஏற்படக்கூடிய இன்ப துன்ப விளைவுகள், அந்த விளைவுகளின் பதிவுகள், அவற்றை ஒட்டி எழும் செயல்கள், அந்த பதிவுகளால் மீண்டும் மீண்டும் மேலும் மேலும் வினைப்பதிவுகள் போன்றவற்றை ஏற்றுக்கொண்டே இருக்கின்றோம். அதனால்தான் மெய்ப்பொருளாக உள்ள ஆதி நிலையானது அறிவிற்கு பிடிபடவில்லை. நாம் எங்கிருந்து வந்தோம், எதற்காக பிறந்திருக்கிறோம், எங்கே போக வேண்டும் என்பது நினைவுக்கு வருவது இல்லை. மகரிஷி ஒரு சிறு உதாரணம் சொல்லியிருப்பார். சூதாட்டத்தில் இறங்கிவிட்ட ஒருவனுக்கு, அந்த மயக்கத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒருவனுக்கு எப்படி குடும்பத்தை பற்றியோ லாப நஷ்டத்தை பற்றியோ எண்ணம் வராதோ, அதுபோல இன்ப துன்பம் என்ற ஒரு சூதாட்டத்திலே நம்மை பற்றிய நினைப்பே எழுவது இல்லை. இந்த இடத்திலேதான் குருவினுடைய பார்வை, குருவினுடைய நினைவு, குருவினுடைய சொல் ஒரு மனிதனுக்கு தேவையாக இருக்கிறது. குரு என்றால் அவர் தன்னை அறிந்தவர். குருவின் உதவி ஒருவருக்கு கிடைப்பதற்கு ஒரு நிமிடமாகிலும் சிந்தித்திருக்க வேண்டும், தேடியிருக்க வேண்டும். நாம் பிறந்து வந்துள்ளோம், நம்மை பற்றி எதுவும் தெரியவில்லை, தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் சரி, அந்த எண்ணம் நிறைவேறாமல் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தாலும் சரி, கட்டாயம் அவருக்குரிய குருவை தேடி கொடுத்துவிடும். ஒரு மனிதனுடைய கர்மா, செயல், சிந்தனை, தெளிவு, அறிவு, வேகம் உயர்வான நாட்டத்தை கொடுத்து விடுகிறது. அதுவே குருவையும் கொண்டு வந்து சேர்த்து விடுகிறது காலத்தாலே. அந்த குருவினுடைய பார்வை, சொல் எல்லாம் சீடனின் உள் உணர்வை தூண்டிவிடுகின்றன. குரு என்பவர் ஆன்மீகத்திற்கான நுழைவு வாயில். அந்த நுழைவு வாயிலுக்கு நம்மை கொண்டு வருவதற்கு குரு அருள் வேண்டும். அங்கிருந்து உலகத்தை பார்த்தால் அவர் பார்வையில் உலகத்தை பார்ப்பது போல தோன்றும். இதுவே ஒருவர் குருவை அடைந்ததன் அடையாளம். அதாவது, உள்ளே நுழைந்தவுடன் குருவின் கண்கள் வழியாக நாம் இந்த முழு உலகத்தையும் பார்ப்போம். நாம் சந்திக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இந்த சந்தர்ப்பம் நம் குருவிற்கு ஏற்பட்டால் எப்படி கையாள்வார் என்றும், நம்மை யாராவது குறை கூறினால் அப்போது குருவை யாராவது குறை கூறினால் அவர் என்ன செய்திருப்பார் என்றும் யோசிப்போம். எல்லா நேரங்களிலும் குருவின் கண்கள் வழியாகவே உலகத்தை பார்க்கும் பொழுது உலகம் அழகாக தெரியும். அன்பும் ஆனந்தமும் ஒத்துழைப்பும் கருணையும் மற்றும் எல்லா நற்பண்புகளும் நிறைந்த இடமாக இந்த உலகம் தெரியும். குரு என்பவர் உறவு அல்ல, ஆற்றல், சக்தி. இறைவனின் அருளை நேரடியாக குருவின் மூலம் உணர முடியும். சுருக்கமாகச் சொன்னால், இறைவனின் நெருக்கமான இருப்பு அல்லது சக்தி வாய்ந்த அருள் நிலைதான் குரு. நம் வாழ்வில் எல்லையற்ற சக்தியான குரு வந்தால் நாம் முழுமை நிலை அடைந்து விடுவோம். குருவின் நெருக்கத்தை உணரவில்லை என்றால் அதற்கு காரணம் மனம்தான். நம்பிக்கையற்ற நிலையும் அகம்பாவமும் தான். ஏனென்றால், குருநாதரின் மகிழ்ச்சியையும் மெய் உணர்வையும் பகிர்ந்து கொள்ளத்தான் நாம் அவருடன் இருக்கின்றோம். அதற்கு நாம் குப்பைகளை கூட குருவிடம் பகிர்ந்து கொண்டாலும் அவர் அதையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பார். அப்படி நாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஆனந்தம் பொங்கும், பற்றாக்குறை மறையும், வளங்கள் அதிகரிக்கும், நம்முடைய அனைத்து திறமைகளும் வெளிப்படும். எந்த அளவிற்கு குருவிடம் தொடர்பு கொள்கின்றோமோ அந்த அளவிற்கு நல்ல குணங்கள் நம் வாழ்க்கையில் வெளிப்படும். குரு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் தடைகளை தாண்டி வருவதற்கு நமக்கு தைரியத்தையும் தன்ன

0: நம்பிக்கையையும் தந்து நம்மை தயார்படுத்துவார். அப்போது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகி விடுகிறோம். வாழ்க வளமுடன்.
1: யோகமும் மனித மாண்பும் உரை கேட்டீர்கள். வழங்கியவர் சமத்துவ ராணி அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.
2: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி. வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கான கேள்விக்கு நிறைய நேயர்கள் சரியான பதில்கள் கொடுத்துருக்காங்க, அந்த வகையில் அவங்களோட பேரு அப்படியே லைனா படிச்சிருவோமா? சிறுமுகையிலிருந்து சோமு கலைவாணி ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாங்க, சரியான பதிலோட இணைஞ்சிருக்கிறாரு. அவரை தொடர்ந்து உமா கணேஷ் சிறுமுகை, அலிநகரம் எஸ் மகாதேவன், பீடம்பள்ளி வாசுதேவன், கோணமலை ஆனந்தன், பிரமிளா சென்னையிலிருந்து, குஹன் நஞ்சுண்டாபுரம், அன்புராணி சென்னை, கோவை ரத்னபுரியிலிருந்து ராஜா முகமது, மகேஸ்வரி கனகராஜ், இந்து மல்லீஸ்வரன், மூக்கனூர் சாமுண்டிபுரத்திலிருந்து வீரதுரை, அரியலூர் சண்முகானந்தம், கஞ்சம்பட்டி பெரியநாயக்கன் பாளையத்திலிருந்து பிரேம்நாத் சரியான பதில் கொடுத்துருக்குறாங்க, மூக்கனூர் பூபதி, ராஜேந்திரன், ராஜாமணி, இந்திரபிரியா, அகல்யா இவங்களும் சரியான பதில் கொடுத்துருக்குறாங்க. சண்முக சுந்தரம் விநாயகபுரம், பார்வதி கணபதியிலிருந்து, கரூர் நாகேந்திரன் அவர்களை தொடர்ந்து, கவுண்டம்பாளையத்திலிருந்து லாவண்யா, முல்லை நகர்லிருந்து ரகுராமன் சரியான பதில் கொடுத்திருக்கிறாங்க, மூக்கனூர் சண்முகநகர் சிவகுமார், மலர்கொடி சபரிப்பிரியா, சரோஜினி பூலுவப்பாளையத்திலிருந்து ஆனந்தமுருகன், பிரகாசம் ஞானாம்பிகை போகம்பட்டியிலிருந்து, சுண்டமேடு திருப்பூர்லேருந்து ஆறுமுகம் வாய்ஸ் மெசேஜோட சரியான பதிலையும் டைப் பண்ணி அனுப்பியிருக்காங்க, பரவாயில்ல. கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன், ஜெயபால் ஈச்சனாரியிலிருந்து சரியான பதில் கொடுத்திருக்கிறாங்க, மல்லேகவுண்டன் பாளையம், விமலா வேணுகோபால், பூபனா பி கே பூபாலன், பூபால் கண்ணம்பாளையம் பிரிவு பள்ளபாளையத்திலிருந்து, செந்தில் பிரபு, திவ்யபாரதி, நிர்மலா சிவசாமி, மூக்கனூர் இருந்து கூட பதில் சொல்லியிருக்கிறாங்க. முயற்சி பண்ணியிருக்கீங்க, கொஞ்சம் தவறா ஆயிருக்கே, இன்னொருக்கா ட்ரை பண்ணுங்க. வி பிரபு ராஜபாளையத்திலிருந்து சரியான பதிலோட இணைஞ்சிருக்கிறாங்க, விஸ்வம் அறந்தாங்கி கணக்கம்பாளையத்திலிருந்து பாலசுப்ரமணியம், கல்பனா மகேஸ்வரன், கிருத்திகா பாரதி மகாலிங்கம், கள்ளிவளசு சாவக்காட்டுப்பாளையத்திலிருந்து சங்கீதா தங்கவேல் பதில் கொடுத்திருக்கிறாங்க, ஐயனார் முதுகுடியிலிருந்தும் சரியான பதிலோடு இணைஞ்சிருக்கிறாங்க, திருப்பூர் இளங்கோ நகர்லிருந்து அம்பிகா தேவி, சண்முக சுந்தரம், சாய் மணி பொள்ளாச்சி, துரைசாமி ஜமீனூத்துக்குழி, செங்கல்பட்டு லக்ஷ்மணன் கூட வந்து தேவராயபுரத்திலிருந்து ராஜா பதில் கொடுத்திருக்கிறாரு, கண்ணையன் ராமசாமி, கஞ்சம்பட்டி நங்கவள்ளி ராஜாராம், சண்முக சுந்தரம் ரமண முதலிப்புதூர்லிருந்து மணிக்கணும், சண்முக சுந்தரம் ரமண முதலிப்புதூர், சங்கர ஸ்ரீனிவாசன் பாண்டிச்சேரி, விஜய தென்றல் நாமக்கல், ஜனார்த்தனன் பவித்ரா, ஸ்ரீ வைஷ்ணவி, சைந்தவி தாசப்பகவுண்டன்புதூர்லேருந்து பதில் கொடுத்துருக்கிறீங்க. இன்னும் நிறைய நேயர்கள் சரியான பதில்களை கொடுத்துருக்கிறீங்க. ஒரு பாடலுக்கு பிறகு அவங்க யாராரு அப்படிங்கிற பேர்களையும் தெரிஞ்சுக்கலாம்.

0: கேட்டு பாட்டு அத்த மகரத்தினமை படத்திற்காக எஸ் ஜானகி பாடினது இசை கங்கை
1: அமரன்.
0: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இனி கேட்கலாம்
2: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
3: சூரிய ஒளியை பயன்படுத்தி பிளாஸ்டிக் கழிவுகளை ஹைட்ரஜன் மற்றும் பயனுள்ள எரிபொருள் மூலப்பொருட்களாக மாற்ற முடியும் அப்படின்னு புதிய ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த திட்டம் பிளாஸ்டிக் கழிவுகளை ஒரு சுமையாக பார்க்காம கார்பன் மற்றும் ஹைட்ரஜன் சேமிக்கப்பட்ட வளமாக பார்க்கிறது. விஞ்ஞானிகள் இதனை போட்டோரி ஃபார்மிங் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஆய்வக சோதனைகள்ல பிளாஸ்டிக் துண்டுகள், நீர் மற்றும் ஒளி உணர்வு திறன் கொண்ட துகள்கள் ஆகியவற்றோட குறைந்த வெப்பநிலையில இணைக்கப்படுது. சூரிய ஒளி படும்போது வினையூக்கிகளில் இருந்து எலக்ட்ரான்கள் விடுபடுகின்றன. இது நீரை ஹைட்ரஜனாக மாற்ற உதவுது. அதே சமயம் பிளாஸ்டிக் சங்கிலிகளை உடைத்து சிறிய வேதிப்பொருட்களாக மாற்றுகின்றன. சாதாரண எரிப்பு முறைகளை விட மிகவும் பாதுகாப்பானது மற்றும் குறைந்த வெப்பநிலையில செயல்படக்கூடியது. மறுசுழற்சி செய்ய கடினமான அல்லது பொருளாதார ரீதியா சாத்தியமில்லாத பிளாஸ்டிக் வகைகளுக்கு இந்த முறை சிறந்த மாற்றமாக அமையும். பொதுவாக நீரை ஹைட்ரஜனா பிரிப்பதற்கும் அதிக ஆற்றல் தேவைப்படும்.

0: ஆனா பிளாஸ்டிக்ல கார்பன் சங்கிலிகள் எலக்ட்ரான்களை எளிதில் விட்டு கொடுப்பதால் செயல்முறைக்கு தேவைப்படும் ஆற்றல் வந்து குறைகிறது. இந்த தொழில்நுட்பத்தை ஒரு தொழிற்சாலை அளவில் கொண்டு வருவதற்கு சில தடைகள் வந்து இருக்கு. நிஜ வாழ்க்கையில பிளாஸ்டிக் கழிவுகள் சுத்தமாக இருப்பதில்லை. அதில் உள்ள சாயங்கள், உணவு மீதிகள் மற்றும் அழுக்குகள் வேதிவினையை பாதிக்கலாம். தொடர்ச்சியான பயன்பாட்டினால் வினையூக்கிகள் தங்கள் திறனை இழக்கக்கூடும். இறுதியில கிடைக்கும் எரிபொருள்களை பிரித்து தூய்மைப்படுத்துவதற்கு அதிக ஆற்றல் தேவைப்படலாம். இந்த ஆராய்ச்சி முடிவுகள் ஒரு இதழில் வெளியிட்டிருக்காங்க. சூரிய ஒளியை பயன்படுத்தி பிளாஸ்டிக்கை எரிபொருளாக மாற்றுவது சுற்றுப்புற சூழலை தூய்மைப்படுத்துவதோடு புதிய எரிபொருள் ஆதாரங்களையும் உருவாக்கும் என ஆராய்ச்சியாளர்கள் நம்பிக்கையோட தெரிவிச்சிருக்காங்க. நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
1: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
2: பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் பிபிஏ டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற யூஜி டிகிரிகளும்,
1: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டெயில், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல், டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற எம்பிஏ டிகிரிகளும் உள்ளன.
3: ஜாயின் பண்ணி படிங்க, வேலையை புடிங்க.
1: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
3: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 ஆர் விசிட் www.svpistm.ac.in.
4: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இந்த கேணிக்கான கேள்விக்கு இன்னும் நிறைய ரையர்கள் சரியான பதில் கொடுத்துருக்காங்க. அவங்க யாராரு அப்படின்னு பார்த்தோம்னா, குஹன் சிந்து கோத்தகிரியிலிருந்து, அமிர்தம் மகாலிங்கம் நாமக்கல், சிங்கானல்லூர் ஜெயலட்சுமி, ஆலாங்கொம்பு தண்ணீர் தடம் விஜயகுமார், உமா மகேஸ்வரி, ஜெய் கனிஷ்க், வாணி லக்ஷ்மி, முத்துகிருஷ்ணன், அவினாசி, பிரபுதேவி, ஸ்ரீ சாய் அவினாசியிலிருந்து, தொட்டாம்பாளையத்திலிருந்து கலைவாணன், ஹர்ஷா, திவ்யபாரதி சரியான பதில் கொடுத்துருக்குறாங்க. திருப்பூர் வெளியங்காடு கீர்த்தி, மகேஸ்வரி, ஹர்ஷிக், களத்து புதூர்லேருந்து கோபாலகிருஷ்ணன், அன்னபூர்ணி சொல்லியிருக்காங்க, பூலவாடி ராமசாமி, வர்ஷன், பிரித்திகா, பிரியா, ஸ்ரீ, தர்ஷினி, பரமசிவம், ஈஸ்வரி, சின்னவதம்பச்சேரியிலிருந்து, தொட்டாம்பாளையத்திலிருந்து கோகிலா, பழனிசாமி, வி என் இளங்கோ, சாமி செட்டிப்பாளையம், சேலம் இரும்பாலை வெங்கடேஷ், சூலூர் கணேஷ் மூர்த்தி, ஹோப் காலேஜிலிருந்து பிரணயா குகன், பிரேமா வெள்ளியங்கிரி, கருமத்தம்பட்டி, திருப்பூர் குருவாயூரப்ப நகர்லிருந்து பிரபஞ்சன், யஷ்வந்த், மணவை சந்திரசேகர், சிவானந்தா காலனியிலிருந்து எஸ் பழனி, திருப்பூர் கணபதி பாளையம், யசோதா கோவிந்தராஜ், தாசர்பட்டி பாலசுப்ரமணியம், கேரளா அண்ணா நகர்லிருந்து செல்வராஜ் சரியான பதில் கொடுத்திருக்கிறாங்க, சகாதேவன் சரசு பெரியநாயக்கன் பாளையத்திலிருந்து, சுதீஷ் கோத்தகிரி, அடுத்து ரமணி முதலிபுதூர்லேருந்து சுதாகர் ஜீவா பதில் கொடுத்துருக்காங்க, தென் பொன்முடியிலிருந்து நாகமணி சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. சரியான பதில் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருங்க, சீக்கிரமாக தெரிஞ்சுக்கலாம்.

0: வாசல் படத்துல இருந்து இளையராஜா பாட்டின பாட்டு கேட்டோம். பாடலுக்கு பாடலாசிரியர் வாலி, இசை இளையராஜா.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜே கவிதா அவர்களோடு நேர்முக நிகழ்ச்சி. மாலை 5:30 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் தேசிய மாணவர் படை கோயம்புத்தூர் பிரிவின் தலைவர் கர்னல் CST சுவாமி அவர்கள். இன்னைக்கான கேள்விக்கு நிறைய நேயர்கள் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. கேள்வி என்னன்னு மறுபடியும் ஞாபகப்படுத்துமா அப்படின்னா, அதான் ஞாபகப்படுத்தினேன், இந்தியாவின் முதல் நகரும் MRI ஸ்கேன் வசதி எங்கு உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது, எங்க உபயோகத்திற்கு வந்துள்ளது அப்படின்னு கேட்டிருந்தேன். பொதுவாக வந்து நம்ம MRI ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னா அந்த ஸ்கேன் சென்டருக்கு இல்லாட்டி அந்த ஸ்கேன் ரூமுக்கு போவோம். இப்போ எப்படி அப்படின்னா, பேஷண்ட் பக்கத்திலேயே ஒரு பெட் சைடு போர்ட்டபிள் MRI ஸ்கேன் வந்திருக்கு. அதை வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம், பெட்டுக்கு பக்கமாக வச்சு கூட நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம். அது எங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத நான் கேட்டிருந்தேன். இதற்கான சரியான பதில் எய்ம்ஸ் டெல்லி. எய்ம்ஸ் மருத்துவமனை டெல்லியில தான் இது April 2026 கொண்டு வந்திருக்காங்க. அகில இந்திய மருத்துவ அறிவியல் கழகம்னு சொல்லக்கூடிய எய்ம்ஸ்ல. ஆக்சுவலா இந்த இயந்திரம் என்ன அப்படின்னா, ஹைப்பர் ஃபைன் ஸ்வூப் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் உருவாயிருக்கு. அது என்னன்னா, மூவபிள் போர்ட்டபிளா இருக்கக்கூடியது. வழக்கமா MRI இயந்திரங்கள் ரொம்ப பெருசா இருக்கும், ஆனா இது ஒரு சின்ன காட், நம்ம எப்படி புல்லக்காட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன வண்டி மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம ஈஸியாக எல்லா வார்டுக்குமே எல்லா ரூமுக்குமே தள்ளிகிட்டே போய்க்கலாம். அதே மாதிரி பெட் சைட் இமேஜிங் அப்படின்னு சொல்லக்கூடியது, படுக்கை பக்கத்திலேயே ஸ்கேன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்க, இல்லை ICU-ல இருக்காங்க, தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்காங்க, அவங்களால வேற ஒரு ரூமுக்கு வர முடியாது அப்படிங்கும்போது அவங்கள தூக்கிட்டு போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அவங்களோட படுக்கைக்கு பக்கத்திலேயே இந்த ஸ்கேனை வந்து நம்ம பண்ணலாம். வழக்கமாக MRI விட மிக குறைந்த காந்த புலத்தை பயன்படுத்துறதுனால

இருக்கிறதுனால மெட்டல் இம்ப்ளான்ஸ் வச்சிருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு இது சிறு கட்டுப்பாடுகளோட நம்ம பயன்படுத்த முடியும். சாதாரண மின்சார பிளக் இருந்தாலே போதும், இதை இயக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனியாக எம்ஆர்ஐ வச்சா அதுக்கு வந்து ஒரு ஹீலியம் கூலிங் அப்படின்னு தேவைப்படும், அதுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு கூலண்ட்டும் தேவைப்படாது. இது ரொம்ப முக்கியமாக யாருக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா, மூளை பாதிப்பு அடைஞ்சவங்க, இல்லை பக்கவாதம்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரோக்கு, இல்லை விபத்துனால ஏதாவது மூளை காயங்கள் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் டக்குன்னு என்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, டக்குன்னு இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இவங்க இருக்கிற இடத்துக்கே, அதாவது இருக்கிற வார்டுக்கே இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் அப்படிங்கிறது வந்துருச்சு. குழந்தைங்க தனியாக இந்த மாதிரி ஒரு பெரிய மெஷின்குள்ளே போகிறதுக்கு பயப்படுறாங்க ஸ்கேன் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுக்குனுடைய ஒரு மாற்றாகவும் இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு விரைவான முடிவுகள், இவங்களுக்கு என்னதான் ரிசல்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு பேருதவியா இருக்கு. சோ இதற்கான சரியான பதில் எய்ம்ஸ் டெல்லி அப்படிங்கறதா. இன்னைக்கு நிறைய நேயர்கள் இதற்கு சரியான பதில் கொடுத்திருக்கிறீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில சரியான பதில் கொடுத்த நேயர்களுக்கு வாழ்த்துக்கள்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இன்று மாலை 7:25 ஏறுமூறும் நிகழ்ச்சியில உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் உள்ள தொழில் நிறுவனங்களுக்கான மரங்களின் தேவை என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே.டி. பார்த்திபன் அவர்கள். பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில இருதய நலன் இருதய அறுவை சிகிச்சை குறித்து விளக்கம் தராறு கோயம்புத்தூர் இருதய மயக்கவியல் துறை நிபுணர் மருத்துவர் காப்பியன் அவர்கள். வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ இந்த ஒரு மணி நேரமும் உங்க கூட இணைஞ்சிருந்த நிகழ்ச்சியில் இணைஞ்சிருந்தது ஆர்ஜே மேஸ்ரீ. இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கெடுத்த நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றி. இனி தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம். அதனைத் தொடர்ந்து வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியை கண்டினியூ பண்றதுக்காக ஆர்ஜே லட்சுமி தேவி காத்திருக்காங்க. நன்றி நேயர்களே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுதப் பெருவிழாவில் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இந்தியா அனைத்து துறைகளிலும் தற்போது பாரம்பரியத்தை மீட்டெடுத்து வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். கோஸ்டாரிக்காவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு நிகழ்ச்சிகளில் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும் நிறைவில் தேசிய கீதமும் பாடப்படும் நடைமுறையே இனி கடைபிடிக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்க உள்ளனர். சட்டப்பேரவையில் திமுக கட்சித் தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். துணைத் தலைவராக திரு கே என் நேருவும் கொறடாவாக திரு ஏ வ வேலுவும் இக்கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் ராமநாதபுரம், கன்னியாகுமரி உள்ளிட்ட 4

0: மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் பெங்களூரு அணி மும்பை அணியையும் சென்னை அணி லக்னோவையும் வென்றன. இன்று நடைபெறும் போட்டியில் பஞ்சாப் அணி தில்லியை எதிர்கொள்கிறது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி குஜராத் மாநிலம் காந்தி நகரில் இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: நீங்கள்
2: அனைவருக்கும் அமைதி, அனைவருக்கும் செழிப்பு. கவியோகி மகரிஷி டாக்டர் சுதானந்த பாரதி அவர்களின் பிறந்த தின உரை வழங்குகிறார் முனைவர் ஜே அருள்தாசன் அவர்கள்.
3: கவியோகி டாக்டர் சுதானந்த பாரதி 1897 ஆண்டு மே மாதம் 11 நாள் சிவகங்கையில் பிறந்தவர். இவரது பெற்றோர் ஜடாதர் ஐயர், காமாட்சி அம்மையார். சுதானந்த பாரதியின் இயற்பெயர் வேங்கட சுப்பிரமணியன். இவர் கவியோகி, மகரிஷி என்று போற்றப்பட்டவர். இவர் கவிதைகள், தமிழிசை பாடல்கள், உரைநடை நூல்கள், மேடை நாடகங்கள் என்ற பல நூல்களை இயற்றியவர். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். இவர் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்த போது பாரத சக்தி என்னும் மகா காவியத்தை படைத்தவர். 5 வயதில் ரங்க ஐயங்கார் திண்ணைப்பள்ளியில் படித்தவர். பின்னர் மன்னர் பள்ளியில் படித்தவர். 8ஆம் வயதிலேயே கவிதை எழுதும் ஆற்றலும் ஆன்மீக விழிப்புணர்வும் இவருக்கு ஏற்பட்டது. இமயமலையில் வாழ்ந்த ஞான சித்தர் ஒருவர் இவருக்கு சுத்தானந்தம் என்று பெயரிட்டு தீட்சை வழங்கினார். கல்லூரி படிப்பு முடிந்தவுடன் வேதம், உபநிடதங்கள், பிரம்மசூத்திரம் ஆகியவற்றை கற்று அவற்றை தமிழிலும் மொழிபெயர்த்தவர். ஆங்கில இலக்கியத்தில் வில்லியம் ஷேக்ஸ்பியர், ஜான் மில்டன், லார்ட் பைரன் ஆகியோரின் நூல்களையும் கற்று தேர்ந்தவர். விஞ்ஞானமணிகள், பாரத சக்தி மகாகாவியம், யோக சித்தி, கீர்த்தாஞ்சலி, பாரதகீதம், இல்லற ஒழுக்கம், ஏழைப்படும் பாடு, சோதனையும் சாதனையும், மேள ராகமாலை, பாட்டாளி பாட்டு, சோவியத் கீதாஞ்சலி போன்ற ஆயிரக்கணக்கான நூல்களை இயற்றினார். இவர் இயற்றிய நூல்களில் யோக சித்தி, கீர்த்தனாஞ்சலி, மேளராகமாலை ஆகிய கவிதை நூல்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. ஜகத்குரு சங்கராச்சாரியார் இவருக்கு கவியோகி, பாரதி என்றும் பெயர் சூட்டினார். சீரடி சாய்பாபா, ரமண மகரிஷி ஆகியோர் இவருடைய ஆன்மீக உயர்வுக்கு வழிகாட்டிய வள்ளல்கள். மகரிஷி சுத்தானந்த பாரதி, திலகர், காந்திஜி, நேதாஜி, உவே சாமிநாத ஐயர் ஆகியோருடன் நெருங்கிய நட்பு கொண்டவர். இவர் தேசிய சிந்தனைகளை தூண்டும் பல பாடல்களை இயற்றினார். கிராமப்பணி, கதற்பணி, மது ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பு, பெண்கள் மறுவாழ்வு ஆகிய பல சமூக சீர்திருத்த பணிகளையும் செய்து மக்கள் மனதில் இடம் பிடித்தவர். இலக்கிய உலகில் தடம் பதித்தவர். பாண்டிச்சேரியில் அரவிந்தரின் நட்பால் சுத்தானந்த பாரதியின் வாழ்வில் புதிய திருப்பம் ஏற்பட்டது. புதுவை ஆசிரமத்தில் 20 ஆண்டுகள் மௌன விரதம் இருந்தவர். சமய ஒற்றுமையை போற்றியவர். கிறிஸ்தவம், இஸ்லாம் ஆகிய சமய நூல்களை கற்று அவை காட்டும் நெறிகளையும் பின்பற்றி வாழ்ந்தவர். ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்ற திருமூலரின் பாதையில் ஒரே கடவுள், ஒரே உலகம், ஒரே ஆன்மநேயர் நாம் என்பதை உலகிற்கு உணர்த்திய அருமையான இறைவனின் தொண்டர் சுத்தானந்த பாரதி. சமஸ்கிருதம், இந்தி, தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு மொழிகளிலும் நூல்கள் இயற்றிய பன்முக திறமை கொண்டவர் கவியோகி சுத்தானந்த பாரதி. கவிதைகள், உரைநடை, பயண நூல், இலக்கணம், கீர்த்தனைகள், நாடகம், திறனாய்வு, சிறுகதை, அறிவியல், வாழ்க்கை வரலாறு ஆகிய பல துறைகளிலும் 100 கணக்கான நூல்களை எழுதி குவித்தவர் மகரிஷி சுத்தானந்த பாரதி. 1947 சுத்தானந்த பாரதி ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ள தொடங்கினார். சோவியத் யூனியன், பிரான்ஸ் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கும், சீனா, ஜப்பான் உள்ளிட்ட ஆசிய நாடுகளுக்கும், அமெரிக்கா, ஆப்பிரிக்கா நாடுகளுக்கும் சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டு மனிதவள மேம்பாட்டிற்கு அற்புதமான சொற்பொழிவுகளை நிகழ்த்தினார். அகவாழ்வு சிறந்திட யோகம், புறவாழ்வு சிறந்திட அறிவியல், இவை இரண்டும் இணைந்தால்

மனித வாழ்வு அமரத்துவம் பெறும், மண்ணில் விண்ணரசு தோன்றும் என்பதுதான் இவர் உலகிற்கு அளித்த அற்புதமான செய்தியாகும். 1977 ஆண்டு சிவகங்கையில் சுத்தானந்த யோக சமாஜம் என்னும் அமைப்பை நிறுவினார். ஏழைகளுக்கு கல்வி அளிக்க சுத்தானந்த தேசிய வித்யாலயம் உயர்நிலை பள்ளியையும் நிறுவியவர். சமாஜம் பள்ளியின் வளர்ச்சிக்கு வழிகாட்டியவர். தன் படைப்புகளுக்கு வந்த அத்தனை தொகையையும் சமாஜம் பணிகளுக்கே செலவு செய்தவர். மகரிஷி சுத்தானந்த பாரதி காட்டுப்புதூர் மற்றும் தேவக்கோட்டை பள்ளிக்கூடங்களில் ஆசிரியராக பணியாற்றியவர். இயற்கை, சமரச போதினி, பாலபாரதி, சுவராஜ்யா ஆகிய இதழ்களில் ஆசிரியராகவும் பணியாற்றிய சிறப்புமிக்கவர் கவியோகி சுத்தானந்த பாரதி. பிரெஞ்சு நாட்டு விக்டர் ஹியூகோவின் நாவல்கள், மோலியர் மற்றும் ரேசின் நாடகங்கள், இத்தாலி நாட்டு தாந்தேயின் தெய்வீக நகைச்சுவை ஆகியவற்றையும் இவர் தமிழில் மொழிபெயர்த்தவர். மகரிஷி சுத்தானந்த பாரதியின் பாரத சக்தி மகாகாவியம் 50,000 அடிகளால் ஆன ஒரு பெருங்காவியம். இந்த காவியத்தில் ராமதாசர், குருநானக், ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், புத்தர், இயேசு கிறிஸ்து, நபிகள் நாயகம், அப்பர், மாணிக்க வாசகர், வள்ளலார் ஆகிய ஆன்மீக பெருமக்களின் வாழ்வும், அசோகர், சிவாஜி, கரிகால் சோழன், சேரன் செங்குட்டுவன், கரிபால்டி, லெனின், காந்தியடிகள் போன்றோரின் வரலாற்று வாழ்வும் இடம்பெறுகின்றன. யோக சித்தி நூலை த காஸ்பல் ஆஃப் பெர்ஃபெக்ட் லைஃப் என்ற பெயரில் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ளார். யோகி சுத்தானந்த பாரதி தவம் பெற்ற தவம், அவர் ஒரு வற்றாத தமிழ் ஊற்று, சுவாமிகளின் கவிதா சக்தி பிரவாகமும் எழுத்து வன்மையும் யோக சித்தியும் உலகிற்கு பெரு நலம் அளிப்பதாகும் என்று உவே சாமிநாத ஐயர் சுத்தானந்த பாரதிக்கு புகழாரம் சூட்டுகிறார். சுத்தானந்த பாரதியின் ஏழைப்படும் பாடு மிகச்சிறந்த நூல். இது பிரெஞ்சு நாவலாசிரியர் விக்டர் ஹியூகோவின் லெஸ் மிசரபிள் என்ற நாவலை தழுவி எழுதப்பட்டதாகும். இது ஏழைப்படும் பாடு என்ற பெயரில் திரைப்படமாகவும் வெளிவந்தது. மகரிஷி சுத்தானந்த பாரதியின் பாட்டாளி பாட்டு இலங்கையிலுள்ள தேயிலை தோட்டத்து தொழிலாளருக்காக பாடப்பட்ட மிகச்சிறந்த நூல். கவியோகி சுத்தானந்த பாரதி மதுரை பசுமலை ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் படிக்கும் போதே வ.உ. சிதம்பரனார், சுப்பிரமணிய சிவா ஆகியோருடன் நட்பு கொண்டவர். மகாத்மா காந்தியடிகளின் கொள்கையில் மிகுந்த ஈடுபாடு கொண்டு இந்திய விடுதலைப் போரில் ஈடுபட்டார். தன் இறுதி காலம் வரை காந்தியடிகளின் தீவிர பக்தராக வாழ்ந்தவர் கவியோகி சுத்தானந்த பாரதி. இவர் பாரதியாரின் பாடல்களை பாடியும் சொற்பொழிவாற்றியும் இந்திய விடுதலைக்காக பாடுபட்ட மிகச்சிறந்த துறவி. தேசிய விடுதலைக்காக மக்களிடம் நன்கொடை வசூலித்து அதை நாட்டுக்கு பயன்படுத்த மகாத்மா காந்தியடிகளுக்கு அனுப்பி வைத்தவர். இந்திய விடுதலை நோக்குடன் சுத்தானந்த பாரதி எழுதிய நூல்கள் இந்திய மக்களை தட்டி எழுப்பின, ஆங்கிலேயரை எதிர்த்து போராட மக்களை தோள் தட்டி அனுப்பின. கவியோகி சுத்தானந்த பாரதியின் தமிழ் புரட்சி, சுதந்திர கனல், வீரத்தேவன் ஆகிய நூல்கள் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான இந்திய மக்களின் போராட்டங்களை முழங்கின, வீரத்தை வழங்கின. மகரிஷி சுத்தானந்த பாரதி சுதந்திர போராட்ட வீரர் மட்டும் அல்லர், நல்ல சிந்தனையாளர், அருமையான பேச்சாளர், தமிழ் இலக்கிய உலகில் மிகச்சிறந்த விற்பன்னர். தமிழில் காப்பியம், கவிதை, நாடகம், நாட்டியம், இசைப்பாடல், வரலாறு, கடித இலக்கியம், வாழ்க்கை வரலாறு, சுயர் வரலாறு, நாட்டு வரலாறு, புனை கதைகள், பயண இலக்கியம், சிறுகதை இலக்கிய விமர்சனம், மொழிபெயர்ப்பு, குழந்தை இலக்கியம், ஆன்மீகம், உடல்கூறு ஆய்வு, யோகம் என பல துறைகளில் கொடிகட்டி பறந்தவர், துறவியாய் வாழ்ந்து சிறந்தவர். யோகி சுத்தானந்த பாரதி தனது பைந்தமிழ் சோலை என்ற நூலின் வாயிலாக தொன்மையான தமிழ் இலக்கியங்களை எல்லாம் எளிய நடையில் பாமர மக்களுக்கும் கொண்டு சேர்த்தவர். தமிழ் இலக்கியத்தில் அழகு படைத்தவர். சுத்தானந்த பாரதி தெலுங்கில் 2 நூல்கள், இந்தியில் 4 நூல்கள், பிரெஞ்சு மொழியில் 6, ஆங்கிலத்தில் 38 நூல்கள் என்று பிற மொழிகளில் 50 நூல்களை எழுதியவர். 10 சிறுகதை தொகுதிகளையும் 19 நாவல்களையும் 60-க்கும் மேற்பட்ட நாடகங்களையும் எழுதியவர். மகரிஷி சுத்தானந்த பாரதி

0: அவரது பண்பாட்டுக்கு உகந்த முறையில் புலமை பெற்றவர். இறையருள் கனிந்த உள்ளம் படைத்தவர். பலர் பல்லாண்டு எழுத வேண்டிய நூல்களை சுத்தானந்த பாரதி ஒருவரே எழுதி குவித்துள்ளார் என்று புலவர் கீவா ஜெகநாதன் புகழாரம் சூட்டுகின்றார். சுத்தானந்த பாரதியின் சோவியத் கீதாஞ்சலி என்ற நூல் சோவியத் ஒன்றியத்தின் சோவியத் நாடு நேரு நினைவு பரிசை பெற்றது. தமிழக அரசும் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகமும் இணைந்து 1984 வழங்கிய முதல் மாமன்னன் ராஜராஜ சோழன் விருது மகரிஷி சுத்தானந்த பாரதியின் பாரத சக்தி மகா காவியம் என்ற நூலுக்கு கிடைத்தது. இந்திய விடுதலை போர் வீரரும் தமிழ் இலக்கிய மேதையுமான கவியோகி சுத்தானந்த பாரதி 1990 இந்த மண்ணை விட்டு மறைந்தார். ஆனால் அன்பு மிகுந்த சுத்தானந்த பாரதியின் புகழ் தமிழ் இலக்கிய உலகில் இன்னும் மறையாமல் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது.
1: அனைவருக்கும் அமைதி, அனைவருக்கும் செழிப்பு. கவியோகி மகரிஷி டாக்டர் சுத்தானந்த பாரதி அவர்களின் பிறந்த தின உரை கேட்டீர்கள். வழங்கினார் முனைவர் ஜே அருள்தாசன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: On to sports now. In football, India to play against host China in the crucial quarterfinal match at the AFC Under-17 Women's Asian Cup in Suzhou today. A win will seal India's qualification for the FIFA Under-17 Women's World Cup, marking the country's first ever qualification to a FIFA World Cup on merit in women's football. On the other hand, in men's football, India suffered a 3-0 defeat to Uzbekistan in the second Group D match of the AFC Under-17 Asian Cup in Jeddah yesterday. With this, India's hopes for qualifying for the FIFA Under-17 World Cup ended. And now for a look at today's newspapers, it's over to Shagun Chopra.
1: Thank you, Saira. All newspapers have widely covered the swearing-in ceremony of actor-turned-politician Vijay, as also the news related to evacuations on the cruise ship hit by hantavirus. Hindustan Times headlines, Vijay sworn in, vows new beginning for Tamil Nadu. While the Tribune says Thalapathy Vijay dons new role as Tamil Nadu boss, promises only one power centre. Himanta, elected NDA leader, to take oath as Assam chief minister tomorrow, writes the Hindu. The same paper also quotes the new Bengal CM Suvendu Adhikari in its headline, Era of Trust Starts, says Suvendu ahead of cabinet meet. PM Modi urges citizens to cut fuel use, revive COVID-era measures, writes the Pioneer. The Statesman reports, six new ministers inducted into Chief Minister Yogi ministry in UP, two others promoted. The Hindu, in an editorial titled Cost to Access, writes that the cost of accessing medical care remains high. The Union Labour Ministry has announced that it will provide a free annual health checkup to workers aged 40 years or more. Commendable though the initiative is, its success is not guaranteed. At present, only 31 crore of 94 crore workers are on the eShram portal, whose integration with ESIC is still in its early stages in many states. The program does not address the opportunity costs of accessing healthcare, forcing workers to continue contending with lost wages. And finally, Indian women's recurve team stuns China at the Archery World Cup to win gold in Shanghai, writes the Statesman, a proud moment indeed for Indian sports. And with that, it's back to you, Saira.
0: Thank you, Shagun. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi urges citizens not to buy gold for a year, reduce fuel consumption and conserve foreign exchange amid the West Asia crisis. Prime Minister Modi to participate in Somnath Amrit Parv in Gujarat today to also inaugurate Sardar Dham Hostel in Vadodara. Assam Governor invites Hemant Biswa Sarma to form new government in the state. Uttarakhand administration urges Chardham Yatra pilgrims and tourists to remain alert and travel safely amid adverse weather conditions. US President Donald Trump rejects Iranian response to US peace proposal as totally unacceptable. And in football, India to take on host China in crucial quarterfinal match in AFC Under-17 Women's Asian Cup in Suzhou today. And with that, we end the morning news. Have a great day.
2: Akashwani Coimbatore 103 FM Kelinga Rasinga
3: நேரம் காலை 8:30 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல நாம கேட்டுட்டு இருக்கோம். இது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. குற்றங்கள் குறைஞ்சா சிறைச்சாலைகளை வந்து இழுத்து மூடிடுவாங்களாம். எந்த நாட்டில் ரொம்ப விசித்திரமாக இருக்குல்ல, ஸோ அந்த நாட்டில் குற்றங்கள் அவ்வளோ குறைவாக இருக்குது அப்படின்றத மறைமுகமான உண்மையாக இருக்குது இல்லையா, நமக்கு தெரிய வருது. எந்த நாட்டில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நெதர்லாண்டில் தான் குற்றங்கள் குறைய ஆரம்பித்ததுனால அங்கே இருக்கிற சிறைச்சாலைகளை கைதிகளே இல்லாமல் போயிட்டாங்களாம். அதனால் அங்கே இருக்கக்கூடிய ஜெயில்கள் எல்லாமே ஒன்றொன்றா வந்து மூடிட்டு வந்தாங்களாம். இல்லை, இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னாங்க, ஜெயில் காலியாக இருக்கிறதுனால மற்ற நாடுகளில், உதாரணத்துக்கு பெல்ஜியம், நார்வே, இந்த நாடுகள்லேருந்து கைதிகளை இவங்க கூட்டிகிட்டு வந்து இந்த ஜெயிலை வந்து வாடகைக்கில் வந்து விட்டாங்க அப்படின்றது தான் குறிப்பிட்ட ஒரு விஷயமா இருக்குது. ஓகே, அப்போது குற்றம் செய்கிறாங்க யாரோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு தண்டனைகளை எப்படி கொடுப்பாங்க நெதர்லாண்டில் அப்படின்னு பார்க்குறப்போ, மறுவாழ்வு, குற்றங்களை வந்து அவங்க வந்து மறுவாழ்வு கொடுத்து அந்த குற்றங்கள் மூலமாக அவங்க என்னென்ன விஷயங்களை கற்றுக்கிறாங்க அப்படின்றதான். குற்றங்களை கொடுத்து தண்டிக்கிறத விட அவங்கள திருத்தி சமூகத்தில் ஒரு நல்ல மனிதர்களாக வாழ வைக்கிறதுக்காகவே இது வந்து முன்னெடுக்கப்படுது. அதே மாதிரி சின்ன குற்றங்கள், சிறிய குற்றங்கள் செஞ்சாங்க அப்படின்னா அவங்கள வந்துட்டு சிறையில் அடைக்காமல் காலில் ஒரு கருவியை கட்டி விட்டுருவாங்களாம். அதாவது எலக்ட்ரானிக் டேகிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருவியை கட்டி விட்டுறாங்களாம். அவங்க இதனால எங்கேயும் தப்பிச்சும் போக முடியாது, அவங்க வீட்டிலையும் இருந்துக்கலாம், வேலையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பொது இடங்களில் வேலை செய்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய தண்டனையாக அவங்க கருதுவாங்களாம். ஸோ அந்த மாதிரியான தண்டனைகளை தான் அவங்களுக்கு கொடுப்பாங்களாம்.

0: எஸ் ஏ ராஜ்குமாரோட இசையில கலைக்குமாரோடைய வரிகள்ல கே சித்ரா சத்யராஜ் பாடியது மலபார் போலீஸ் திரைப்படத்துல இருந்து. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் தங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
0: எட்டு மணி 37 நிமிடமாக கூட இந்த நேரத்தில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். பென் குவின் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா, அது நடந்து போறதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணும். அப்போ நம்ம யோசிச்சிருப்போம், பென் குவின்களுக்கு முட்டிகள் இருக்கா அப்படின்னு சொல்லு. கண்டிப்பாக இருக்குது, ஆனால் அது வந்து வெளியில் தெரியறதில்ல. பெண் குழந்தைகளுடைய கால்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய

உடலுக்குள்ள மறந்திருக்கிறதுனால நமக்கு முட்டிகள் இல்லாதது மாதிரி தான் பார்க்குறப்போ தோணுது. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய கடினமான இறகுகள் வந்து கொழுப்பு படலங்களுக்கு அடியில் இருக்கிறது, அதாவது கடினமான இறகுகளும் கொழுப்பு படலங்களுக்கு அடியில் வந்து முட்டிகள் இருக்கிறதுனால நமக்கு வந்து தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அதுகளுக்கு ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய பயன் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ, இந்த மறைக்கப்பட்ட காலமைப்பு அது நிலத்தில் நடக்கிறப்போ நல்ல ஒரு நிலைத்தன்மையும், தண்ணீரில் நீந்திரப்போ நேர்த்தியான உடலமைப்பையும் அதுக்கு தருது. பெண்குவின்கள் பனியில வேகமா செல்றதுக்கு தங்களுடைய வயிற்று பகுதியை வந்து பயன்படுத்தி சறுக்கி செல்லுமா. இப்படி செய்யறதுனால அதனுடைய உடல் ஆற்றலை வந்து அதனால ரொம்ப நேரத்துக்கு தக்க வைத்துக் கொள்ள முடியுது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது நடக்கிறதை விட இந்த மாதிரி பனியில சறுக்கி செல்றப்போ அது வந்து ரொம்ப எளிமையா இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க.

யுவன் சங்கர் ராஜாவுடைய சில பழனி பாரதியுடைய வரிகளில் ஹரிஹரனுடைய வாய்ஸில் பாடல் கேட்டோம். உனக்காக எல்லாம் உனக்காக திரைப்படத்திலிருந்து நேர்களே, இன்று காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டுட்டு இருக்கோம். இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரப்பர் பேண்ட்ஸ்க்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்டரி இருக்குங்க. என்ன அப்படின்னா, 1845 வந்து ஸ்டீஃபன் பெரி அப்படின்றவர் இதுக்கு காப்புரிமை வாங்குறாரு. அந்த காலத்தில் ஆஃபீஸில் பேப்பர்ஸ், டாக்குமெண்ட்ஸ், லெட்டர்ஸ் இதெல்லாம் ஒழுங்காக கட்டி வைக்கிறதுக்காக கயிறு மட்டும் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்திருக்கு. அதனால இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணுமே அப்படின்னு தேடுற போதும் இந்த ஐடியா வந்திருக்கு. அந்த டைம்ல ரப்பர் இருந்தாலும் அது வந்து வெயில் காலங்களில் ஒட்டிக்கிட்டு இருக்கும், ஒன்றுக்கொன்று ஒட்டிக்கும். அதே மாதிரி பனிக்காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே முறிந்து போயிடும் இல்லையா. ஸோ இதுக்கப்புறமா சார்லஸ் குட் இயர் அப்படின்றவர் வல்கனைசிங் அப்படின்ற ஒரு மெத்தடை கண்டுபிடிச்சிருக்காரு. ரப்பர் வந்துட்டு எவ்வளோ உறுதியாகவும் வலிமையாகவும் ஆக்க முடியும் அப்படின்றத வந்து இந்த மெத்தட் மூலமாக அவர் வந்து நிரூபிச்சிருக்காரு. ஸோ இப்படி தான் வந்து ரப்பர் உருவாகியிருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு காப்புரிமையும் வாங்கியிருக்காங்க. ஸ்டீஃபன் பெரி அப்படி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னப்போ ஒரு ஹாலோ டியூப் மாதிரி உருவாக்கியிருக்காரு. அதுக்கப்புறமா அதை குட்டி குட்டியாக வெட்டியிருக்காங்க. வெட்டினதுக்கு அப்புறமா அதை எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ரெச் பண்ணாலும், அதாவது எந்த அளவுக்கு இழுத்தாலுமே அது பழைய நிலைக்கே திரும்பிடுது. இந்த மாதிரி தான் இதனுடைய ஹிஸ்டரி இருந்திருக்கு. இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சின்ன ரப்பர் பேண்டுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் இருந்திருக்குங்க.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையம். நேரம் 8:45.
1: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி.

இந்தியா பல நூற்றுக்கணக்கான மொழிகளை கொண்ட தேசம். காஷ்மீரின் சந்தூர் இசை முதல் குமரியின் தாலாட்டு வரை, இமயமலையின் பனிக்காற்று முதல் குமரிக்கடல் அலைகளின் ஓசை வரை, தேசம் முழுக்க எதிரொலிக்கும் ஒரே ஒலி ஆகாஷ்வாணி.

0: ஒலியின் 9 தசாப்தங்கள், 90 ஆண்டுகளாக மக்கள் மனதில் ஒலித்து வரும் குரல் ஆகாஷவாணி.
1: வானொலிக்கு 90 நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி பாளை பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் ஆகாஷவாணி குறித்த நினைவலைகளை பதிவு செய்தோம்.
2: வணக்கம், பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
3: என் பேர்ல தான், நாங்க தாம்பரத்துல இருந்து வரோம்.
2: நீங்க ஆல் இண்டியா ரேடியோ கேட்டிருக்கீங்களா? சின்ன வயசுல கேட்ட அந்த அனுபவத்தை எங்க கூட சொல்ல முடியுமா?
3: நாங்க சின்ன வயசுல வந்து ஆல் இண்டியா ரேடியோவை நாங்க ரொம்ப விரும்பி கேட்டிருக்கோம். ஏன்னா அந்த நாட்கள்ல வந்து எங்களுக்கு எந்த பொழுதுபோக்கும் கிடையாது. சினிமா பாடல், பாட்டுக்கு பாட்டு போட்டி,

0: அதெல்லாம் நாங்கள் விரும்பி கேட்போம். ஊர் தலைவர் வீட்டில் எல்லாரும் ரேடியோ வச்சுட்டு ஊர்காரங்கள்லாம் போய் உட்காந்துருப்போம். பழைய நாட்களை நான் நினச்சி பார்த்தேன். சில நாடகங்கள் வரும், சில படத்தோட கொஞ்சம் கொஞ்சம் சீன் வரும், இதற்கெல்லாம் நாங்கள் வெயிட் பண்ணி கேட்டுட்ருப்போம். ஏன்னா வேறு பொழுதுபோக்கு எதுவுமே கிடையாது, வெறும் ஆடியோ மட்டும்தான். அதனால் நாங்கள் இதையே விரும்பி கேட்டோம்.
1: உங்கள் வீட்டில் யார் ரொம்ப ரேடியோ விரும்பி கேட்பாங்க?
0: நான் தான் எங்கள் அப்பா ரேடியோ வாங்கி வச்சு வந்திருந்தாங்க. எங்கே எந்த பக்கம்லாம் இருக்கணும் அந்த பக்கமே தூக்கிட்டு போயிடுவேன் அந்த ரேடியோவை. அந்த குரல், நீங்கள் கேட்க போவது, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது, அந்த குரல், அந்த லேடிஸ் குரல் ரொம்ப நல்லா ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு சொல்லி அந்த குரல் ரொம்ப அழகாக இருக்கும். நான் விரும்பி கேட்டது அதில் பழைய சினிமா பாடல் நான் ரசித்து கேட்டிருக்கேன்.
1: அதில் என்னைக்காவது நீங்களும் வந்து ஃபோன் பண்ணியோ இல்லை லெட்டர் எழுதியோ இல்லை பாட்டு கேட்கணும்னு நினச்சிருக்கீங்களா?
0: அந்த அளவுக்கு நாங்கள் கிராமங்களில் வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்கம்மா. ஆசை உண்டு, உலக செய்தி அதில் தான் தெரிஞ்சுக்கணும், பேப்பர் பார்ப்போம். நெக்ஸ்ட்
1: அந்த காலத்தில் இருந்த அந்த பழைய ரேடியோவுக்கும் இப்போ நமக்கு எஃப்எம் ரேடியோலாம் வந்துருச்சு, இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க?
0: எஃப்எம்ல நம்ம காரில் போகிறோம், இப்போ கேட்டுகிட்டே போகிறோம், அடுத்தது என்ன அப்படின்ற மாதிரி நான் கேட்டுக்கிட்டே வந்த ஒரு நாள். அதனால
1: ஏதாவது குறிப்பிட்ட நேரத்தில் தான் நாங்கள் ரேடியோ கேட்போம், இந்த நிகழ்ச்சிக்காக நான் கரெக்டாக காலையில் நான் வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சின்னு இருக்கு?
0: இல்லை அது ஒன்று தான்ப்பா வழியே, எப்போனாலும் கேட்போம், அந்த ஒன்று தான், வேறு வழியே கிடையாது. சமைக்க முடித்த பிறகு அந்த ஒன்று தான், கேட்டுக்கிட்டே தூங்குறது உட்காந்து அந்த ஒன்று தான், எங்களுக்கு வேறு இதுவே கிடையாது. வேலையை முடிப்பாங்க கேட்பாங்க, நான் கேட்பேன் நீ கேட்பேன்னு போட்டி வரும். அதான் நான் ரெண்டு பேர் திருப்பி பெரியவங்களாம் இருக்காங்களே, அது மாதிரி எனக்கு இதை வையே இல்லை நான் அதை வைப்பேன் அந்த சேனல் மாற்று அப்படிங்கும்போது இது வரும்.
1: ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது
0: செய்தி தான், ரேடியோ மார்க்கபோனி கண்டுபிடிச்சாரு, ரொம்ப சந்தோஷம். அந்த நாட்களில் அது ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருந்தது. இந்த ஒரு வளர்ச்சி இல்லாத காலங்களில் நம்ம கிராமம் பட்டி தொட்டிங்களுக்கெல்லாம் பிரயோஜனமாக இருந்தது ரேடியோ தான். சாதா ஏழை ஜனங்கள் இதை தான் கேட்டு பயன்

0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: என் பேர் ராஜேந்திரன். இன்னைக்கு வந்து மீடியாக்கள் வந்து நிறைய வந்துட்டு, முன்னாடி வந்து ஆல் இண்டியா ரேடியோ மட்டும்தான் இருக்கும், முன்னாடி வந்து மாநில செய்தி வந்து வரும். அப்போ எங்கன்னா அந்த தெற்கு பஜாரில் வந்து பக்கத்தில் ஒரு லைப்ரரி உண்டு, அந்த லைப்ரரியில் தான் அந்த ஸ்பீக்கர் ஒன்று இருக்கும், அது வந்து மாநகராட்சி அதாவது முனிசிபல் கண்ட்ரோலில் இருக்கும். அந்த இது அவங்க ரேடியோவை ஒளிபரப்பானோம். அப்போ மாநில செய்தி கேட்கறதுக்கு எல்லாருமே அங்கே தான் நாங்கள் கூடுவோம். அப்போ வந்து அந்த மாநில செய்தி கேட்க வேண்டிய அந்த கூட்டம் கூடும். அதே மாதிரி மற்றபடி யாராவது ஒரு ஆள் இறந்து போனாலும் அதை வந்து மக்கள் மத்தியில் கிராமப்புறங்களில் வந்து ஒளிபரப்புறது ஆல் இண்டியா ரேடியோ தான். இன்றைக்கி வந்து எத்தனையோ சேனல்கள் மீடியாக்கள் வந்துட்டு, ஆனால் அந்த காலத்தில் வந்து ஆல் இண்டியா ரேடியோ மட்டும்தான் இருந்தது. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ரேடியோ உண்டு இந்த மைதானத்தில், அதில் வந்து எப்படின்னா அந்த விவசாயிகள்லாம் அங்கே வந்து கூடுவாங்க, விவசாய செய்திகளுக்குனே அதில் ஒளிபரப்பு பண்ணுவாங்க. மக்கள் வந்து எந்தெந்த உரம் போடணும், எப்படி பயிர் வைக்கணும் அப்படிங்கிறத வந்து அதை கேட்க மக்களுக்கும். ஆனால் திரை இசைக்கு வந்து கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் தான் அதுக்கு ஒதுக்குவாங்க. திரை இசை பாடல்கள் போடுவாங்க, அதை கேட்க நாங்கள் ஸ்கூல்லேருந்து வரும், நாங்கள் உட்காந்துருப்போம். அப்போ எந்த பழைய காலத்து பாட்டுனாலும் போடுவாங்க. இன்றைக்கி வந்து ஒரு பொதுமக்கள் மத்தியில் வந்து ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுறது அந்த காலத்தில் ஆல் இண்டியா ரேடியோ தான்.
0: நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து ரேடியோ கேட்டீங்கன்னு சொல்லலாம், எந்த வயசுலேருந்து ரேடியோ கேட்டிருக்கீங்க?
1: செல்லு போட்டு தான் அதை கேட்கணும், பேட்டரி செல்லு தான் போட்டு, கரண்ட்டு நிறைய வீடுகளில் கிடையாது. ரேடியோ தான் எங்கள் மாமா ஒரு ஆள் வச்சிருப்பார், அதில் நாலு கட்டாக போட்டு அதில் வந்து கேட்கணும். அந்த பாட்டுகள் வந்து அது வந்து எங்களுக்கு ரொம்ப விசேஷமாக தெரியும். வயக்காட்டுக்கு போனாலுமே அந்த ரேடியோவை எடுத்துகிட்டு போவோம். வயல்

0: ரேடியோ வச்சு நாங்கள் பாட்டு கேட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் அந்த காலத்தில் வந்து இந்த ரேடியோங்கிறது ஒரு பெரிய இதாக இருந்தது, பெரிய மவுசாக இருந்தது. இந்த ரேடியோ கேட்க இவ்வளோ ஆர்வம், இந்த செய்தி கேட்குது. அதே மாதிரி உலக செய்தியில் வந்து அது வந்து போடும், அதான் எங்களுக்கு கேட்க ஒரு ஆர்வமாக இருக்கும் படிக்கிற போல.
1: சரி, நீங்கள் வந்து எதுக்காக ரேடியோவை விரும்பி கேட்டீங்க? பாடல்களுக்காகவா இல்லை நிகழ்ச்சிகளுக்காகவா செய்திகளுக்காக?
0: எல்லா நிகழ்ச்சியுமே இல்லை வரும். சுருக்கமாக சொன்னால் கர்நாடக இசையை வந்து அதில் ரொம்ப ஒளிபரப்பு பண்ணுவாங்க. கர்நாடக இசைக்கு வந்து ஆல் இண்டியா ரேடியோ முக்கியத்துவம் கொடுக்கும். திரை இசை பாடல்களை விட கர்நாடிக் மியூசிக் வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறனால அந்த கர்நாடிக் மியூசிக் நாங்கள் பழைய காலத்து ஆட்களுங்களா அது அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்ததுனால நாங்கள் வானொலியை கேட்டிருக்கோம்.
1: உங்களுக்கு ஏதாவது பிடித்த அறிவிப்பாளர்கள் யாராவது இருக்காங்களா?
0: இங்கே வந்து பத்மநாபன் உண்டு. மெட்ராஸில் வாசிக்கிறது வந்து சரோஜ் நாராயண சுவாமி, டெல்லியில் வாசிப்பாங்க தெரியுமா, அவங்களுடைய குரலை இன்னும் எனக்கு இருக்குது. செல்வராஜ், பத்மநாபன் அவங்களுடைய குரல்லாம் இப்பவும் கேட்கணும் போல் இருக்கும். அப்படி இருந்தது ஆல் இண்டியா ரேடியோவில். மாநில செய்தி வாசிக்கிறதுக்கு முன்னாடி நேரம் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி செல்லு கிடையாது, நேரம் பார்க்க எல்லார் கையிலையும் வாட்சலாம் கிடையாது. அப்போ அந்த ரேடியோ நியூஸை பார்த்து மணி இத்தனை மணிங்கிற கால்குலேட் பண்ணக்கு அது ஒரு

செய்தி வந்து ஈஸியாக வந்து பரவும்ல, அது அதுக்காக வேண்டி அதை விரும்பி கேட்காங்க. ரேடியோவில் கேட்கல வந்து வேலைவாய்ப்பு செய்திகள் நான் கேட்டிருக்கேன். வேலைவாய்ப்பு செய்தி ஒன்று, ரெண்டாவது துக்க நிகழ்ச்சி, ரெண்டாவது விளையாட்டு செய்திகள். அந்த நேஷனல் கேம்ல ஹாக்கி வந்து உலக கப்பை வாங்கும்போது அந்த எல்லாம் செய்தி மூலியமாக தான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நம்ம பேப்பர் அந்தளவுக்கு படிக்க முடியாது, ரேடியோவில் கேட்டதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளோ.

0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: சேகர் பாளையங்கோட்டை.
0: நீங்க ஆல் இண்டியா ரேடியோ கேட்டிருக்கீங்களா? சின்ன வயசுல கேட்ட அந்த அனுபவத்தை எங்க கூட சொல்ல முடியுமா?
1: அந்த காலத்துல வாரத்துக்கு ஒரு சினிமா போடுவாங்க, அதெல்லாம் பார்த்து தான் நாங்க வளர்ந்துருக்கோம்னு. ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்கு ஒரு நீங்கள் கேட்டவேன்னு ஒன்று போடுவாங்க, அதை கேட்டுதான் நாங்கள் வளர்ந்துருக்கோம்னு. அதுக்கப்புறம் நியூஸ் ரேடியோ தவிர எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு. அதுக்கப்புறம் தான் டேப் ரிகார்டு வந்துச்சு, ரேடியோவே கேட்டு பழகிருக்கோம்.
0: இல்லை, அந்த காலத்தில் வந்து பெரிய டிரான்சிஸ்டர் இருக்கும், இப்போல்லாம் வந்து பாக்கெட் ரேடியோ சைஸுக்கு வந்துருச்சு, மொபைல்லையும் கூட நம்மளால் பாட்டு கேட்க முடியுது. பழைய கால ரேடியோவில் பாட்டு கேட்ட அனுபவம் இருக்கா?
1: பழைய காலத்தில் ரேடியோ தான் பாட்டு கேட்கணும், வேறு எதுவும் கிடையாது.
0: ஏதாவது குறிப்பிட்ட நேரத்தில் தான் நாங்கள் ரேடியோ கேட்போம், இந்த நிகழ்ச்சிக்காக நான் கரெக்டாக காலையில் நான் வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சின்னு இருக்கும்.
1: பாட்டு கேட்போம், நியூஸ் கேட்போம்.
0: எந்த மாதிரி பாடல்கள் விரும்பி கேட்பீங்க?
1: அந்த காலத்து டைமிங்கே உள்ள பாட்டு, புதுப்பாட்டு, புதுப்பாட்டும் பழைய பாட்டும் கேட்போம்.
0: அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி புதுப்பாட்டு. எந்த வயசுலேருந்து ரேடியோ கேட்டிருக்கீங்க?
1: 10 வயசுலேருந்து ரேடியோ தான் கேட்டு பழகிருக்கோம், இன்னைக்கு 60 வயசு ஆகிட்டு எனக்கு.
0: உங்கள் வீட்டில் யார் ரொம்ப ரேடியோ விரும்பி கேட்பாங்க? இவங்க கேட்டிருக்காங்க, தாத்தாவோ அப்பாவோ கேட்டிருக்காங்க, அதுலேருந்து நானும் கேட்க ஆரம்பித்தேன் அப்படின்னா யாரும் சொல்லுவீங்க?
1: எங்கள் வீட்டில் ரேடியோ வந்து எல்லாருமே விரும்பி கேட்பாங்க.
0: உங்கள் வீட்டில் ரேடியோவை எங்கே வச்சு கேட்பீங்க?
1: மெயின் ஹாலில் இருக்கும்ண்ண, சவுண்டாக வைப்போம்ண்ண. வால்வு ரேடியோ, இன்னும் வால்வு ரேடியோ இருக்குது எங்கிட்ட. ஆ, இன்னும் இருக்குங்க.
0: தினசரி ரேடியோ கேட்பீங்களா? இல்லை
1: கேட்போம்ண்ண.
0: அந்த காலத்தில் இருந்த அந்த பழைய ரேடியோவுக்கும் இப்போ நமக்கு எஃப்எம் ரேடியோலாம் வந்துருச்சு, இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு நினைக்கிறீங்க?
1: இப்போ அட்வான்ஸ் ஆகிட்டு, பழைய காலத்து ரேடியோவோட ஒப்பிடும் போது, ஆனால் பழைய காலத்து ரேடியோ ஒப்பிட முடியாது, அது ஒரு தனி மகத்துவம்.
0: உங்களுக்கு வந்து அந்த நேர் விருப்பம்லாம் நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் கிட்டவையெல்லாம் கேட்பேன்னு சொல்லிட்டு, அதில் என்னைக்காவது நீங்களும் வந்து ஃபோன் பண்ணியோ இல்லை லெட்டர் எழுதியோ இல்லை பாட்டு கேட்கணும்னு நினச்சிருக்கீங்களா?
1: கேட்டதில்லை, அப்படி கேட்டதில்லை. ஆசை இருந்திருக்கு, ஆனால் கேட்கல. அப்போ ஃபோன் வசதி கிடையாது, நம்ம வீட்டில் ஃபோன் கிடையாது, அப்படி கேட்க முடியாது, அதனால் கேட்கல. ஏம்மா, அப்போனா 12 மணிக்கு போய் உட்காருவோம் ஞாயிற்றுக்கிழமை, அந்த 12 to 12:40 வரைக்கும் அது ஒரு பாட்டு போடுவான், அது யாருமே மிஸ் பண்ண மாட்டோம், அப்படி நாங்கள் கேட்டு வளர்ந்தாருக்கு. அதுக்கப்புறம் நியூஸ் பார்ப்போம், அவ்வளோதான். அதுக்கு மேலே நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துருக்கோம்.
0: இந்த சினிமா ஒளிச்சித்திரம்லாம் நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னீங்கல்ல, இப்போ நம்ம டிவியில் ஒரு படத்தை பார்க்குறதுக்கும் அதே இதை ரேடியோவில் கேட்குறதுக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும்?
1: ரேடியோவில் நாங்கள் கேட்போம்னு அந்த வசனம், சினிமா கதையை சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்போம். அப்போ அது மட்டும் தானே உண்டு, அப்படின்னு கேட்டிருக்கோம். வானொலி கேட்குறாங்கன்னா சில முக்கியமான விஷயங்கள் வானொலி தான் போடுறாங்க, அதனால அது கேட்க தான் செய்கிறாங்க. அதாவது சில விஷயங்களை உண்மையாக சொல்லுவாங்க.
0: ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது என்ன?
1: இங்கே சின்ன வயசு அனுபவங்கள் எல்லாமே ஞாபகம் வருங்களா? நாங்கள் அதில் தான் பிறந்து வளர்ந்துருக்கோம், வேறு ஒன்றுமே கிடையாது, ஆப்ஷன் கிடையாது எங்களுக்கு. ஒன்லி ரேடியோ மட்டும்தான் எங்களுக்கு பொழுதுபோக்கு, வேறு பொழுதுபோக்கு கிடையாது, அதனால் அதை ரொம்ப விரும்புகிறோம் நாங்கள்.
2: 90 ஆண்டுகளாக தேசத்தின் இதய ஒலியாக துடித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷவாணி நம் நாட்டை கட்டமைத்ததில் மிகப்பெரும் பங்கை வகிக்கின்றது. பாடல்கள், செய்திகள், விவசாய நிகழ்ச்சிகள், மகளிர் நிகழ்ச்சிகள் என பல்வேறு கிளைகளாக பிரிந்து

0: வழிகாட்டியாக திகழ்ந்து வருகிறது. ஓசை மாறலாம், ஆனால் ஆகாஷவாணியின் ஆன்மா ஒலித்தது ஒலித்துக் கொண்டிருக்கிறது, ஒலித்துக் கொண்டே இருக்கும்.
1: வானொலிக்கு 90 நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி பாளை பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் ஆகாஷவாணி குறித்த நினைவலைகளின் பதிவினை கேட்டீர்கள். அமைப்பில் உதவி திவ்யா, ரம்யா.
2: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். எழுத்து எண்ணம் தொகுப்பு வி சிவானந்த கிருஷ்ணன், குரல் வண்ணம் மணிமுத்தாறு கணேஷ், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
3: நேர்களின் நினைவிற்கு இன்று காலை 11:10 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் மாநிலம் சோம்நாத் மாவட்டம் சோமநாதர் ஆலயம் மீள்கட்டமைப்பு செய்யப்பட்டு நடைபெறும் 75 ஆண்டு விழாவில் பங்கேற்று சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பு டெல்லியில் இருந்து அஞ்சலாகும். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
4: இன்னும் சில நொடிகள்ல கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து.
5: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுத பெருவிழாவில் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இந்தியா அனைத்து துறைகளிலும் தற்போது பாரம்பரியத்தை மீட்டெடுத்து வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு நிகழ்ச்சிகளில் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும் நிறைவில் தேசிய கீதமும் பாடப்படும் நடைமுறையே இனி கடைபிடிக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்க உள்ளனர். சட்டப்பேரவையில் திமுக கட்சி குழுத்தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சென்னை திருவனந்தபுரம் விரைவு ரயில் இம்மாதம் 15 மற்றும் 22 தேதிகளில் கோட்டயம் வழியாக இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவி மற்றும் களக்காடு தலையணையில் நீர்வரத்து சீரானதை ஒட்டி இன்று முதல் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் 3 நாட்கள் நடைபெற்ற தெப்பத்திருவிழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் தேர்தலை ஒட்டி கடந்த 1 மாத காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மக்கள் குறை தீர்ப்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று முதல் துவங்குகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் பெங்களூரு அணி மும்பை அணியையும் சென்னை அணி லக்னோ அணியையும் வென்றன. இன்று நடைபெறும் போட்டியில் பஞ்சாப் அணி தில்லியை எதிர்கொள்கிறது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி குஜராத் மாநிலம் காந்திநகரில் இன்று தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி சென்னை அணியை வென்றது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
6: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

0: கேட்ட பாட்டு மாமன்னன் படத்திற்காக விஜயேசுதா சக்தி ஸ்ரீகோபாலன் பாடினது. பாடலாசிரியர் யுகபாரதி, இசை ஏ ஆர் ரஹ்மான்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
3: பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் பிபிஏ டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற யூஜி டிகிரிகளும்,
2: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டெயில் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற எம்பிஏ டிகிரிகளும் உள்ளன.
4: ஜாயின் பண்ணி படிங்க, வேலைய புடிங்க.
2: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
4: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 ஆர் விசிட் www.svpistm.ac.in.
0: திருவானிச்சாரல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல. நம்ம கோவை மக்களுக்கு முக்கிய குடிநீர் ஆதாரமாக இருக்கிறது சிறுவாணி அணை தான். இதனுடைய நீர் மட்டம் பார்த்தோம்னா மொத்த நீர்த்தேக்க உயரம் 50 அடி. நீர் மட்டம் இந்த மாத தொடக்கத்திலிருந்தே 12 அடிக்கும் குறைவாக தான் இருக்கு. கடந்த 3ஆம் தேதியிலிருந்து அணையினுடைய நீர் மட்டம் 11.91 அடியாக தான் இருந்திருக்குது. வெயிலின் தாக்கம் இருக்குது, வெப்ப சலனம் இது காரணமாக அப்பப்போ மழையும் வருது, வெயிலும் அடிக்குது, மாறி மாறி மழை விட்டு விட்டு பெஞ்சிட்டு இருக்குது. இதனால கடந்த ஒரு வாரமா அணையினுடைய நீர்மட்டம் 10 அடி வரைக்கும் வந்திருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். நேற்று காலையில நிலவரப்படி அடிவாரத்தில் 13 மில்லிமீட்டர் மழையும் அணை பகுதியில் 14 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்குது. நீர்மட்டம் 10.79 அடியாக இருக்குது. குடிநீர் தேவைக்கு வந்து நம்ம 4.2 கோடி லிட்டர் தண்ணீர் எடுத்துட்ருக்குறோம். தண்ணீர் இருப்பு சரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் நம்ம வந்து பருவமழையை மட்டும்தான் நம்பியிருக்கோம். ஜூன் முதல் வாரத்திலிருந்து நம்ம பருவமழை வரும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் இப்போ நம்மளுக்கு வெயில் அதிகமாகிடுச்சு, நம்ம கிட்டத்தட்ட தண்ணிகளும் நிறைய எடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறதுனால தண்ணியை ரொம்ப சிக்கனமாக செலவு பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இருக்கிற தண்ணியை வச்சு பார்க்கும்போது ஜூன் 2வது வாரம் வரைக்கும் நம்மளால சமாளிக்க முடியும். ஜூன் 1st வீக்ல நம்மளுக்கு மழை வந்துருச்சுன்னா ஓகே, இன்கேஸ் கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னா தண்ணிக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். அதனால குடிக்கிறது தவிர மற்ற நிறைய பர்பஸஸ்க்கு, நம்ம கிச்சன் யூஸ் பண்றதுக்கு, மற்ற பயன்பாடுகளுக்கு நல்ல தண்ணி யூஸ் பண்றத ரொம்ப பார்த்து கவனமா சிக்கனமா செலவு பண்ணும் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான, ரொம்ப அத்தியாவசியமான அடிப்படையான விஷயமா இருக்கு.

வைஷாலி சமன் சக்தி ஸ்ரீ கோபாலன் ஆதித்யா பாட்ன பாட்டு கேட்டோம். பாடலாசிரியர் கமன் ஹாசன், இசை ஏ ஆர் ரஹ்மான். தக் லைஃப் படத்துக்காக கேட்டோம் இந்த பாட்டு. நேர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நாம் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் சிறுவாணி சாரல். இந்த நிகழ்ச்சியை நமக்காக வழங்கியோர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி கோயம்புத்தூர். சிறுவாணிச்சாரல் நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கோம், வர்ற 23 தேதி வரைக்கும் கோவை கோட்டத்திற்கு உட்பட்ட தபால் நிலையங்களில் ஆதாரோடு மொபைல் நம்பர் மாற்றணும் இல்லை மொபைல் எண் பதிவு செய்யறதுக்கான சிறப்பு முகாம் நடக்குது. அஞ்சலக சேமிப்பு கணக்குகளில் இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி கணக்கு துவங்கி இணைக்க சிறப்பு முகாமுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. தபால் சேமிப்பு கணக்குகளில் இந்திய போஸ்ட் வங்கி கணக்கை இணைச்சு சேமிப்பு திட்டங்களுக்கு ஆன்லைன் வாயிலாக பணம் செலுத்த முடியும். பொதுமக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு தபால் துறை அழைப்பு விடுத்திருக்கு.

0: ஸ்ரீராம் பாடின பாட்டு கேட்டோம், வீட்ல விசேஷம் படத்துக்காக. கிரீஷ் கோபாலகிருஷ்ணன் இசை, பாடலாசிரியர் ப. விஜய்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM, கேளுங்க ரசிங்க.
0: சிறுவாணி சேனல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். திருப்பூர் மாவட்டத்தில் அரசு பள்ளி மாணவர்களுடைய சேர்க்கை பர்சன்டேஜை அதிகரிக்கணும் அப்படின்ட்டு இந்த அகாடமிக் இயர் 26-27 மார்ச் 1 தேதியிலேயே இந்த இதுக்கான அட்மிஷன் ப்ராசஸ்லாம் தொடங்கிருச்சு. அங்கன்வாடி மையங்களில் முன்பருவ கல்வியை நிறைவு செய்யக்கூடிய, அதாவது அங்கன்வாடியில் 5 வயசு உட்பட்ட குழந்தைகளை எல்லாமே அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் சேர்க்கணும் அப்படின்னு தலைமை ஆசிரியர்கள் முனைப்பு காட்டணும் அப்படின்னு அவங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்துச்சு. அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய நலத்திட்டம், உதவித்தொகை, என்னும் எழுத்தும் ஸ்கீம், காலை உணவு திட்டம், ஸ்மார்ட் வகுப்பறை, இதை எல்லாத்தையும் பற்றி மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு தொடர்ந்து தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களும் அதனுடைய தலைமை ஆசிரியர்களும் இதை வந்து செயல்படுத்திக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இதன்படி திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 14 வட்டாரங்களில் கடந்த 2 மாசத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு இணைய வழியில மட்டுமே 3433 மாணவர்கள் விண்ணப்பிச்சிருக்கிறதா கல்வித்துறை அதிகாரிகள் ஒரு மகிழ்ச்சியா இந்த தகவலை தெரிவிச்சிருக்காங்க.

கேட்ட பாட்டு கத்தி படத்துக்காக. சங்கர் மகாதேவன், ஸ்வேதா மோகன் பாடினது, பாடலாசிரியர் மதன் கார்கி, பாடலுக்கு இசை அனிருத். சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல 12th ரிசல்ட்டும் வந்துருச்சு. அடுத்து எந்த காலேஜில் சேர்றது, என்ன படிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா. ஊட்டி அரசு கலை அறிவியல் கல்லூரியில் வர்ற கல்வி ஆண்டுக்கான இளநிலை பாடப்பிரிப்பு சேர்க்கைக்கு நம்ம யூஜி டிகிரிக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறாங்க.

0: மாவட்டம் ஊட்டி கலை அரசு கலை கல்லூரியில 2026-27 கல்வியாண்டிற்கான இளநிலை பாடப்பிரிவில் சேர்க்கைக்காக விண்ணப்பிக்கலாம். www.tngasa.in அப்படிங்கிற வெப்சைட்டின் மூலமா நம்ம விண்ணப்பிக்கலாம். இல்ல நேர்ல போய் இதை பத்தின சந்தேகங்கள் இருக்கணும், இல்ல என்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கல்லூரி வளாகத்தில் இருக்கக்கூடிய கலையரங்கத்துல காலையில 10 மணியிலிருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் உதவி மையத்தை நாம அணுகி பலன் பெறலாம், பயன் பெறலாம் அப்படிங்கறதும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க.
1: அபிநய ராஜா கோகுல பாலா கோடி பிரகாஷா விரக நரக ஸ்ரீ ரட்சகமாலா எத்தனை முறை நான் இங்கிச்சாவே இத்தவணை என ஆட்கொள்வாயா சூடிய வாடலை சூடிய வாக்கள வாடிய சிந்தை திரும்பத்தா பூதகியாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர்தம் மாயா நீவா
2: ஆயர்தம்
1: மாயா நீவா
2: ஆயா.

கேட்ட பாட்டு விஸ்வரூபம். படத்திற்காக கமல்ஹாசன் சங்கர் மகாதேவன் எழுதினது. பாடலாசிரியர் கமல்ஹாசன், பாடலுக்கு இசை சங்கர். சிறுவாணிச்சாரல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று மாலை 5:02 சித்திர சவானம் நிகழ்ச்சியில் கோவை தேசிய மாணவர் படை குழும தலைமையகத்தின் நிர்வாக அதிகாரி, இந்திய ராணுவத்தின் கர்னல் CST சுவாமி அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி கேட்கலாம். இன்று பிற்பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம், மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜே கவிதா அவர்களோடு நேர்முக நிகழ்ச்சி.

0: கேட்ட பாட்டு இது கதிர்வேலன் காதல் படத்திற்காக ஜேசி கிஃப்ட் வேல்முருகன் ஜெயமூர்த்தி பாடினது. பாடலாசிரியர் யுகபாரதி, பாடலுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
0: சிறுவாணிச்சாரல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல. நம்ம கோவையில் இருக்கக்கூடிய பத்திரப்பதிவுத்துறை அலுவலகங்களில் ஆன்லைன் வாயிலாக பத்திரப்பதிவு கட்டணம் செலுத்தும் வசதி இருந்துச்சு. இந்த வசதியை பொதுமக்கள், ஆவண எழுத்தாளர்கள் இதெல்லாருமே பயன்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப கம்மி அமௌண்ட், 1000 ரூபாய்க்கும் குறைவாக பத்திரப்பதிவு கட்டணம் செலுத்தணும் அப்படின்னா, இப்போ கூடுதல் வசதியாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கியூஆர் கோட் அந்த வசதியும் இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம ஸ்கேன் பண்ணி டக்குன்னு அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். இந்த வசதி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பத்திரப்பதிவுத்துறையின் கீழே செயல்படும் 19 சார் பதிவாளர் அலுவலகங்கள் நடைமுறைப்படுத்தப்படும்.

0: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
1: மாட்டிட்டீங்க.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது.
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: கேட்ட பாட்டு வானம் கொட்டட்டும் படத்திற்காக சிட் ஸ்ரீராம் பாடினது. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் இதுவரைக்கும் இணைஞ்சிருந்த இந்த நிகழ்ச்சி சிறுவாணி சாரல். நிகழ்ச்சி தொகுப்பிலிருந்து விடைபெறுவது ஆர்ஜே மேஷ்ரி. தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
4: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுதப் பெருவிழாவில் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா அனைத்து துறைகளிலும் தற்போது பாரம்பரியத்தை மீட்டெடுத்து வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்று வருகின்றனர். சட்டப்பேரவையின் திமுக கட்சி குழு தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சென்னை திருவனந்தபுரம் விரைவு ரயில் இம்மாதம் 15 மற்றும் 22 தேதிகளில் கோட்டையம் வழியாக இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவி மற்றும் களக்காடு தலையணையில் நீர்வரத்து சீரானதையொட்டி இன்று முதல் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் 3 நாட்கள் நடைபெற்று வந்த தெப்பத் திருவிழா நிறைவேற்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் தேர்தலை ஒட்டி கடந்த 1 மாத காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று முதல் துவங்குகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் பெங்களூரு அணி மும்பை அணியையும் சென்னை அணி லக்னோ அணியையும் வென்றன. இன்று நடைபெறும் போட்டியில் பஞ்சாப் அணி தில்லியை எதிர்கொள்கிறது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி குஜராத் மாநிலம் காந்தி நகரில் இன்று தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி சென்னை அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
5: கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 10:12 நேயர்களே, இப்பொழுது NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் தங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்

இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்த பாடல் யாரு கேட்டிருக்காங்க அப்படின்னு பாக்கலாம். சத்தம் போடாதே திரைப்படத்துல இருந்து பாட்டு வேணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாய் முதலியூர்ல இருந்து ஹரிகிருஷ்ணா.

நேர்களே, இன்று மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் இருதய நலன் இருதய அறுவை சிகிச்சை குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் இருதய மயக்கவியல் துணை நிபுணர் மயக்கவியல் துறை நிபுணர் மருத்துவர் காப்பியன் அவர்கள். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். 10:46 கூட இந்த நேரத்துல நம்ம நிகழ்ச்சியில அடுத்த பாடல் பொள்ளாச்சியிலிருந்து முருகேசன் கேட்டிருக்காங்க, சங்கமம் திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, இன்று இரவு 7:25 ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடைகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் உள்ள தொழில் நிறுவனங்களுக்கான மரங்களின் தேவை என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். நேரம் 10:53 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில நிறைவான பாடல் கீதா கோவில்பட்டியிலிருந்து கேட்டிருக்காங்க. கீதா, கல்பனா, சுபிக்ஷா, அவந்திகா.

0: பழங்காடுகளை பற்றின பல தகவல்களை நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லை, இந்தியாவிலேயே இது முதல் முறையாக 100 எபிசோட் பண்ண போகிறோம். தகவல் களஞ்சியம் மட்டும் இல்லை, இட்ஸ் அ ட்ரெஷர் ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஏறும் ஊரில் வரதுனால விவசாயிகளுக்கு மட்டும் நினச்சிட்டு இருப்பாங்க, அப்படி கிடையாது. இது அனைவருக்குமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வந்து காலத்தின் கட்டாயம். வேளாண் காடுகள் பற்றி இவ்வளவு தகவல்கள் இந்த தகவல் களஞ்சியத்தை தவிர நீங்கள் வேறு எங்கு தேடினாலும் கிடைக்காது. அதனால் இப்போ மிஸ் பண்ணிவிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. ப்ளீஸ் லிசன் FM 103.
1: நேர்களே, இன்று பகல் 12 மணிக்கு வசந்த் எல்லும் நிகழ்ச்சியில ஆரோக்கியமே ஆனந்தம் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜே கவிதா அவர்களுடைய நேர்முகம் இருக்கு, கேட்க மறக்காதீங்க. இவ்வளவு நேரம் கேட்டு ரசிச்சோம் உங்களுடைய ஃபேவரட்டான பாட்டோட. இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி. இனி அடுத்த நிகழ்ச்சியா கேட்கலாம். இன்றைய நேர் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க காத்துட்டு இருக்காங்க அஜய் மீஸ்ரீ. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து. நன்றி நேர்களே.

வணக்கம், நான் முனைவர் கே டி பார்த்திபன். மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வனவியல் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். முதல்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே வனங்களிலிருந்து தான் கிடைச்சது. இப்போ என்னாச்சு, மக்கள் தொகை பெருக்கம், தொழிற்சாலைகள் அதிகமாயிருச்சு, வனங்களின் பரப்பளவு குறுங்கிருச்சு, நம்ம தேவைகளை எப்படி நிறைவேற்றுறது, இதற்கு என்ன மாற்று? வெரி சிம்பிள், வனங்களுக்கு வெளியே வனங்கள், வேளாண் காடுகள். வேளாண் காடுகள்னா என்ன சார்? இதுதான் அடுத்து உங்களுடைய கேள்வி. பதில் தெரியணும்னா டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. ஒவ்வொரு திங்கக்கிழமையுமே நைட்டு 7:30 மணிக்கு ஏறு ஒரு நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் கலைஞர்களில் வேளாண்

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுத பெருவிழாவில் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இந்தியா அனைத்து துறைகளிலும் தற்போது பாரம்பரியத்தை மீட்டெடுத்து வருகிறது என்று மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்று வருகின்றனர். சட்டப்பேரவையில் திமுக கட்சித் தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சென்னை திருவனந்தபுரம் விரைவில் இம்மாதம் 15 மற்றும் 22 தேதிகளில் கோட்டையம் வழியாக இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவி மற்றும் களக்காடு தலையணையில் நீர்வரத்து சீரானதை ஒட்டி இன்று முதல் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. திருவாரூர் அருள்மிகு தியாகராஜர் சுவாமி ஆலயத்தில் 3 நாட்களாக நடைபெற்று வந்த தெப்பத் திருவிழா நிறைவு பெற்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் தேர்தலையொட்டி கடந்த 1 மாத காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மக்கள் குறை தீர்ப்புக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று முதல் துவங்குகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் பெங்களூரு மும்பை அணியையும் சென்னை லக்னோ அணியையும் வென்றன. இன்று நடைபெறும் போட்டியில் பஞ்சாப் அணி தில்லியை எதிர்கொள்கிறது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி குஜராத் மாநிலம் காந்தி நகரில் இன்று தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி சென்னை அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இது ஆகாஷ்வாணியின் கோயம்புத்தூர் வானொலி மத்தியிலே 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசை. நேரம் இப்போது 11:02 நேயர்கள் இப்போது திரைக்கானம் கேட்கலாம்.

ஒலித்து கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது திரைக்கானம் நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் டெல்லி அஞ்சல் தொடரும்.

நினைவூட்டுகிறோம் நேர்களை, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் என்சிஆர்டி தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சியை நாளை காலை 10:50 மணிக்கு இந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக கேட்கலாம்.

0: காத்து.
1: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
0: அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
1: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா.

0: நினைவூட்டுகிறோம் மேலே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் என்சிஆர்டி தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சியினை நாளை காலை மணி 10:02 இந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக கேட்கலாம்.
1: மாதிரி போய் பக்கத்தில் உட்காருது, எங்களுடைய படகுலே நீயும் வரலாம் அப்படின்னு கூப்பிடுற மாதிரி வருது. உடனே அந்த பறவையும் பார்த்தீங்க அப்படின்னா படகுக்குள்ளே வந்து உட்காந்துருது. கொஞ்சம் அந்த பறவையுடைய மனசுலையும் ஒரு விதமான வலி இருக்குது. அது வந்து வெளிப்படுத்துது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வசனமே இல்லாமல் அதனுடைய உணர்வுகளுடைய வெளிப்பாடை மட்டும்தான் இந்த படத்தில் முழுக்க முழுக்க காமிச்சிருப்பாங்க. ஸோ இருட்டிறது, எல்லாரும் வந்து தூங்கிடுறாங்க. இந்த பூனை வந்துட்டு நாயும் பார்த்துட்ருக்கு, நாயும் பூனையை பார்த்துட்டே இருக்கு. பூனைக்கும் பசிக்குது, பூனைக்கு மீன் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால வந்துட்டு கீழே இருக்கக்கூடிய மீன்களை சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்குது. இந்த நாய் அப்படின்னாலே அதுகளுக்கு குறும்பு பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், கூட இருக்கிறவங்களோட வந்து விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். அப்படி தான் வந்து பறவை கூடையும் இந்த லெமூர் கூடையும் விளையாண்டுக்கிட்டே இருக்குது நாய். ஒரு மீனை எடுத்துகிட்டு வந்து இந்த பூனை வந்து அந்த நாய்க்கு கொடுக்குது, அந்த நாயும் வந்து எடுத்து சாப்பிட்ருது. அப்போ ஒரு இடத்துல நிறைய நாய்களுடைய சத்தம், குறைக்கிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. யாரா அப்படின்னு பாக்குறப்போ நம்ம நாயோட லெபர்டாருடைய நண்பர்களா தான் இருக்காங்க. சோ அவங்களையும் படகுகளை ஏத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம சொல்லுது. இருந்தாலும் இது வந்து இந்த பறவைக்கு பிடிக்கிறதே இல்லை. எதுக்கு, நம்மளே நிறைய பேர் இருக்கோம் இந்த படகுல, எப்ப பார்த்தாலும் படகும் ஆட்டம் கண்டுகிட்டே இருக்கு, அங்கிட்டு சாயுது இங்கிட்டு சாயுது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அந்த எல்லா நாய்களையும் பாத்தீங்க அப்படின்னா அந்த படகுல ஏத்திக்கிறாங்க. அப்போதான் மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்குது. ஒருத்தர் ஒருத்தர் வந்து விட்டு கொடுக்கவே மாட்டறாங்க. லெமூர் கூட சண்டை போட்டுட்டே இருக்காங்க. மற்ற நாய்கள் புதுசா வந்தாங்களே, அந்த நாய்கள்லாம் லெமூர் கூட சண்டை போடுறாங்க, பூனை கிட்ட வந்து முறைக்கிறாங்க. அப்படி பண்றப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா, லெமூர் வச்சிருந்த ஒரு கண்ணாடி, ரொம்ப அழகான ஒரு பளபளப்பான கண்ணாடி பொருள் வந்து உடைஞ்சிருது. அப்போ பூனை வந்து அந்த நாயை பார்த்து சொல்லுது, எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அப்படின்ட்டு சொல்லாம சொல்ற மாதிரியான காட்சியை வந்து அமைச்சிருப்பாங்க. அப்போ ஒரு தீவை நோக்கி இவங்க எல்லாமே போயிட்டு இருக்காங்க. இந்த படகு போயிட்டு இருக்கு. கடல்ல வந்து சீற்றம் அதிகமாகுது, கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அந்த லெமூர்னாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, பூனையும் ரொம்ப ட்ரை பண்ணுது, கண்ட்ரோலே பண்ண முடியல. அங்கிட்டும் இங்கிட்டும் சாஞ்சுக்கிட்டே இருக்கு. அதுல பூனை மறுபடியும் டொபக்கட்டின்ட்டு தண்ணிக்குள்ள விழுந்துருது. பூனைக்கு வேலையே இல்லையா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி விழுந்துகிட்டே இருக்கு. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றத பாட்டுக்கு அப்புறமா கேட்கலாம்.

மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில் நம்ம இணைஞ்சிருக்கோம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல. நிறைவான பகுதிக்கு வந்தாச்சு இல்லையா. ஸோ இந்த பூனை பார்த்தீங்க அப்படின்னா அந்த படகுல இருக்குது. அந்த படகுல வந்து நிறைய விபத்துக்கள், நிறைய விஷயங்கள் நடக்குது. எங்கெங்கேயோ போய் முட்டுது, மறுபடியும் மூழ்குது, மறுபடியும் எந்திரிக்கிறாங்க. ஒரு வழியாக வந்து படகுலேருந்து எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சி எல்லாருமே, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு ஒரு வகையிலையும் போராட தான் செய்கிறாங்க. அப்படி போராடிட்டே இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த கேபிபாரா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல போய் மாட்டிக்குது. அது கீழேனா அவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு இருக்குது. கொஞ்சம் மிஸ் ஆனால் வந்து படகு வந்து விழுந்துடும் அப்படின்றப்போ இது இவங்க எல்லாருமே வந்து குதிச்சு ஒரு வழியாக நிலத்துக்கு வந்துடுறாங்க. ஆனால் கேபிபாராவில் மட்டும் வந்து நிலத்துக்கு வர முடியறதில்லை. அப்போது இந்த பூனை போய் காப்பாற்றுறதுக்காக போகுது. காப்பாற்ற அந்த இடத்துல காப்பாற்றுறதா அப்படின்ற மாதிரி இந்த பூனையும் மாட்டிக்குது. ஒரு வழியாக எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் வந்து காப்பாற்றி எல்லாரையும் நிலத்தில் கூட்டிகிட்டு வந்து விட்டுடுறாங்க. அவங்களுக்குள்ளேயே எல்லாருமே ஒரு ஒருத்தருக்கும் உதவி பண்ணிக்கிறாங்க, கயிறை பிடிச்சி இழுக்கிறாங்க. எல்லாமே அனிமேஷன் தானே, அந்தளவுக்கு வந்து ஒரு அழகான காட்சி வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க. இதுலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு டேரக்டர் சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, ஒற்றுமையே பலம், பூனை யாரையுமே நம்பாது, அதனுடைய இயற்கை குணம் அப்படிதானே. நாய் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து தகுந்த மாதிரி நடந்துக்கும். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் எந்த நேரத்துக்கும் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரியும், எல்லாருமே வந்து ஒன்று தான் அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் இந்த திரைப்படம் ரொம்பவே அழகாக காட்சிப்படுத்தியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. இது ஒரு ஆஸ்கர் அவார்ட் வின் பண்ண திரைப்படமும் கூட.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் 17வது சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றனர். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்டோர் பேரவையில் உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். உலகில் உள்ள எந்த சக்தியாலும் இந்தியாவை அடிபணிய வைக்க முடியாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பொக்ரான் அணு ஆயுத சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டதை குறிக்கும் தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டதால் திருச்சி, அரியலூர், விழுப்புரம், தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டங்கள் இன்று நடைபெற்றன. சீனாவில் நடைபெறும் 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியின் காலிறுதி சுற்றில் இந்திய

இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டமன்றத்தின் 17வது பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய உறுப்பினர்கள் அனைவரும் இன்று உறுதிமொழி கூறி பொறுப்பேற்றுக் கொண்டனர். 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவைக்கான பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் அனைவரும் இன்று முறைப்படி பொறுப்பேற்றனர். இதற்கான பேரவைக் கூட்டம் காலை 9:30 தொடங்கியது. பேரவையின் தற்காலிக தலைவர் திரு கருப்பையா தலைமையில் இன்றைய கூட்டம் நடைபெற்றது. முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் வரவேற்று நன்றி தெரிவித்த தற்காலிக பேரவைத் தலைவர் திரு கருப்பையா, புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை வாழ்த்தியும் பாராட்டியும் சில கருத்துக்களை தெரிவித்தார். அதன் பின்னர் முதலாவதாக முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் உறுதிமொழி கூறி பொறுப்பேற்றுக் கொண்டார். தொடர்ந்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு அருண்ராஜ், திரு செங்கோட்டையன், திரு வெங்கட் ரமணன், திரு நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், திரு டி கே பிரபு ஆகியோர் உறுதிமொழி கூறி பதவியேற்றுக் கொண்டனர். தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவரான திரு உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர்கள் திரு எடப்பாடி கே பழனிசாமி, திரு ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டனர். இதனையடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து உறுப்பினர்களும் அகர வரிசைப்படி உறுதிமொழி கூறி பொறுப்பேற்றுக் கொண்டனர். சோம்நாத் ஆலயம் நம்பிக்கை, புனிதம், தூய்மையின் சின்னமாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் சோம்நாத் ஆலய பெருவிழாவின் 75வது ஆண்டு நிறைவையொட்டி சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்ட பின்னர் மக்களிடையே உரையாற்றிய பிரதமர், பழமையை கொண்டாடும் ஒரு விழாவாக மட்டுமல்லாமல் அடுத்த 1000 ஆண்டுகளுக்கான நாட்டின் உத்வேகத்திற்கான விழாவாகவும் இது திகழ்கிறது என்றார். வேர்களோடு இணைந்திருந்தால் மட்டுமே ஒரு தேசம் நீண்டகாலம் வலுவாக இருக்க முடியும் என்பதை இந்த ஆலயம் நினைவூட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் முதலாவது 3 அணுசக்தி பரிசோதனைகள் நடைபெற்ற இத்தினத்தில் நம் நாட்டு விஞ்ஞானிகளின் திறன்கள் உலகம் முழுவதற்கும் வெளிப்படுத்தப்பட்டதாக பிரதமர் எடுத்துரைத்தார். இந்த அணுசக்தி சோதனைகள் மூலம் ஒரு நாட்டின் அரசியல் நிலைப்பாடும் தீர்க்கமான முடிவும் உலக நாடுகளுக்கு பறைசாற்றப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். முன்னதாக சோம்நாத் ஆலயத்திற்கு பேரணியாக சென்ற பிரதமரை சாலையின் இரு மருங்கிலும் கூடியிருந்த மக்கள் உற்சாகமாக வாழ்த்தி வரவேற்றனர். சர்தார் வல்லபாய் பட்டேலின் ஒற்றுமை சிலையில் பிரதமர் மலர் அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து ஆலயத்தில் கொடியேற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்ற வைபவத்திலும் அவர் பங்கேற்றார். இந்நிகழ்வை சிறப்பிக்கும் வகையில் விமானப்படையின் சூரிய கிரண் வான்வெளி சாகச நிகழ்வும் இடம்பெற்றது. தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா உள்ளிட்டோர் நாட்டின் விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பொக்ரான் அணு ஆயுத சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டதை இந்நாள் குறிப்பதாக எடுத்துரைத்தார். பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் 1998ஆம் ஆண்டு வெற்றிகரமாக நடைபெற்ற பொக்ரான் சோதனையில் இந்தியாவின் கடின உழைப்பையும் விஞ்ஞானிகளின் அளப்பரிய அர்ப்பணிப்பையும் நாடு பெருமிதத்துடன் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டார். மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், டாக்டர் ஜிதேந்திர சிங் ஆகியோர் வெளியிட்டுள்ள செய்திகளில் நாட்டின் வளர்ச்சியை முன்னெடுத்து செல்லும் விஞ்ஞானிகளின் புதுமையான சிந்தனைகளையும் விடாமுயற்சியையும் பாராட்டுவதாக வாழ்த்தினர். உலகளாவிய தேக்க நிலையின் மத்தியில் குடிமக்களும் வர்த்தகர்களும் அந்நிய செலாவணி பரிவர்த்தனை தேவைப்படும் பொருட்களுக்கான செலவை குறைப்பதன் அவசியத்தை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். புதுடெல்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பு வருடாந்திர கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அமைச்சர், மேற்காசிய நெருக்கடிகள் தொடரும் நிலையில் பொருளாதாரம் சார்ந்து நாம் பொறுப்புடன் நடந்து கொள்வது நாட்டிற்கு தற்போது மிகவும் இன்றியமையாதது என்றார். பொதுமக்கள் தங்கள் வாழ்வில் வெளிநாட்டு நேரடி பரிவர்த்தனைக்கான பகுதிகளை கண்டறிந்து அவற்றை தவிர்ப்பதன் முக்கியத்துவத்தையும் அவர் எடுத்துரைத்தார். செலவினங்களை குறைக்கும் அதே வேளையில் நம் நாட்டின் அந்நிய செலாவணி வருவாய் அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே நாட்டின் பொருளாதார நிலையை வலுப்படுத்தும் வகையில் இவ்விரு நடவடிக்கைகளும் ஒருங்கே நடைபெற வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக்கொண்டார். மேற்காசிய நெருக்கடி நிலைமையை கண்காணிக்க உயர்மட்ட அமைச்சர்கள் குழு கூட்டம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் டெல்லியில் இன்று நடைபெற்றது. அப்பகுதி மோதல்களை தொடர்ந்து அங்கு உருவாகும் நிலைமை குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஹர்தீப் சிங் பூரி, திரு சர்பானந்த சோனோவால், திரு கிரண் ரிஜிஜு, டாக்டர் ஜிதேந்திர சிங், திரு கே ராம்மோகன் நாயுடு உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டதை அடுத்து
திருச்சி, அரியலூர், விழுப்புரம், தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மக்கள்

0: குறைதீர் நாள் கூட்டங்கள் இன்று நடைபெற்றன. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷு மகாஜனிடம் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் தங்களது குறைகள் சார்ந்த மனுக்களை வழங்கினார்கள். திருச்சி, அரியலூர் மாவட்டங்களில் நடைபெற்ற குறைதீர் நாள் முகாமில் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மனுக்களை பொதுமக்களிடமிருந்து பெற்றுக்கொண்டனர். சற்று முன் கிடைத்த செய்தி, தமிழக சட்டப்பேரவையில் அஇஅதிமுகவின் திரு சி வி சண்முகம் தவிர 232 சட்டமன்ற உறுப்பினர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். சட்டப்பேரவை தலைவர் தேர்தல் நாளை நடைபெறும் என்று அறிவித்துள்ள தற்காலிக சபாநாயகர் திரு கருப்பையா பேரவை நடவடிக்கைகளை ஒத்திவைத்துள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறியதை அடுத்து வேலூர் மாவட்ட ஊராட்சி குழு துணைத்தலைவர் பதவியை காங்கிரஸ் கட்சியின் திரு கிருஷ்ணவேணி ராஜினாமா செய்வதாக கூறியுள்ளார். ராஜினாமா கடிதத்தை ஆட்சித்தலைவரிடம் இன்று வழங்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சேரி பகுதியில் பாலாற்றின் கரையோரம் கொட்டப்படும் குப்பைகளை அகற்ற மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி கூறினார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
1: வேலூர் பாலாற்று படுகையில் குப்பைகள் சேருவதால் நிலத்தடி நீர் மாசுபடுவதை தடுக்கவும் ஆற்றின் இயற்கை வளத்தை பாதுகாக்கவும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பழைய குப்பைகள் மட்க செய்து அதிலிருந்து பிளாஸ்டிக், உலோகம், மண் மற்றும் எரிக்கக்கூடிய பொருட்களை தனித்தனியாக பிரிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிரிக்கப்பட்ட பிளாஸ்டிக் கழிவுகளை சிமெண்ட் ஆலைகளுக்கு எரிபொருளாக அனுப்பவும் உரங்களை விவசாய பயன்பாட்டிற்கு வழங்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. வேலூரிலிருந்து மோகன்.
0: சிவகங்கை மாவட்டத்திற்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: சிவகங்கை மாவட்டத்திற்கு வானிலை ஆய்வு மையம் கனமழை பெய்யும் என அறிவித்துள்ளதை அடுத்து பொதுமக்கள் அரசு அறிவித்துள்ள மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் தங்களது வீடுகளின் அருகாமையில் உள்ள மின் கம்பங்களின் அருகே செல்லவோ அவற்றில் கால்நடைகளை கட்டவோ கூடாது எனவும் ஆறு குளங்களில் குளிப்பதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.
0: நாகை மாவட்டம் வேதாரண்யம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பெய்த தொடர் கனமழையால் 9000 ஏக்கர் உப்பளங்கள் மூழ்கியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் அகஸ்தியன்பள்ளி, கோடியக்காடு, கடினவயல் உள்ளிட்ட பகுதிகளில் 9000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த கோடை மழையால் உப்பளங்களில் மழைநீர் தங்கி உற்பத்தி முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. மழையில் நனைந்து சேதமடையாமல் இருக்க உற்பத்தி செய்யப்பட்ட உப்பு மூட்டைகளை தார்ப்பாய் கொண்டு மூடி வைக்கப்படும் பணிகள் நடைபெற்று வருகிறது. ஆண்டுதோறும் 6.50 மெட்ரிக் டன் உப்பு உற்பத்தி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த ஆண்டு பாதி அளவு கூட எட்டப்படவில்லை என உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை ஏர்வாடி தர்காவின் 852 ஆண்டு சந்தனக்கூடு சமூக நல்லிணக்க திருவிழா நேற்றிரவு வெகு விமர்சையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி மகான் குத்பு சுல்தான் சையது இப்ராஹிம் சயீத் ஒலியுல்லா பாதுசா நாயகம் 852 ஆண்டு சந்தனக்கூடு திருவிழா நேற்று மாலை வான வேடிக்கைகளுடன் ஊர்வலமாக தைக்காவில் இருந்து போர்வை எடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இன்று காலை ஏர்வாடியில் உள்ள முஜாவிர் நல்ல இப்ராஹிம் தர்காவில் இருந்து சந்தனக்கூடு எடுத்து அதிகாலை தர்கா வந்தடைந்தது. சிறப்பு பிரார்த்தனைக்கு பின் மக்பராவில் பச்சை மற்றும் பலவண்ண போர்வைகளால் போற்றப்பட்டு மல்லிகைப்பூ சரங்களால் அலங்கரிக்கப்பட்டு சந்தனம் பூசப்பட்டது. ராமநாதபுரத்திலிருந்து கார்த்திகேயன்.
0: சீனாவில் நடைபெறும் 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியின் காலிறுதி சுற்றில் இந்தியா இன்றிரவு சீனாவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் 17வது சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்டோர் பேரவையில் உறுப்பினர்களாக பதவியேற்றனர். உலகில் உள்ள எந்த சக்தியாலும் இந்தியாவை அடிப்பணிய வைக்க முடியாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பொக்ரான் அணு ஆயுத சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டதை குறிக்கும் தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தேர்தல் நடத்தை விதிமுறைகளை விலக்கிக் கொள்ளப்பட்டதால் திருச்சி, அரியலூர், விழுப்புரம், தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டங்கள் இன்று நடைபெற்றன. சீனாவில் நடைபெறும் 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியின் காலிறுதி சுற்றில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
5: அகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல சென்னை மெத் சென்டர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வெதர் ரிப்போர்ட்டை பத்தி பார்க்கலாம். நம்ம கோயம்புத்தூரை பொறுத்தளவில் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும்

0: அணு ஆயுத சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டதை குறிக்கும் தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தேர்தல் நடத்தை விதிமுறைகளை விலக்கிக் கொள்ளப்பட்டதால் திருச்சி, அரியலூர், விழுப்புரம், தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டங்கள் இன்று நடைபெற்றன. சீனாவில் நடைபெறும் 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியின் காலிறுதி சுற்றில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: அகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல சென்னை மெத் சென்டர்லேருந்து வந்திருக்கக்கூடிய வெதர் ரிப்போர்ட்டை பற்றி பார்க்கலாம். நம்ம கோயம்புத்தூரை பொறுத்தளவில் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், திருப்பூரில் அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகுங்க. ஈரோட்டில் அதிகபட்சமாக 38 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், குறைந்தபட்சம் 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், சேலம்ல அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், பாலக்காட்டை பொறுத்தளவில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், குறைந்தபட்சம் 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகவும், ஊட்டியில் அதிகபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், குறைந்தபட்சம் 17 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும்.

கூட்டுகிறோம் நேர்களே. இன்று பிற்பகல் 2:30 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து 2:40 ஊர்புறத்திரை நிகழ்ச்சியில் இருதய நலன் இருதய அறுவை சிகிச்சை குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் இருதய மயக்கவியல் துறை நிபுணர் மருத்துவர் காப்பியன் அவர்கள். திரைக்கான நிகழ்ச்சியில் அடுத்து

நீங்கள் கேட்ட அந்த பாடல் ஐயா படத்திற்காக வலம் வந்தது. கே கே மற்றும் சாதனா சர்க்கம் பாடியிருந்தார்கள். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் +2 பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் தங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி. திரையிசை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் இது, தேவதையை கண்டேன் படத்திற்காக பாடல்.

0: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
1: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
2: RBI சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

கோவில் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் 17வது கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றனர். தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நாளை மறுநாள் சீனா செல்வதாக அறிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். ஆன்மீக நம்பிக்கையின் சின்னமாக சோம்நாத் கோவில் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலத்தில் உள்ள சோம்நாத் கோவிலின் அமிர்த மகோத்சவத்தின் பெருவிழாவில் பங்கேற்று பேசிய அவர், இந்த கோவில் புனிதத்தன்மையின் அடையாளமாக திகழ்கிறது என்று கூறினார். ஜோதிர்லிங்க சிறப்பு பூஜையிலும் அவர் பங்கேற்றார். நாட்டின் 11 புனித நீர்நிலைகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரை கொண்டு கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இவ்விழாவின் கொடியேற்றத்திலும் பிரதமர் கலந்து கொண்டார். சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஹமீர்ஜி கோஹில் வரை சாலை மார்க்கமாக மக்களை சந்தித்தபடி பிரதமர் பேரணி மேற்கொண்டார். அனைத்து மக்களுக்கும் வாழ்த்துக்களையும் பிரதமர் தெரிவித்தார். இந்த பேரணியில் குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல், துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சோம்நாத் கோவிலின் 75வது ஆண்டு புனரமைப்பு விழாவையொட்டி பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், சோம்நாத் ஆலயம் நாட்டின் ஆன்மீக நம்பிக்கையின் அடையாளமாக திகழ்கிறது என்று தெரிவித்துள்ளார். நாட்டின் ஆன்மீக கலாச்சார நம்பிக்கைகளை வலுப்படுத்தும் நாளாக இந்த ஆலய திருவிழா நடைபெறுவதாகவும் அவர் கூறியுள்ளார். எதிர்கால சந்ததியினர் இக்கோவிலின் பாரம்பரியத்தையும் சிறப்பையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றனர். 17வது சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் உறுதிமொழி ஏற்று சட்டமன்ற உறுப்பினர்களாக முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டனர். காலை 9:30 மணிக்கு பேரவையின் தற்காலிக தலைவர் திரு கருப்பையா தலைமையில் இக்கூட்டம் தொடங்கியது. முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் வரவேற்று நன்றி தெரிவித்த திரு கருப்பையா, புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை வாழ்த்தியும் பாராட்டியும் சில கருத்துக்களை தெரிவித்தார். அதன் பின்னர் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உறுதிமொழி கூறி பதவியேற்றார். தொடர்ந்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு அருண்ராஜ், திரு செங்கோட்டையன், திரு வெங்கட்ராமன், திரு நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், திரு டி கே பிரபு, திரு போஜராஜன், திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோரும் சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றனர். இதையடுத்து எதிர்க்கட்சித் தலைவரான திரு உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர்கள் திரு எடப்பாடி கே பழனிசாமி, திரு ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டனர். இதையடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து உறுப்பினர்களும் அகர வரிசைப்படி உறுதிமொழி கூறி பொறுப்பேற்றுக் கொண்டனர். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியை கருத்தில் கொண்டு மக்களும் தொழில் வர்த்தகத் துறையினரும் அந்நிய செலாவணிக்கு உட்படுத்தப்படும் பொருட்கள் மீதான செலவை கணிசமாக குறைக்க வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய தொழில் வர்த்தக கூட்டமைப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர், பொருளாதார நெருக்கடியை ஈடு செய்ய நாம் ஒவ்வொருவரின் பங்களிப்பும் அவசியமானது என்று குறிப்பிட்டுள்ளார். அத்தியாவசிய தேவை தவிர வேறு எந்த பொருளையும் இறக்குமதி செய்து பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். பிரதமர் நேற்று நாட்டு மக்களுக்கு விடுத்த கோரிக்கையை சுட்டிக்காட்டிய அவர், உலகளாவிய பொருளாதார நெருக்கடியிலும் இந்திய பொருளாதாரத்தை சீராக பராமரிக்க வேண்டிய பொறுப்பு நாம் ஒவ்வொருவருக்கும் இருப்பதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் விடுத்துள்ள செய்தியில், விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் இந்நாளில் தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். 1998 இதே நாளில் பொக்ரானில் இந்திய அணு ஆயுத சோதனை மேற்கொண்டதை குறிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய தொழில்நுட்ப தினம் கொண்டாடப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். நாடு சுயசார்பு நிலையை எட்டுவதன் தொடக்கமாக பொக்ரான் அணு ஆயுத சோதனை அமைந்திருந்ததாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில், பொக்ரான் சோதனையை வெற்றிகரமாக முடித்த விஞ்ஞானிகளின் அர்ப்பணிப்பு ஒன்றையும் கடுமையான உழைப்பையும் பாராட்டுவதாக கூறியுள்ளார். சுயசார்பு இந்தியாவை உருவாக்க இந்த முயற்சி பெரிதும் உதவியதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் விடுத்துள்ள செய்தியில், 1998 அப்போதைய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையிலான அரசு அரசியல் ரீதியாக தைரியத்துடன் பொக்ரான் சோதனையை மேற்கொள்ள முடிவெடுத்ததாக கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறையின் வளர்ச்சிக்கும் விண்வெளி கண்டுபிடிப்புகளுக்கும் முன்னோடியாக இந்த சோதனை அமைந்தது என்றும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார். நாடு வளர்ச்சிப் பாதையில் விரைந்து செல்வதற்கு தூண்டுகோலாக தேசிய தொழில்நுட்ப தினம் கடைபிடிக்கப்பட்டு வருவதாக
மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள செய்தியில், இளம் தொழில்நுட்ப வல்லுநர்களும் இந்நாளில் தமது வாழ்த்து

0: தெரிவிப்பதாகவும் திரு அமித் ஷா கூறியுள்ளார். அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் ஆங்கில நாளேட்டில் இந்நாளையொட்டி தாம் எழுதிய கட்டுரையை பகிர்ந்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் அறிவியல் தொழில்நுட்பத்துறையில் நாடு வெற்றி நடை போடுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2031-35 ஆண்டிற்கான பருவநிலை தொடர்பான இலக்குகளை எட்டும் முயற்சியில் இந்தியா முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள ஆஸ்திரேலிய அமைச்சர் திரு கிறிஸ் போவனுடன் பருவநிலை சவால்களை எதிர்கொள்வதற்கான கூட்டு முயற்சிகள் குறித்தும் தாங்கள் விவாதித்ததாக கூறினார். தமிழகத்தின் நாகை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக உப்பு உற்பத்தி தொழில் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் உப்பள தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாகை மாவட்டம் வேதாரண்யம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த தொடர் கனமழையால் உப்பு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சுமார் 9000 ஏக்கர் நடைபெற்று வந்த உப்பு உற்பத்தி பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளதால் 5000 மேற்பட்ட தொழிலாளர்கள் வாழ்வாதாரமின்றி வேலையிழந்துள்ளனர். தமிழ்நாட்டில் தூத்துக்குடிக்கு அடுத்து உப்பு உற்பத்தி இரண்டாவது இடத்தில் உள்ள வேதாரண்யத்தில் அகசியன்பள்ளி, கோடியக்காடு, கடினவயல் உள்ளிட்ட பகுதிகளில் 9000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. கடந்த 5 மாதங்களாக வெயில் தாக்கம் இருந்ததால் உற்பத்தி முழுவீச்சில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த கோடை மழையால் உப்பளங்களில் மழைநீர் தங்கி உற்பத்தி முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. மழையில் நனைந்து சேதமடையாமல் இருக்க உற்பத்தி செய்யப்பட்ட உப்பு மூட்டைகளை தார்ப்பாய் கொண்டு மூடி வைக்கப்படும் பணிகள் நடைபெற்று வருகிறது. கடந்த 7 மாதங்களில் 500,000 டன் உற்பத்தி நடந்திருக்க வேண்டிய நிலையில் மழையால் உற்பத்தி பாதி அளவுக்கும் கீழ் சரிந்துள்ளது. மழை தொடர்வதால் மீண்டும் உற்பத்தி தொடங்க குறைந்தது 10 நாட்கள் முதல் 1 வாரம் வரை ஆகும் என்று கூறப்படுகிறது. போதிய இருப்பு இல்லாததால் மழைக்காலத்தில் உப்பு விலை உயர வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நாளை மறுநாள் சீனா செல்வதாக அறிவித்துள்ளார். சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்கின் அழைப்பை ஏற்று தமது 3 நாள் பயணத்தை மேற்கொள்ள இருப்பதாக அவர் கூறியுள்ளார். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையே நிலவி வரும் போர் சூழல் குறித்தும் ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் நிலவி வரும் தடைகள் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதிப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்காசிய போர் சூழல் காரணமாக உலகளாவிய எரிபொருள் பற்றாக்குறையை தவிர்ப்பதற்கான வழிவகைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் ஆராயப்பட உள்ளது. அமெரிக்க அதிபரின் சீன பயணம் குறித்து தெரிவித்த அமெரிக்க அதிபர் அலுவலகத்தின் முதன்மை செய்தி தொடர்பாளர் ஆனா கெல்லி புதன்கிழமை மாலையில் அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் பெய்ஜிங் செல்வார் என்றும் கூறினார். வியாழக்கிழமை அன்று இரு தலைவர்களும் விரிவான பேச்சுக்கள் நடத்துவார்கள் என்றும் அவர் கூறினார். கோஸ்டரிக்கா வெளியுறவு அமைச்சர் திரு மேனுவேல் டோவரிடம் தாம் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இந்த சந்திப்பு குறித்து தெரிவித்துள்ள அவர் இந்தியா கோஸ்டரிக்கா இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து தாங்கள் ஆலோசித்ததாக கூறியுள்ளார். பன்முக கலாச்சாரம், ஜனநாயகம், சர்வதேச விதிமுறைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து அவரிடம் பேசியதாகவும் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 6.6% இருக்கும் என்று பாரத ஸ்டேட் வங்கி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த வங்கி இன்று வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில் உலக அளவில் பொருளாதார நெருக்கடி அதிகரித்துள்ள போதிலும் இந்தியாவின் வளர்ச்சி சீராக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. வர்த்தக வங்கிகளின் வங்கிக் கடன் வளர்ச்சி 16.1% உயர்ந்துள்ளதாகவும் கடந்த ஆண்டு இது 11% இருந்தது என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கிக் கடன் 29,50,000 கோடி ரூபாய் அளவிற்கு உயர்ந்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் பாரத ஸ்டேட் வங்கி கூறியுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தின் சம்பா மாவட்டத்தில் காக்கிரா லாக்ரு நெடுஞ்சாலையில் கார் விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 6 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர். மேலும் 4 பேர் பலத்த காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. தரம்ஷாலாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆன்மீக நம்பிக்கையின் சின்னமாக சோம்நாத் கோவில் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் 17வது கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றனர். தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நாளை மறுநாள் சீனா செல்வதாக அறிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நிலைத்த நேரம் இப்போது 2:40. இனி கேட்கலாம்
3: ஆகாஷவாணி கோயம்புத்தூர்.

0: 103 FM. நேயர்கள் கேட்டு பயன்பெறவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் இருதய நலன், இருதய அறுவை சிகிச்சை குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் இருதய மயக்கவியல் துறை நிபுணர் மருத்துவர் காப்பியன் அவர்கள்.
1: வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேன். என்னை அழைச்சதுக்காக நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் மருத்துவர் காப்பியன், மயக்கவியலாளர், மெடிக்கல் சென்டர் மருத்துவமனையில் வந்து பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறேன்.
1: மயக்கவியல் துறை அப்படிங்கிறது ஹாஸ்பிட்டலில் ரொம்ப முக்கியமான ஒரு துறையாக வந்து அது இருந்துட்டு இருக்குது. ஏன்னா ஒரு பேஷண்ட்க்கு அறுவை சிகிச்சை பண்ணும்போது அவங்களுக்கு வழியே தெரியாமல் அந்த அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு அந்த மயக்கவியல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருந்துட்டு இருக்குது. சொல்லுங்க டாக்டர், இந்த மயக்கவியல் துறை அப்படிங்கிறதோட பங்கு எந்த அளவுக்கு இருந்துட்டு இருக்குது?
2: ஒரு மருத்துவமனையில், குறிப்பாக ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு நம்ம எடுக்கும் போது வந்து பல்வேறு வகையான சிகிச்சைகளை வந்து நம்ம செய்கிறோம். அதில் வந்து முக்கியமான ஒரு சிகிச்சை அப்படின்னு பார்த்தோம்னா அறுவை சிகிச்சை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண பிறந்த ஒரு நாள் குழந்தையிலிருந்து நம்ம ஒரு 100 வயதான முதியோர் வரைக்கும் வந்து பல்வேறு வகையான நோய்களுக்கு வந்து நம்ம அறுவை சிகிச்சைகள் வந்து தேவைப்படும். அப்போ வந்து அந்த அத்தனை வகையான பேஷண்ட்டுக்கும் ஒரு வலி இல்லாமல் எந்தவித சைட் எஃபெக்ட்டுகளும் வராமல் அறுவை சிகிச்சையின் போது ஸ்டேபிளான ஒரு என்விரான்மெண்ட் அவங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணி ஒரு பாதுகாப்பான ஒரு அறுவை சிகிச்சை அவங்களுக்கு வந்து மேற்கொள்றதுக்கு இந்த மயக்கவியல் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பங்காற்றிட்டு இருக்கு. அதாவது மயக்கவியல் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தோம்னா மயக்கம் கொடுக்கறது அப்படின்றது ஒரு பகுதியாக இருந்தாலும் அவங்களுடைய முக்கியமான ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து மயக்க மருந்துகள் பேஷண்ட்டுக்கு வந்து கொடுக்கும்போது அவங்களுடைய ரத்த அழுத்தம் மேலும் கீழே போகும், அதுக்கப்புறம் அவங்களுடைய மூச்சு விடுற திறமை வந்து பாதிக்கப்படும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து சீர்படுத்தி அவங்களுடைய ஒட்டுமொத்த ஃபிசியாலஜியும் வந்து நம்ம ஒரு இயல்பான நிலையில் வந்து மெயின்டைன் பண்ணும்போது தான் சர்ஜிக்கல் அவுட்கம், அதாவது அறுவை சிகிச்சையிலேருந்து அவங்க வந்து திறம்பட குணமாய் வர்ற அந்த தன்மை அப்படிங்கிறது வந்து பாதுகாக்கப்படும். அதில் வந்து மயக்க மருந்துத்துறையுடைய பங்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது.
1: டாக்டர், இப்போ வந்து நீங்கள் இருதய நலன் மற்றும் இருதய அறுவை சிகிச்சை குறித்தும் சில விஷயங்கள் பேச போகிறீங்க. இந்த இருதய நலத்திற்கும் இந்த மயக்கவியலுக்கும் என்ன சம்பந்தம்?
2: நம்மளுடைய இந்தியா அப்படின்றது வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மருத்துவத்துறையோட வளர்ச்சினால வந்து ஏஜிங் பாப்புலேஷன் அப்போ அதிகமாயிட்டே போகுது. யங் பீப்புள் வந்து இந்தியாவில் நிறைய இருந்தாங்க, இப்போ வந்து நம்மளுடைய மருத்துவ வளர்ச்சினால நம்மளுடைய லைஃப் ஸ்பேன் வந்து அதிகமாயிருக்கு. ஸோ அப்போ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏஜிங் பாப்புலேஷன் வந்து அதிகமாயிட்டு இருக்காங்க. ஸோ வயசு ஆக ஆக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இதே சம்மந்தப்பட்ட நோய்கள், அதுக்கப்புறம் வந்து நம்ம வாழ்வியல் முறை மாற்றங்கள்னால வர நோய்கள், ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், இந்த மாதிரியான நோய்கள் வந்து அதிகமான எண்ணிக்கையில் வந்து இப்போ நம்ம வந்து பார்க்க முடியுது. இப்போ நிறைய பேருக்கு வந்து மாரடைப்பு வர்றதை வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து நம்ம அறுவை சிகிச்சை வந்து தேவைப்படுற மாதிரி வந்து சுச்சுவேஷன் வந்து இப்போ நிறைய இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு இருதய அறுவை சிகிச்சை அது ஒரு மேஜரான ஒரு ப்ரொசீஜர். நம்ம ஒட்டுமொத்த உடலில் இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் எல்லா செல்களுக்கும் நம்மளுடைய இதயம் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட ரத்தத்தை வந்து கொண்டு போய் சேர்க்குது. நம்ம ரத்தத்தில் தான் நம்ம ஆக்சிஜன், நம்ம உடம்புக்கு தேவையான அத்தனை ஊட்டச்சத்துக்களும் வந்து அதில் தான் போகுது. ஸோ இப்போ அந்த ஒரு இதயத்தையே நம்ம வந்து அடுத்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னும் போது அது ஒரு ஹை ரிஸ்க் ப்ரொசீஜர். ஸோ அதில் வந்து அந்த மாதிரியான சிக்கான பேஷண்ட்ஸ் வந்து நம்ம டீல் பண்ணும்போது மயக்கவியல் துறை அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்காற்றிட்டு இருக்கு. வயதுக்கு தகுந்த மாதிரியான மயக்க முறைகள் அப்படின்னு கிடையாது. மயக்கவியல் முறைகளில் வந்து பொது மயக்கம், நம்ம ஒட்டு மொத்தமாக தூங்க வைக்கிற மாதிரியான மருந்துகள் இருக்கு. ரெண்டாவது வந்து ரீஜனல் அனஸ்தீசியா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம முதுகு தண்டிலையோ இல்லை வந்து குறிப்பிட்ட நரம்புகளையோ மறுத்து போகிற மருந்துகள் வந்து செலுத்தும் போது ஒரு குறிப்பிட்ட பகுதி, நம்ம உடம்புல குறிப்பிட்ட பகுதி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இல்லாத ஒரு நிலை இருக்கும். இதை வந்து ரீஜனல் அனஸ்தீசியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம சின்ன குழந்தைக்கும் சரி வயசானவங்களுக்கும் சரி வந்து பண்ணலாம். ஆனால் என்னென்னா நம்ம வந்து என்ன வகையான சர்ஜரிக்கு வந்து அவங்களுக்கு பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து மயக்க முறைகளை வந்து தேர்ந்தெடுக்கிறோம். ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான சென்சிட்டிவிட்டி இருக்கும். குழந்தைங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், வயது முதிர்ந்தவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து விதமான மயக்க மருந்துகளையும் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி இதய அறுவை சிகிச்சை செய்யும்போது பெரும்பாலான சமயங்கள் நம்ம வந்து முழு மயக்கம் தான் கொடுக்கும். குழந்தைகளுக்கு வந்து நம்ம அடிஷ்னலாக வந்து என்ன பண்ணுவோம்னா முதுகு தண்டில் ஊசி போட்டு வலி மட்டும் குறையிறதுக்கான மருந்துகளும் சேர்த்து கொடுப்போம். முன்னாடியெல்லாம் வந்து இதய அறுவை சிகிச்சை செய்யும்போது வந்து ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் வந்து ஐசியூவில் இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இல்லை. அனஸ்தீசியா, அதுக்கப்புறம் வந்து சர்ஜரி, இது ரெண்டுத்துலேயுமே வந்து புதுமையான கண்டுபிடிப்புகள், அதுக்கப்புறம் வந்து ஏற்பட்ட முன்னேற்றங்கள்னால நம்ம வந்து நிறையவே வந்து சீக்கிரமாகவே இப்போ பேஷண்ட்டை வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கே கொண்டு போகிற மாதிரி அவுட்கம்ஸ் வந்து எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பொதுவாக இப்போ நம்ம வந்து ஒரு மயக்க மருந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அறுவை சிகிச்சைக்கு வந்து எந்த ஒரு நோயாளியை வந்து நம்ம வந்து உட்படுத்தும் போதும் அவங்களுக்குள்ள ஒரு பதட்டம், ஒரு பயம் கலந்த ஒரு சூழ்நிலை வந்து இருக்கும். ஏற்கனவே இப்போ வந்து ஒரு மாரடைப்பு இருக்குது இல்லை வந்து இதயத்தில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ற ஒரு பேஷண்ட்ஸுக்கு இந்த மாதிரியான ஒரு பதட்டமான சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இதய துடிப்பை வந்து அதிகப்படுத்தும். அது இன்னுமே அவங்களுக்கு வந்து ஒரு மோசமான விளைவை தான் ஏற்படுத்தும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா பேஷண்ட்டை வந்து கூட்டிகிட்டு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அவங்கள சாந்தப்படுத்துறதுக்கும் அவங்களுடைய பதட்ட

0: ரத்தத்தை தணிக்கிறதுக்குமான மருந்துகளை வந்து கொடுத்து அவங்கள வந்து அமைதிப்படுத்தி ப்ரீ ஆப்ரேட்டிவ் பீரியட்லேயே அவங்களை வந்து நம்ம வந்து கவுன்சிலிங் அதாவது ஆலோசனைகள்லாம் வந்து கொடுத்து அதுக்கப்புறமா தான் நம்ம ஆப்ரேஷன் தியேட்டருக்கே கூட்டிகிட்டு வரும். ஆப்ரேஷன் தியேட்டரில் நம்ம வந்து மயக்க மருந்துகள் கொடுக்கும்போது மயக்க மருந்துகள் எல்லாமே நம்மளுடைய பேஷண்ட்டுடைய வந்து பிளட் ப்ரெஷர் ஹார்ட் ரேட் இது எல்லாமே பாதிக்கக்கூடிய மருந்துகள் தான். அதே மாதிரி பேஷண்ட்டுடைய மூச்சு விட்டுற தன்மையை வந்து பாதிக்கக்கூடிய மருந்துகள். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கும் அவங்களுக்கு எவ்வளோ தேவை அப்படின்றத வந்து சரியான அளவில் வந்து கணித்து பயன்படுத்தும் போது ஒரு சீரான ரத்த அழுத்தத்தையும் ரத்த ஆக்சிஜன் லெவலையும் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணி பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அறுவை சிகிச்சை செய்யும்போது வந்து வலி இல்லாமல் இருக்கிறதுக்கான மருந்துகளையும் நம்ம வந்து நம்ம கொடுப்போம். இந்த வலி மருந்துகளுக்குலையும் வந்து பல்வேறு வகையான வலி மருந்துகள் இருக்குது. சில மருந்துகளுக்கு வந்து கிட்னியை பாதிக்கக்கூடிய தன்மை இருக்குது, சில மருந்துகள் வந்து அல்சர் வர வைக்கக்கூடிய தன்மை இருக்குது. பேஷண்ட்டுக்கு எவ்வளோ வலி இருக்கும், எந்த மருந்துகள் கொடுத்தா எந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு பாதுகாப்பானது அப்படின்ற பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம ஆய்வு செஞ்சு அவங்களுக்கு ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்கும், ரத்த அழுத்தம் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து சிறுநீரக பாதிப்பு இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீரிழிவு நோய் டயபெட்டிஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கலாம். ஸோ ஒரு ஒரு நோய்க்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய மயக்க மருந்துகளை வந்து தேர்வு செஞ்சு பேஷண்ட்டுடைய அவுட்கம் வந்து நம்ம பாதுகாப்பாக கொண்டு வரோம்.
1: இன்றைய நாளில் உங்ககிட்ட இருதய நலன் மற்றும் இருதய அறுவை சிகிச்சை அதுக்கு கொடுக்கக்கூடிய மயக்க மருந்துகள் சார்ந்த நிறையா தகவல்கள் உங்ககிட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம்.
2: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டு பயன்பெற்று கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் இருதய நலன் இருதய அறுவை சிகிச்சை குறித்து விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் இருதய மயக்கவியல் துறை நிபுணர் மருத்துவர் காப்பியன் அவர்கள்.
1: டாக்டர், இப்போ நீங்க இருதய நலன் சார்ந்த தகவல்கள்ல மயக்கவியல் துறை எப்படி இருக்கும், அதுக்கு முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருந்துட்டு இருக்கு, என்ன மாதிரி மயக்கவியல் மருந்துகள் எல்லாம் நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு பதிலாம் சொல்லியிருந்தீங்க. அறுவை சிகிச்சை சார்ந்து சில விஷயங்களும் உங்ககிட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம், நீங்களும் அதுக்கான பதிலும் சொல்லியிருந்தீங்க. இந்த இருதய நலனில் இந்த மயக்கவியல் துறை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: இருதய அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பழங்காலத்தில் இருந்ததை விட பல மடங்கு வந்து பல்வேறு விதங்களில் வந்து முன்னேறி இருக்கு. முன்னேற்றத்தில் வந்து இந்த மயக்க மருந்துகளுடைய தாக்கம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னு பார்த்தோம், முன்னாடிலாம் வந்து நம்ம இருதய அறுவை சிகிச்சை செய்யும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முழுமையாக நம்மளுடைய நெஞ்சுக்கூட்டை வந்து பிரித்து அதுக்கப்புறம் உள்ளே போய் ஆப்ரேஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து ஹார்ட் லங் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு பைபாஸ் மிஷினில் வந்து பேஷண்ட்டுடைய ஒட்டுமொத்த ரத்தத்தையும் வந்து நம்ம செலுத்தி அதுக்கப்புறம் அந்த ஹார்ட் செய்ய வேண்டிய வேலையை வந்து அந்த பைபாஸ் மிஷின் செஞ்சுட்டு இருக்கிற சமயங்களில் நம்ம இங்கே ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருப்போம். யூசேஜ்லாம் இப்போ கம்மியாக இருக்கு. பைபாஸ் ஆப்ரேஷனுக்கு வந்து இப்போ நம்ம வந்து பைபாஸ் மிஷின் பயன்படுத்தக்கூடிய அளவுகள் வந்து மிக மிக கம்மியாயிடுச்சு. ஸோ நம்ம எல்லாமே வந்து பைபாஸ் மிஷின் இல்லாமே ஹார்ட் பைபாஸ் சர்ஜரிஸ் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். மற்றபடி வந்து வால்வ் சர்ஜரிஸ்க்கெல்லாம் வந்து நம்ம வந்து பைபாஸ் மிஷினை பயன்படுத்துகிறோம். எண்டோஸ்கோபிக் கார்டியக் சர்ஜரி அதுக்கப்புறம் வந்து மினிமலி இன்வெசிவ் கார்டியக் சர்ஜரி முன்னேறி இருக்கு. மயக்க மருந்துகள் நம்ம வந்து செலுத்துகிற விதத்துலையும் வந்து மாற்றங்கள் இருக்கு. மினிமலி இன்வெசிவ் சர்ஜரி பண்ணுறோம் அப்படின்னா வந்து வென்டிலேட்டரி ஸ்ட்ராட்டஜிஸ் பேஷண்ட்டுக்கு மயக்க மர நிலையில் இருக்கும்போது சுவாசத்தை கொடுக்குறோம் அப்படின்ற அந்த ஸ்ட்ராட்டஜிஸில் நிறைய மாற்றங்கள் வந்து இருக்குது. வலி கொடுக்கக்கூடிய மருந்துகளில் வந்து நிறைய வேறுபாடுகள் வந்து இருக்குது. ஸோ இந்த வேறுபாடுகள்லாம் சாத்தியப்படுறது மூலமாக நம்ம அறுவை சிகிச்சைகள் வந்து எந்த அளவுக்கான காம்ப்ளெக்ஸான அறுவை சிகிச்சைகளையும் வந்து திறம்பட வந்து கையாண்டு நல்ல அவுட்கம் வந்து தர முடியுது.
1: இப்போ வந்து சர்ஜரி முடிஞ்சிருச்சுன்னா இந்த மயக்கம் கொடுத்ததுக்கான மருந்துக்கான அதோட தாக்கம் எத்தனை மணி நேரம் இருக்கும், அறுவை சிகிச்சை முடிவு வரைக்கும் இருக்குங்களா, இல்லை அதை தாண்டியும் அந்த மயக்கத்தோட தாக்கம் இருக்குங்களா?
0: அதுவும் நான் சொன்ன மாதிரி தான், இப்போ எப்படி வந்து அறுவை சிகிச்சையில் வந்து பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கோ அதே மாதிரி வந்து மயக்க மருந்துகள் துறையிலையும் வந்து பார்த்திங்கன்னா பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. நிறைய வந்து மருந்துகள் வந்து கொடுத்து அந்த பேஷண்ட்டை வந்து முழுசாக நான் வந்து நாக் ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து மயக்கத்தில் நிலையிலிருந்து மீண்டு வர்றதுக்கான நேரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்ம வந்து பயன்படுத்துகிற மயக்க மருந்துகள் எல்லாமே வந்து ஷார்ட் ஆக்டிங் ரொம்ப குறுகிய காலத்துக்கு செயல்படக்கூடிய மருந்துகளை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவரி வந்து ரொம்பவே சீக்கிரமாக இருக்கும். யூஸ்வலாக ஐசியூவில் வந்து முன்னாடிலாம் வந்து ஒரு 72 மணி நேரத்துலேருந்து 96 மணி நேரங்கள் வரைக்கும் வந்து நோயாளிகள் இருப்பாங்க. இப்போல்லாம் வந்து நம்ம 24 மணி நேரத்துலேருந்து 36 மணி நேரத்தில் வந்து பேஷண்ட்டு ஐசியூவிலேருந்து நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணி வார்டுக்கு வந்து அனுப்பிச்சிடுறோம். சில மயக்க மருந்துகள் நம்ம வந்து கொடுத்து இது பண்ணுறோம்னா அடுத்த ஒரு 3-4 மணி நேரத்தில் வந்து பேஷண்ட் வந்து கண் விழிக்கிற அளவுக்கு தான் நம்ம இன்றைய சூழ்நிலையில் இருக்கிற அட்வான்ஸ்டு இந்த அனஸ்தெட்டிக் ட்ரக்ஸுடைய பயன்பாடுகள் வந்து நமக்கு இருக்குது.
1: இப்போ வந்து அறுவை சிகிச்சையிலேயே லேப்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சை இருக்கு, எண்டோஸ்கோபிக் இருக்கு, இப்போ ஹூப் அண்ட் நாட் சர்ஜரியும் இருந்துட்டு இருக்கு. இப்போ வந்து லேப்ரோஸ்கோபிக் எண்டோஸ்கோபிக் அறுவை சிகிச்சை பண்றதுக்கும் மயக்கவியல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கா, இல்லை ஹூப் அண்ட் நாட் சர்ஜரிக்கு மட்டும்தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குங்களா?
0: எந்த வகையான அறுவை சிகிச்சையா இருந்தாலும் அதுக்கான மயக்க மருந்துகள் எல்லாம் வந்து செய்ய முடியாது. ஒரு சில அறுவை சிகிச்சைகள் சின்ன வெட்டு காயங்கள்ல வந்து நம்ம கைகளையோ காலிலையோ வந்து சின்ன சின்ன அறுவை சிகிச்சைகள் ஏதாவது சிறிய கட்டி வந்து அகற்றுறதுக்கு வேணால் நம்ம வந்து அந்த இடத்துல மரமரப்பு ஊசி போட்டு நம்ம வந்து பண்ண முடியும்.

0: மற்றபடி லேப்ரோஸ்கோப்பி எந்த வகையான அறுவை சிகிச்சையாக இருந்தாலும் மயக்க மருந்துகள் வந்து தேவைப்படும். இப்போ நம்ம லேப்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சைகள் வந்து செய்யும்போது எப்போவுமே வந்து நம்ம வந்து முழு மயக்கம் கொடுத்து தான் வந்து யூஸ்வலாக வந்து பண்ணுவோம். இன்றைய காலகட்டத்தில் இப்போ வந்து தொராசிக் ஸ்பைனல், அதாவது வந்து முதுகுத்தண்டில் ஊசி போட்டு லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி பண்ண அட்வான்ஸ்மெண்ட் வந்து இப்போ வந்து பரவலாக வந்து பண்ண ஆரம்பிச்சிடும். குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து நெஞ்சு பகுதி அறுவை சிகிச்சைக்குமே வந்து முழு மயக்கம் கொடுக்க வேண்டிய தேவையே இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து கூடிய விரைவில் உருவாகிடும். ஆப்ரேஷன் பண்ணும் போதும் நம்ம வந்து ஒரு விழிப்பு நிலையில் தான் இருப்போம், ஓன் பிரீத்திங்கில் தான் வந்து நம்ம இருப்போம். அதே மாதிரி நம்மளுடைய ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளுடைய வலி அப்படின்றது வந்து ரொம்ப கண்ட்ரோல்டு ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கும். கொடுக்கும்போது வந்து நிறைய மருந்துகள் வந்து நம்ம பயன்படுத்த வேண்டியிருக்கும். அப்போ அதே நம்ம தண்டுவட ஊசி வந்து போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதில் வந்து ஒரு மருந்தோ இல்லை ரெண்டு மருந்தோ தான் நம்ம பயன்படுத்துவோம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மருந்துகள் பயன்படுத்த உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸும் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட்ஸும் வந்து இது கம்மியாது. இந்த மாதிரி
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டு பயன்பெற்று கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் இருதய நலன், இருதய அறுவை சிகிச்சை குறித்து விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் இருதய மயக்கவியல் துறை நிபுணர் மருத்துவர் காப்பியன் அவர்கள்.
2: இருதய நலன் மற்றும் இருதய அறுவை சிகிச்சையில மயக்கவியல் துறை எந்த அளவுக்கு பங்கு வகிச்சிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி தெளிவான பதில்கள் எங்களுக்காக நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்ப நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம். இப்போ எங்களுடைய நேர்களுக்கு பொதுவா இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், நீங்க வந்து இந்த மயக்கவியல் துறையை பத்தி பேசுறீங்க, இருதய நலன் பத்தி பேசுறீங்க, இருதய அறுவை சிகிச்சை பத்தி பேசுறீங்க, பொதுவா எங்களுடைய இதயத்தை நாங்க எந்த அளவுக்கு பத்திரமாவும் பாதுகாப்பாகவும் வச்சுக்கணும், அதுக்கு முக்கியத்துவம் நாங்க எந்த அளவுக்கு தரணும், என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாங்க அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி அதற்கான ஒரு பதில் நீங்களே சொல்லிருங்க.
0: இதுதான் இந்த இன்டர்வியூல ரொம்ப முக்கியமான கேள்வி அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்மளுடைய இதயத்தை வந்து நம்ம பத்திரமா பாதுகாத்துக்கணும் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்வியல் முறையை வந்து நம்ம சரியா வச்சுக்கும் போது அதிலே நம்ம வந்து ஆரோக்கியமான வாழ்க்கையை வந்து வாழ முடியும். பெரும்பாலானவர்களுக்கு ஏற்படுற வயதானவர்களுக்கு ஏற்படுற பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து மாரடைப்பு. இதை வராம தவிர்க்கணும் அப்படின்னா இதுக்கு முக்கியமான நம்மளுடைய வாழ்க்கை முறை மாற்றங்கள் தான், சரியான உடற்பயிற்சி, சரியான உணவு, சரியான தூக்கம், அதுக்கப்புறமா வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு போதிய அளவு வந்து நம்ம தியானம், படிப்பு, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றது, இந்த மாதிரி சரியான முறையில் அமைச்சிக்கும் போது ஒட்டுமொத்த ஆரோக்கியமும் வந்து பேணப்படும், நம்மளுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியமும் வந்து பேணப்படும். இந்த இதயத்துக்கு வந்து பெரும் ஆபத்து காரணிகளாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிளட் பிரஷர், ஹைப்பர் டென்ஷன் சொல்லக்கூடிய உயர் ரத்த அழுத்தம், நீரிழிவு நோய், அதுக்கப்புறம் சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட நோய்கள், இது எல்லாத்துக்குமே அடிப்படையாக வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா வாழ்வியல் முறையை வந்து நம்ம சரியாக அமைச்சிக்கும் போது பெரும்பான்மையான இதய நோய்களை வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். சரியான உடற்பயிற்சி, சரியான உணவு வகைகள், புரதச்சத்து நிறைந்த உணவு வகைகள், அதுக்கப்புறம் சரியான தூக்கம், அப்புறம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு தியானம், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம கடைபிடிக்கணும். புகை, மது போன்ற விஷயங்களை வந்து நம்ம அறவே தவிர்க்கணும். இதுவே நம்ம வந்து ஆரோக்கியமா வாழ்றதுக்கான ஒரு முக்கியமான அளவீடா நான் பார்க்க.
2: இந்த நிகழ்ச்சியில இருதய நலன், இருதய அறுவை சிகிச்சை, அதுல மயக்கவியல் துறையோட பங்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத பத்தி நிறைய தகவல்கள் எங்களுக்காக நீங்க ஷேர் பண்ணீங்க. உங்களுக்கு வந்து எங்களுடைய ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் சார்பாக வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: நன்றி, இந்த வாய்ப்பு வழங்கியதுக்கு ரொம்ப நன்றி. ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது, எல்லாருக்கும் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்றத வந்து ஆசையா இருக்கும். ஆனா வந்து அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து சரியா புரிஞ்சுக்காம இருக்கும். நம்ம அதை வந்து சரியா புரிஞ்சு அந்தபடி நம்ம வந்து வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கிட்டோம்னாவே எதிர்காலத்துல நம்ம எந்த இல்லாம நிம்மதியா வாழலாம். இந்த நிகழ்ச்சி மூலமா நீங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். வேறொரு சந்தர்ப்பத்துல இதை பத்தி மேலும் நம்ம வந்து விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஆகாஷவாணி வாய்ப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் இதுவரை கேட்டு பயன்பெற்ற இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் இருதய நலன், இருதய அறுவை சிகிச்சை குறித்து விளக்கம் தந்தவர் கோயம்புத்தூர் இருதய மயக்கவியல் துறை நிபுணர் மருத்துவர் காப்பியன் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு ஜி விஜயகுமார், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
3: அன்பார்ந்த திருப்பூர் மற்றும் சுற்றுப்பகுதியில் உள்ள விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் அரங்கமதிவாணன், பேராசிரியர் மற்றும் தலைவர், கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி.
4: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள

அளவுகளும். தஞ்சாவூர் மாவட்டம் அதிராமப்பட்டினம் 7 சென்டிமீட்டர், மதுக்கூர் 5 சென்டிமீட்டர், பட்டுக்கோட்டை 4 சென்டிமீட்டர், திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை, திருநெல்வேலி மாவட்டம் மூத்து, துவாக்குடி, நாலுமுக்கு ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூர், சென்னை விம்கோ நகர், காக்காச்சி, சித்தாறு ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், குருந்தன்கோடு, மாஞ்சாலை, ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம், கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை, தங்கச்சி மடம், பாலமோர், தஞ்சாவூர் மாவட்டம் பேராபூரணி, ராமேஸ்வரம், பாம்பன், பரமக்குடி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. அதிகள வெப்பநிலை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் 4 முதல் 6 டிகிரி செல்சியஸ் குறைந்தும், ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் குறைந்தும் காணப்பட்டது. அதிகள வெப்பநிலை 5 டிகிரி செல்சியஸ்

ஹெட் செட் கோ எஃப்எம் ரெயின்போ 103 கோவில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில். ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்போம், அந்த கேள்வியிலேருந்து சின்னதாக ஒரு விடை எதிர்பார்ப்போம். அந்த கேள்விக்கு நீங்கள் நுணுக்கமாக கரெக்டாக கவனித்தா மட்டுமே அதுக்கான பதில் சொல்ல முடியும். போட்டிக்கு தயாரா அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா 0422 அப்படின்ற இணைப்பு எண்ணோட 2316312 அப்படின்ற எண்ணுக்கோ அல்லது 2317046 அப்படின்ற எண்ணுக்கோ அழைப்பணி ஏற்படுத்தலாம். ஒரு வேலை என்ன கிடைக்கலன்னா மனசுக்குள்ளே திட்டாதீங்க. நோ கோவம், ஐ எம் பாவம். பேசிக்கலி ஃபண்டமெண்டலி குட் பை அப்படிங்கிறனால என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. 9585800103 அப்படின்ற வாட்ஸ்அப் எண் உங்களுக்கு காத்துட்டுருக்கும். நீங்கள் அதில் கூட வச்சுலாம், கண்டிப்பாக உங்கள் பேரை படிப்பேன், பயப்படாதீங்க. இப்போது நம்ம நிகழ்ச்சியில் முதல் பாடல் வருது கேளுங்கிற சிங்க பேட்டை படத்துலேருந்து அனுப்பி கொடுத்த ஒரு மியூசிக்கில்.

0: ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

நாலு மணி மூணு நிமிஷம் சட்ட சாயங்காலத்தில் சந்தோஷமாக என்ட்ரு ஆயிருக்கிற அனைவருக்கும் குட் ஈவினிங் சொல்லுகிற குட் பாய் நான் தான். மாபெரும் விளையாட்டு நிகழ்ச்சி உலக வானொலி வரலாற்றை இது மாதிரி ஐயோ கிடையவே கிடையாது அப்படிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. இது எப்பயும் போல விளாட்ற ஒரே கேம் ஷோ தான்.

0: எஸ் உனக்காக நில்லு எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 4:09 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேர்கள் கேட்டு சந்தோஷம் என்ஜாய் பண்ணிருக்கீங்க. ஏன்னா இது கேம் ஷோ கெட்ஸ் இட் கோ. இந்த மாபெரும் விளையாட்டு நிகழ்ச்சியில் நானும் வரேன், விளையாட ஜாலியாக இருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா எஸ் ஆல்வேஸ் வெல்கம். நான் சொன்ன வழிமுறையெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. நம்ம ஒரு கேள்வி கேட்க போகிறோம். நம்ம நிகழ்ச்சி வரக்கூடிய முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் எங்க இருந்துங்க?
1: இது பெருமாநல்லூர்லேருந்து ரஞ்சித் குமார்.
0: ரஞ்சித் குமார், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: போட்டிக்கு ரெடியா நீங்க?
1: நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். போட்டிக்கு ரெடியா?
1: ரெடி.
0: நான் ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்வியில ஒரு பதில் எதிர்பார்ப்போம். அதுல இருந்து ஒரு நீங்க சொல்லணும், கரெக்டா சொல்லணும், சரியா?
1: ஓகே சார்.
0: 4 மணிக்கு வர வேண்டிய ஆறுமுகம் 5வது தடவையா 3முகம் படத்தை பார்த்துட்டு 7 மணிக்கு வராரு. நான் சும்மா இருப்பேனா? இருமுகன் படத்தை பார்த்துட்டு ஜாலியா விளையாடிட்டு இருந்தேன். ஓகே. 3முகம் படத்தை அவர் எத்தனை தடவை பார்த்தாரு? இங்கி பிக்கி போங்கி பத்தரசடோ. எஸ் சூப்பர், தேங்க்யூ சோ மச் கால் பண்ணதுக்கு. அவ்வளோதான் ஜோ ஜிம்பிள். இந்த மாதிரி நீங்கள் விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளம் வரலாம். முதன் முதலில் வெற்றி வாகை சூடியிருக்கிறேன் நான். என்ன யாராவது நீங்கள் ஜெயிக்கணும் அப்படி முடிவு பண்ணிட்டீங்கன்னா நான் சொன்ன வழிமுறையில கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான கேம் தான். நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். டொயிங் டொயிங் மட்டும் கேட்கறதுனால பாவம் அவங்களை மன்னிச்சு விட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம் நண்பரே. வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
2: நான் திருப்பூர் பாண்டிய நகர் சிவசங்கர் பேசுறேங்க. எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நன்றி. போட்டிக்கு ரெடியா நீங்க?
2: சொல்லுங்க.
0: நான் ஒரு 5-6 சொற்களை சொல்லுவேன்.
2: சொல்லுங்க.
0: அந்த 6 சொற்களை நான் என்ன ஆர்டர்ல சொன்னனோ என்ன மாதிரி சொல்றோம் அது அப்படியே நீங்க சொன்னா போட்டு போதும்.
2: 6னு சொல்லணுங்களா?
0: ஐயா இல்லங்கயா, நான் ஒவ்வொரு வார்த்தையா சொல்லிட்டு வருவேன். ஒரு 6 வார்த்தை சொல்லுவேன். அந்த 6 வார்த்தையும் அப்படியே நீங்க சொன்னா போதும்.
2: சரிங்க.
0: மஞ்சள் வானம்.
2: மஞ்சள் வானம்.
0: இருங்க இருங்க, நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அதே ஆர்டர்ல சொல்லணும்.
2: சரிங்க.
0: மஞ்சள் வானம், கருப்பு சூரியன், சிவப்பு நட்சத்திரம், நீல மேகம், பச்சை நிலா, வெள்ளை மழை. சொல்லுங்க பார்க்கலாம்.
2: மஞ்சள் வானம், கருப்பு சூரியன், மஞ்சள் நிலா,
0: போட்டு விடு,
2: பச்சை மலர்.
0: அப்பாடி கேம் நல்லா இருக்குப்பா. நான் கூட எங்க சொதப்பிடுவோம்னு நினைச்சேன். வெற்றி நமக்கே. ரொம்ப நன்றி கால் பண்ணுக்கு. தேங்க்யூ சோ மச். அவ்வளவுதான், சோ சிம்பிள். இப்ப ரெண்டு ரெடி பண்ண, ரெண்டுலயுமே நானே வெற்றி பெற்று விட்டேன். சோ நீங்களும் வந்து ரெடியா இருக்கீங்க. அதெல்லாம் கண்ணா, நீ என்ன கேள்வி கேட்டாலும் எப்படி அடிச்சு தள்ளுறோம் பாருங்க. முடிவு பண்ணிட்டீங்கன்னா உடனே அழைப்பணி ஏற்படுத்துங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0422 அப்படின்ற கோடோட 2312103 அப்படின்னு நம்பருக்கும், 2316312 நம்பருக்கும், 2317046 நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக் உங்களுக்காக காத்துட்டு இருக்கோம். அதை மறந்துடாதீங்க, மறந்தும் இருந்துடாதீங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வருது கேளுங்க ரசிங்க. மருது படத்தில் டிமானோட மியூசிக்கில்

0: சூறாவளிதான். எஸ் 4:16 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேர்கள் கேட்டிருக்கீங்க. இது என்னன்னா கேம் ஷோ கெட் செட் கோ. இந்த மாபெரும் விளையாட்டு நிகழ்ச்சியில உங்களை மனதார வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. அப்படி என்ன கேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ சிம்பிள், இதுதான் கேமு அப்படின்னு வரையறை இல்லாம நான் ஏதாவது ஒரு கேள்வி கேட்பேன், கொண்டக்க மாட்டேங்க. அந்த கேள்விக்கு நீங்க கரெக்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்க தான் வின்னர். நீங்க நம்ம நிகழ்ச்சியில் வரணும் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்னென்ன வழிமுறையில இருக்கு அப்படின்றத கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன் நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ யாராவது என்ன ஜெயிக்கிறீங்களா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் பெருமானல்லூர் டெய்லர் குமார்.
0: குமார் எப்படி இருக்கீங்க?
1: நலம். நீங்கள் நலமா?
0: நலமாக உள்ளேன் ஐயா. போட்டிக்கு ரெடியா? நீங்கள்
1: சொல்லுங்க.
0: போட்டிக்கு ரெடியா இருக்கீங்க நினைக்கிறேன். ஓகே. மஞ்சள் வானம், கருப்பு சூரியன், கேக்குதா? ஹலோ
1: சொல்லுங்க.
0: மஞ்சள் வானம், கருப்பு சூரியன், சிவப்பு நட்சத்திரம், நீல மேகம், பச்சை நிலா, வெள்ளை மழை, அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம்.
1: மஞ்சள் வானம், கருப்பு சூரியன், வெளியேறும் மழை.
0: வாங்க வாங்க அடுத்து வாங்க அடுத்து வாங்க

0: அவ்வளவுதான். ஏப்பா நீ உன் இஷ்டத்துக்கு ஆர் சோனி, நாங்க இங்க போறதே எங்களுக்கு ஏன் இருக்கு தினமும் அதான் சொல்ல முடியும் அப்படின்றாரு. இருந்தாலும் பரவாயில்ல, முயற்சிக்கு வாழ்த்துக்கள். எஸ், ஒரு போட்டி அப்படின்னு வந்துட்டால் இந்த கலந்துக்கிறது தான் வந்து மிக முக்கியமான விஷயம். ஸோ நீங்க கலந்துக்கிட்டே வெற்றி வாகை சூடுவீர்களா இல்லையா என்பதை பொறுத்திருந்து கேட்போம். நான் பார்க்கிறேன். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். அடம் பிடிப்பீங்க, லைன் கிடைக்கலன்னா திட்ட வேண்டியது, கிடைச்சா பேச வேண்டியதில்லை. இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப ஈஸியான விஷயமா தான் நினைக்கிறேன், கொஞ்சம் கவனிக்கணும் அவ்வளோதான். நீங்கள் நம்ம கேம் ஷோக்கில் வந்து கலந்துக்கிட்டே நான் கேட்குறேன் இந்த மாதிரியான வித்தியாசமான கேள்விகளாக வந்து பல் சொல்லி வெற்றி வகை சொல்லணும் அப்படி முடிவு பண்ணிட்டீங்கன்னா நான் சொன்ன வழிமுறை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். 0422 அப்படின்றது கோடு 23 16 312 மற்றும் 23 17 04 6 அப்படின்ற எனக்கு அழைப்பு ஏற்படுத்தலாம். வாட்ஸ்அப்பில் வந்து படிக்கிறேன்னு சொல்லியிருந்தானே, எங்கே அந்த பையனை காணும் கேட்டிங்கன்னா, எஸ் அதை வந்துட்டேன். யார் அது, என்னென்னு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா பேப்பர் பண்ண பக்கத்தில் வச்சுக்கிறது ஈஸியாக இருக்கும்ல அப்படின்னு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. எஸ் தேங்க்யூ. அடுத்து எனக்கு இம்புட்டு தானுங்க தெரியும் அப்படின்னு கோணமலை ஆனந்தன் சொல்லியிருக்காரு. யார் அது, அஜய் மகதி ஜோதி நகர்லேருந்து. ஏய் எப்படிப்பா, அதான் பேப்பர் பண்ண வச்சு எழுதி வச்சிருக்கீங்க, எனக்கு தெரிஞ்சு போச்சு, எனக்கு தெரிஞ்சு போச்சு. கஞ்சம்பட்டி சண்முகானந்தம் மாலை வணக்கம் சார், வாட்ஸ்அப் கேள்வி கேளுங்க விளையாட்டிருக்கு. ஐயா ரெண்டுத்துக்கும் நம்ம பார்வச்சுமே பார்க்கறதில்ல, ஒரே கேள்விதான், இந்த பக்கம் அந்த பக்கம் நீங்கள் பிரித்து எடுத்துங்க. அப்புறம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ராஜா தேவராயபுரத்துலேருந்து கணேஷ் சிறுமுகை நிகழ்ச்சி வாழ்த்து சொல்லியிருக்காங்க. போட்டிக்கு ரெடி ஆகிட்டிங்கன்னா பதிலையும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சஹானா ஆதி நிபுலா யோக வசனி சொல்லியிருக்காங்க. பட் ரைட், ஒரு நேருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். ஹலோ வணக்கம், வந்துட்டீங்க லைனில். ஹலோ, போட்டிக்கு ரெடியா நீங்க? அதுக்கு முன்னாடி யார் இங்க இருந்து?
1: அவரம்பாளையம்ல இருந்து ரோஹிணி.
0: ரோஹிணிமா, எஸ். உங்களுக்கு என்ன கேள்வினா, நான் சொல்றது அப்படியே சொல்லணும், நீங்க அவ்வளவுதான், சோ சிம்பிள். ஓகே, சொல்லவும் மெல்லவும் முடியாம, கிள்ளவும் அள்ளவும் தெரியாம, கொட்டவும் வெட்டவும் முடியாம, சட்டம் பேசி சிட்டா சிரிக்குது சித்தப்பு, சொல்லுங்க பார்க்கலாம். மறுக்கா சொல்லட்டா?
1: சொல்லுங்க.
0: சொல்லவும் மெல்லவும் முடியாம, கிள்ளவும் அள்ளவும் தெரியாம, கொட்டவும் வெட்டவும் முடியாம, சட்டம் பேசி சிட்டா சிரிக்கிறது சித்தப்பு, சொல்லுங்க பாக்கலாம்.
1: கொல்லவும் மெல்லவும் முடியாம, சொல்லவும் அள்ளவும் தெரியாம, கொட்டவும் குத்தவும் முடியாம.
0: அதாவது நீ என்ன வேணா கேளு, எங்களுக்கு என்ன வருதோ அதான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இருந்தாலும் முயற்சிக்கு வாழ்த்துக்கள் ரோஹினிமா, தேங்க்யூ ஸோ மச் கால் பண்ணதுக்கு. டாடா பாய். 4:21 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103.3 FM நீங்கள் கேட்டு ரசிட்டு இருக்கீங்க. இது கெட்ஸ் இட் கோ கேம் ஷோ. நம்ம நிகழ்ச்சியில் பாட்டு கேட்டு வரலாம். இப்போவும் நான் தான் வின்னு வெற்றிவேல் படத்துலேருந்து டிவானோட மியூசிக்காக பாட்டு உங்களுக்காக.

0: 4:25 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேர்கள் கேட்ரஸ் சந்தோஷமா என்ஜாய் பண்ணிருக்கீங்க. கெட் செட் கோ கேம் ஷோ வித் மீ, ஏன் கூட தான். இந்த விளையாட்டு நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் குட்டி குட்டியாக ஒரு கேள்வி கேட்கறதும், நீங்கள் அதுக்கு அழகாக பதில் சொல்கிறதும் அடே அப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும், பேஸ் பேஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து கலந்துக்கணும்னா நான் சொன்ன வழிமுறையில் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நம்ம நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் மேடம், சொல்லுங்கள் மேடம், யார் எங்கேருந்து மேடம்?
1: திருப்பூரில் இருந்து சார்.
0: சொல்லுங்கள் சார், திருப்பூரில் இருந்து யார்? விஜயலட்சுமி சார். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். போட்டிக்கு ரெடியா
1: நீங்க? ரெடி தான், கொஞ்சம் கம்மியா கேளுங்க.
0: கம்மியா கேக்குறோம்ங்க, சரிங்களா?
1: நாங்க கேட்க வேண்டாங்க, அதிகமா சொல்ல தெரியாது.
0: சரிங்க, ஓகே. சின்ன ஒரு கணக்கு தான், ஓகேங்களா? ராணியம்மா 64 ரூபா கொடுக்கறாரு முகேஷுக்கு. ராணியம்மா 64 ரூபா கொடுக்கறாரு முகேஷுக்கு. முகேஷ் என்ன பண்றாரு, 38 ரூபாய்க்கு கேக்கு வாங்கிட்டு 19 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கிடுறாரு. மீதி அவர் கையில் எவ்வளவு இருக்கும்?
1: 38 ரூபாய்க்கு
0: சாக்லேட்,
1: 61 ரூபாய் இருக்குமா?
0: எப்படி 8 ரூபா இருக்கும்? ஏன்னா கொஞ்சம் யோசிச்சுட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச் கால் பண்ணுறதுக்கு. டாட்டா பாபாய். விஜயலட்சுமி அம்மா கேட்கும் போதே கம்மியாக கேளுங்க, அதனால தான் கம்மியான கணக்கு கேட்டேன். 4:27 போட்டிக்கு ரெடியாக இருந்தீங்க, உடனே கால் பண்ணி போடுங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி தான் குட்டி குட்டியாக கேள்வி கேட்போம், அந்த கேள்வியை கரெக்டாக உள்வாங்கிறீங்க, கேட்டுட்டு பதில் சொல்கிறீங்க. பட் என்னென்னு கூட வாட்ஸ்அப்பில் கூட எனக்கு டக்குன்னு ஏதாவது பதில் வந்திருக்கணுமே எங்கே. ஓ அது, ஓ நம்ம லென்த்தாக கேட்டால் கூட எப்படியோ சொல்லிடுறாங்க பாருங்களேன். ஸோ சிம்பிள், எல்லோரும் பேப்பர் பேனை எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது அப்படியே டிங் டிங் டிங் டிங் ஹிண்ட் ஹிண்ட்டாக எடுத்து வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸி. ஹலோ வணக்கம். வணக்கம், லைனில் இருக்கீங்க? வணக்கம் ஐயா, யார் எங்கே இருந்தீங்க?
2: செல்வராஜ் மஞ்சுளா உரையாடுகிறேன்.
0: செல்வராஜ் மஞ்சுளா, நல்லா இருக்கீங்களா?
2: நன்றாக இருக்கிறேன், நீங்க நல்லா இருக்கீங்க?
0: நன்றாக உள்ளேன் ஐயா. போட்டிக்கு ரெடியா நீங்கள்?
2: சொல்லுங்கள்
0: சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார், சொல்லிவிடுகிறேன். என்ன உள்ள அங்கே டொயின் டொயின் மட்டும் கேட்குது உங்களுக்கு?

0: ஜாலியா விளையாடிட்டு இருந்தேன். இதுல எத்தனை மணிக்கு வர வேண்டியது ஆறுமுகம் அவர்கள்?
1: 5 மணிக்கு வர வேண்டியது.
0: 5 மணிக்கா? தவறாக சொல்லிவிட்டதால் மீண்டும் வெற்றியை அடைகிறார் சிவா. நன்றி, வணக்கம், டாடா, போபோ. எஸ், சோ சிம்பிள், அவ்வளோதான். இந்த மாதிரி மாபெரும் விளையாட்டு நிகழ்ச்சிகளை உங்களை இணைச்சிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே ஃபோன் பண்ணுங்க. நம்ம நிகழ்ச்சி அடுத்து உங்களுக்காக பாடல் வருது. ஒரு ஊர்ல ரெண்டு ராஜா படத்துலேருந்து பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இசை டீமான்

மழை காத்தா ஒரு ஊர்ல ரெண்டு ராஜா படந்த பாடல் கேட்டு மகிழ்ந்திருக்கோம் நேர்களே. நாலு மணி 33 நிமிஷம். ஓ மை காட், வாட் இஸ் திஸ்! அதுக்குள்ள அரை மணி நேரம் ஆயி

0: போச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் யாருமே நேர்கள் ஜெயிக்கல, நான் மட்டும்தான் வின் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஆணவத்தில் ஆடுற இருடா உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உடனே ஃபோன் பண்ணுங்கள். 0422 அப்படின்றது கோட், 23 16 312 அப்படின்ற எண்ணுக்கோ அல்லது 23 17 04 6 அப்படின்ற எண்ணுக்கோ அழைப்பு ஏற்படுத்தலாம். சந்தோஷமாக விளையாடி ஜெயிக்கலாம். இது மாபெரும் விளையாடி நிகழ்ச்சி, மறந்துடாதீங்க, மறந்தும் இருந்துடாதீங்கப்பா, அவ்வளோதான் சொல்லுவேன். ஆனால் வாட்ஸ்அப்பில் வந்து என்ன கேள்வி கேட்டு இப்படி திரும்பி பார்த்தோன்னா உடனே அங்கே பதில் வந்து நிற்கிது, ஹவ் இஸ் பாசிபிள், ஐ டோன்ட் நோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் எக்ஸலண்ட் நேர்களே, ஆனால் அதுக்கான டைம் எடுத்துக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். பட் ஃபோன் பண்ணி அங்கே லைன் கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்கும். லைன் கிடைச்சா நம்ம கேட்குற ஒரு கேள்விக்கு அவங்க பதில் சரி இவன் ஒருத்த அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. இருந்தாலும் பரவாயில்ல, முயற்சி கலந்துக்கிறதா அது சுவாரஸ்யமே இருக்குது, கலந்துப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் அடுத்து யாருன்னா கள்ளியம் புதுலேருந்து சித்ரா ராசம்மாள் சரிதா சொல்லியிருக்காங்க, கரெக்டாக பதில் சொல்லியிருக்காங்க. சுதாகர் ஜீவா ரமண முதலி புதுலேருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து குஹன் சிந்து கோத்தகல்னு சொல்லியிருக்காரு, பிடம்பள்ளி வாசுதேவன் சொல்லியிருக்காரு, புலுவம்படத்துலேருந்து ஆனந்த முருகன் சொல்லியிருக்காரு, அடுத்து கோணமலை ஆனந்தன் சொல்லியிருக்காங்க. எப்படிங்க இருக்கட்டும் இருக்கட்டும். கொழுமகொண்டாலேருந்து ராமகிருஷ்ணன் கரெக்டாக சொல்லியிருக்காரு, ஜோதி நகர்லேருந்து அஜய் மகதி கரெக்டாக சொல்லியிருக்காங்க. நம்ம நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் எங்கேருந்து? மருதமலையிலிருந்து தேன்மொழியம்மா, நல்லா இருக்கீங்களா?
1: நான் நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். போட்டிக்கு ரெடியா?
1: போட்டிக்கு ரெடிங் சார். இதுதான் சார் எனக்கு ஃபர்ஸ்ட் வாய்ஸ்.
0: ஃபர்ஸ்ட் வாய்ஸ், அதனால என்ன சொல்ல வரீங்க, ஈஸியா கேளுப்பான்னு சொல்ல வரீங்க?
1: எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார்.
0: சூப்பர் சூப்பர், எப்பவுமே அப்படியே இருங்க. வாழ்த்துக்கள். போட்டிக்கு ரெடியா நீங்க?
1: ரெடிங் சார்.
0: சொல்லவும் மெல்லவும் முடியாம, கிள்ளவும் அல்லவும் தெரியாம, கொட்டவும் வெட்டவும் தெரியாம, சட்டம் பேசி சிட்டா சிரிக்குது சித்தப்பு. இது அப்படியே சொல்லுங்க போதும்,
1: அவ்வளவுதான். அல்லவும் இல்லவும் தெரியாம, கொட்டவும் வெட்டவும் முடியாம, சட்டமா பேசி சிட்டா சிரிக்கிறார் சித்தப்பு.
0: சித்தப்பு, சோழியை முடிச்சு விட்டீங்களே சித்தப்பு, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் கால் பண்ணதுக்கு. டாடா பாபாய். வெற்றி வாகி சூடிட்டு இருக்கீங்க தேன்மொழி. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேங்க்யூ ஸோ மச். ஸோ முதல் முறை வந்து கலந்துக்கிட்டதில் வெற்றி வாகி சூடி விட்டாங்க, ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்கோம். சார் நம்ம கொஞ்சம் இறக்க மனசு இருக்க தான் செய்யுது, என்ன பண்ணுறது. ஸோ எஸ் ரைட், அதை முருகேசன் பொள்ளாச்சி ஏதோ போட்டு டெல் பண்ணிட்டாரு. சொல்லவும் ஓ பதில் சொல்லியிருக்காரா, கஞ்சம்பட்டியிலேருந்து சண்முகானந்தன். ஸோ ஸோ ஸ்வீட் நேர்களே, ஸோ வெற்றி வாகை சூடின அந்த நேருக்காகவே நம்ம பாட்டு கொடுக்கணும். பட் இருந்தாலும் வந்து இன்னொரு கேள்வியை வந்து ரிவீல் பண்ணலாம், அந்த வாட்ஸ்அப் நேருக்காக ஒரு கேள்வி வைங்களேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுக்காக ஒரு கேள்வி கேட்குறேன், இது சின்ன கணக்கு மாதிரி தான், ஈஸியாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். 60 ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு வர சொல்லி அப்பா கொடுத்த 150 ரூபாயில், 20 ரூபாய்க்கு பொறி வாங்கிட்டு, 40 ரூபாய்க்கு தேங்காய் வாங்கிட்டு, 10 ரூபாய்க்கு பத்தி சூடை வாங்கிட்டா மீதம் எவ்வளோ இருக்கும் அந்த பையன்கிட்ட? பதில போட்டு விடுங்க 9585800103. எங்கே இன்னொரு முறை சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. 60 ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு வர சொல்லி 150 ரூபாய்க்கு கொடுத்துருக்காரு அப்பா, 20 ரூபாய்க்கு பொறி, 40 ரூபாய்க்கு தேங்காய் பழம், 10 ரூபாய்க்கு பத்தி சோடா வாங்கிட்டாருனா மீதி அவர் கையில் எவ்வளோ இருக்குங்கிறத வாட்ஸ்அப்பில் போட்டு வைங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாட்டு வருது, அதை கேட்டு வைங்க. கட்டப்பாவா காணோம் அப்படின்றதான் படத்தோட பேர். ஸ்டே டியூன்.

0: 4:40 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நீர்கள் கேட்டு சந்தோஷம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. கெட் செட் கோ த கேம் ஷோக்குல உங்க எல்லாரையும் ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பண்றேன். இன்னும் 20 நிமிஷம் மட்டுமே இருக்கு. நான் கேட்ட கேள்வி வாட்ஸ்அப்ல இதா வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு வாயிலே புக்கு புக்குன்னு குத்துற மாதிரி பதில் போட்டுட்டே இருக்கீங்க. இருந்தாலும் அடுத்த நேயர் வணக்கம். பாவம். ஹலோ வணக்கம். இன்னும் டைம் டைம் மட்டுமே கேட்கிறது, என்னவா இருக்கும்? ஹலோ வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மதிப்பு மிகுந்த அறிவிப்பாளர் அவர்களே, நான் கோவைக்கு மேற்காலை தேவராயபுரத்தில் இருந்து சுகம் ராஜா.
0: வணக்கம் ராஜா அவர்களே, நல்லா இருக்கீங்களா?
1: எப்படி நல்லா இருக்கு, நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப ரொம்ப நலமா இருக்கேன், ரொம்ப நன்றி. போட்டிக்கு ரெடியா?
1: நிச்சயமா கேளுங்க, என்ன கேள்வி கேளுங்க. முடிஞ்ச பண்ணுவோம் இல்லைன்னா பங்கு பெறுவோம்.
0: அவ்வளவுதான், அவ்வளவுதான். சோ சிம்பிள், ரொம்ப ஈஸி தான். நான் சொன்ன ஒரு 6 சொற்களை அப்படியே கரெக்டா சொல்ல போறீங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே
1: இல்ல. சொல்லுங்களேன் பாத்துருவோம்.
0: மஞ்சள் வானம், கருப்பு சூரியன், சிவப்பு நட்சத்திரம், பச்சை நிலா, வெள்ளை மலை, நீலமேகம்.
1: கருப்பு நட்சத்திரம், பச்சை மலை, மஞ்சள் நிலா, அதுக்கு மேல ஞாபகத்துக்கு வரல. நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம், தேங்க்யூ சோ மச் கால் பண்ணதுக்கு. நான் ஒருவேளை பேப்பர் பேன் எடுத்து நோட் பண்ணி வச்சிருப்போம், தைரியமா சொல்லுங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இடையில ஒரு வார்த்தையை மாத்தி பார்த்தேன், அப்படி இருந்தா அவர் சொல்லல. நல்ல வேலை. விஜயலட்சுமி அம்மா, சாரி, தென்மொழி அம்மா மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க இது வரைக்கும், வேற யாரும் வெற்றி பெறவில்லை. வெற்றி வாகை எனக்கு நிறைய உண்டு, நான் இருந்தாலும் ஜெயிச்சே தீர்வண்டா கண்ணா அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபோன் பண்ணுங்க, சந்தோஷமா பேசி விளையாடலாம், வெற்றி வாகை சொல்லலாம். ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் வாட்ஸ்அப் நேர்களுக்கு. 60 ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு வர சொல்லி அப்பா கொடுத்த 150 ரூபாயில் 20 ரூபாய்க்கு பொறி வாங்கிட்டு, 40 ரூபாய்க்கு தேங்காய் பழம் வாங்கிட்டு, 10 ரூபாய்க்கு பத்தி சூடை வாங்கிட்டா மீதி அந்த பையன் கையில் எம்புட்டு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் 80 ரூபாய்ன்னு போட்டிருந்தார், எனக்கு மனசே ஆடி போச்சு. 150 ரூபாவில் இவ்வளோ வாங்கிட்டு எப்படி 80 ரூபா இருக்கும்? சிக்கனமாக இருப்பார் போல இருக்கு, எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு காசு கம்பிட்டுருவார் போல இருக்கு. பெருமாள் சுவாமி சுமதி சாவக்கட்டு பழுதுன்னு சொல்லியிருக்காங்க, அப்புறம் ஜெகநாதன் புழக்கட்டு பழுது 80 ரூபாயா? எப்படிங்க 80 ரூபாய், எனக்கு புரியவே இல்லையே. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு பெல்லம்பட்டி சிவகுமார் புவனேஸ்வரி சொல்லியிருக்காங்க, சோமஸ்கந்தம்பத்தி கூட கொடுத்தது 150 ரூபா என்றால் மீதம் 80 ரூபாய் இருக்குமா? 150 ரூபாயில் 60 ரூபாய்க்கு பூ வாங்கிட்டோம், 40 ரூபா, ஓஹோ அப்படி வரீங்களா நீங்கள்? இல்லை இல்லை, அவர் 60 ரூபாய்க்கு பூ வாங்கியிருப்பார், பூ வாங்கிட்டு வர சொல்லி நான் கொடுத்ததுனால அப்படி மீன் பண்ணிப்பேன் நினைக்கிறேன்.

0: அவர் வந்து சமத்து பிள்ளை என்ன மாதிரி பூ வாங்கிட்டு வர சொல்லி தான் பூ வாங்கிட்டு இருப்பார், அதோட சேர்த்து இதெல்லாம் வாங்கியிருப்பாருன்னு சொல்ல வந்தேன். இருந்தாலும் நம்ம நேர்கள் ரொம்ப ஸ்மார்ட்டுங்க. எஸ், பாராட்டுக்கள் சொல்லி ஆகணும். இங்கே பாருங்கள், ஒருத்தர் மல்லிகா மந்த்ராசலம் பிரியங்கா ஊர் பெரியவதமச்சேரி, அவர் 30 ரூபான்னு போட்டிருக்காரு. இல்லையே இல்லையே இல்லையே, கையில் கொடுத்த பணம் 150, இதில் 20 தேங்காய், 40 பொறி, 10 ரூபாய்க்கு சூடும். 6 ரூபாய்க்கு வாங்க சொன்ன பொருளையும் வாங்கிவிட்டால் மீதி 1 ரூபா இருக்கும், வாங்கலைன்னா 8 ரூபா இருக்கும். பிரிச்சுக்க நீ ஏன் பார்த்துக்க அப்படின்னு மதுக்கரை பெரியசாமி சொல்லியிருக்காரு. எப்படிங்க பிரமாதம் போங்க. அம்பிட்டுதேன், இவ்வளோதான் கேமு, ஸ்மார்ட்டாக விளாட்றீங்க. ஐ ஹோப் நிறைய பேருக்கு வந்து அந்த எல்லா விஷயமும் ரொம்ப நல்லாவே புரியுது நினைக்கிறேன். 20 ரூபாதாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோதி நகர்லேருந்து அஜய் மகதி சொல்லியிருக்காங்க. அடுத்து மீதம் இவ்வளோ தான் இருக்கும், முருகேசன் பொள்ளாச்சி 50 ரூபான்னு சொல்லியிருக்காரு, கான்செப்டே புரியலையே. மல்லே கவுண்டம்பாளையத்துலேருந்து விமலா வேணுகோபால் பூபனா சொல்லியிருக்காங்க 150ங்க, 180 பார்த்தீங்களா, நான் எவ்வளோ தெளிவாக சொன்னாலும் என்னவே நீங்கள் அவுட் பண்ணுறீங்க. அடுத்து கணேஷ் சிறுமையிலேருந்து கரெக்டாக பதில் சொல்லியிருக்காரு. புலுவாளையத்துலேருந்து ஆனந்த முருகன் சொல்லியிருக்காரு கரெக்டாக. கலைச்செல்வி சிங்கப்பள்ளின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கோணமலை ஆனந்தன் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழும்பு கொண்டாலும் மீதம் 80 ரூபா இருக்கும். ஓ, அப்படி யோசிச்சுட்டு போயிருக்கீங்க, இருந்தாலும் அப்படி யோசிக்காதீங்க. எப்படி யோசிங்க, நேர்களுக்கு ஒரு நினைவூட்டலும் கூட, அதை நான் சொல்லியாகணும். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் +2 பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் தங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி. ஸோ எல்லாருக்குமே பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து உங்களுக்காக பாடல் வருது சர்தார் படத்துல இருந்து. எப்படி மேட்சிங்க பட்டனா கேளுங்க ரசிங்க.
1: சவி கோஷனா ரத்ரிகா நமஸ்கார். ஆயே சாயா கீத் மே பியார் சே பியார் கரே.
2: मुझे इसकी परवाह नहीं.

0: कानूनी सहायता टेली लॉ के ऐप वेबसाइट www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: நிமிஷம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேர்கள் இதுவரை கேட்டு சந்தோஷமா ஜாலியா ரசிச்சுட்டு இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா கெட்ஸ் இட் கோ கேம் ஷோ. இந்த மாபெரும் விளையாட்டு நிகழ்ச்சிக்குள்ள வாங்களேன் சந்தோஷமா விளையாடான்னு கூப்பிட்டா நிறைய பேர் வந்தீங்க. அதுல தேன்மொழி அம்மா மற்றும் வெற்றி வகை சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கால் பண்றேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, வெற்றி வகை சொல்லிட்டாங்க. பட் நிறைய பேர் வந்து முயற்சி பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். வாட்ஸ்அப் வழியாக வந்தால் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஈஸியாக வந்து ஆன்சர் போட முடியுது, ஒரு இது வந்து நல்ல யுக்தியாக இருக்கேன். இருங்க, உங்களை கவனிச்சுக்கிறேன். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய நேர் வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: திருப்பூர் குமரேசன் பேசுறேன்.
1: குமரேசன் அவர்களே, நல்லா உள்ளீர்களா? நலமாக உள்ளீர்களா? ஓகே, போட்டிக்கு ரெடியா நீங்க? நாலு மணிக்கு வர வேண்டிய ஆறுமுகம் அஞ்சாவது தடவையா மூன்று முகம் படத்தை பார்த்துட்டு ஏழு மணிக்கு வராரு. நான் சும்மா இருப்பனா? இருமுகம் படத்தை பார்த்துட்டு ஜாலியா விளையாடிட்டு இருந்தேன். கேட்டுட்டீங்களா? நாலு மணிக்கு வர வேண்டிய ஆறுமுகம் எத்தனை மணிக்கு வந்தாரு?
2: நாலு மணிக்கு வர வேண்டிய ஆறுமுகம் அஞ்சாவது தடவையா மூன்று முகம் படத்தை பார்த்துட்டு ஏழு மணிக்கு வராரு நான் சும்மா இல்லாம இருமுகம் படத்தை பார்த்துட்டு ஜாலியா விளையாடிட்டு இருந்தேன். கேட்டுச்சா? இப்போ சரி, கரெக்டா. அது நம்ம வாய்ஸ் அப்படியே கொண்டு பண்ண முடியாது. 4 மணிக்கு வர வேண்டிய ஆறுமுகம் அஞ்சாவது தடவையா மூன்று முகம் படத்தை பார்த்துட்டு ஏழு மணிக்கு வராரு நான் சும்மா இல்லாம இருமுகம் படத்தை பார்த்துட்டு ஜாலியா விளையாடிட்டு இருந்தேன். கேட்டுச்சா? இப்போ சரி, கரெக்டா. அது நம்ம வாய்ஸ் அப்படியே கொண்டு பண்ண முடியாது. 4 மணி 20 நிமிஷம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேர்கள் கேட்டுற சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கீங்க. இது கெட்டில வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஏழு மணிக்கு வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு
1: கோத்தகிரில இருந்து போட்டிக்கு ரெடியா நீங்க?
3: ரெடி சார், சொல்லுங்க சார்.
1: ரெடியா? சரி, இருந்தா
3: கேக்குறேன்.
1: இல்ல இல்ல இல்ல, அப்படி நீங்க முடிவெடுக்க கூடாது, நான் தான் முடிவெடுப்பேன். ஆசை தோசை அப்பள வட போட்டிக்கு ரெடியா நீங்க?
3: அதுக்கு ரெடியா இருக்கே, இப்ப வேற கேக்குறீங்க. சரி சரி
1: சரி, உங்களுக்காக நான் மறுபடியும் கேக்குறேன். இப்ப நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா அந்த கேள்வி உங்களுக்கு மறுபடியும் கேட்பேன், சரியா?
3: சரி, ஓகே ஓகே ஓகே.
1: அம்மா ராணி கொடுத்த 64 ரூபாயில முகேஷ் 38 கேக் வாங்கிட்டு 19 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கிட்டார். மீதம் அவர் கையில எவ்வளவு இருக்கும்?
3: 5 ரூபாய் சார்.
1: நல்லா யோசிங்க. 64 ரூபாய் அம்மா கொடுத்துருக்காங்க, 38 ரூபாய்க்கு கேக் வாங்கியாச்சு, 19 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கியாச்சு, மீதம் எவ்வளவு இருக்கும்?
3: 5 ரூபாய் சார்.
1: அட போவாங்க பாஸ், நீங்க உங்களுக்கு அந்த கேள்வியும் கிடையாது. சரி இருங்க, உங்களுக்கு அந்த கேள்வியும் கேட்குறேன், மனசு விட்டுறக்கூடாது. நீங்க 4 மணிக்கு வர வேண்டிய 6 முகம் 5வது தடவையா 3 முகம் படத்தை பார்த்துட்டு 7 மணிக்கு வர்றாப்புல சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் 2 முகம் படத்தை பார்த்துட்டு இருந்தேன். ஓகேவா, இதான் கேள்வி. ஓகே
3: சரிங்க.
1: 3 முகம் படத்தை அவர் எத்தனை தடவை பார்த்தாரு?
3: எப்படி சார்,
1: 3 முகம் படத்தை அவர் எத்தனை தடவை பார்த்துட்டு இருந்தாராமா?
3: சார் கேள்வி கரெக்டா இன்னொரு டைம் சார்
1: கேட்டுட்டு ரெடியா வந்து வேற சொன்னீங்க. 4 மணிக்கு வர வேண்டிய 6 முகம் 5வது தடவையாக 3 முகம் படத்தை பார்த்துவிட்டு 7 மணிக்கு வந்திருக்கிறார். நான் சும்மா இருக்க முடியாமல் 2 முகம் படத்தை பார்த்துவிட்டு விளையாடி கொண்டிருந்தேன். இப்ப புரிஞ்சுதா?
3: புரிஞ்சா புரிஞ்சா.
1: 4 மணிக்கு வர வேண்டிய ஒரு பேர் என்ன?

0: ஆறுமுகம்.
1: அப்பாடி, எப்படி கேட்டாலும் பல்சல் ரெடியா இருக்கீங்க. தேங்க் யூ சோ மச் கால் பண்ணது கேட்ட டாப் பாய். வெற்றி வகை சூடி விட்டீர்கள். 4:53 எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நேர்கள் இதுவரை கேட்டு ரசிச்சது கெட்ஸ் இட் குட் கேம் ஷோ. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு விளையாடின அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஒரு நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். வணக்கம். டூர் மட்டுமே கேட்கறதுனால விட்டுலாம், நம்ம நிகழ்ச்சியில் பாட்டு கொடுத்தலாம். பட் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு பங்கு பெற்ற அனைத்து அன்புள்ளங்களுக்கும் முயற்சித்த நேர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சிவா. டாடா பாய், டேக் கேர்.

0: நான் டாக்டர் ஆனந்த் விஜய், லிவர் ஸ்பெஷலிஸ்ட். லிவரை எப்படி பாதுகாக்கிறது, முக்கிய நாலு விஷயங்கள் மட்டும் பேச போறோம். முதல் திங், ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவு தேவை. நல்ல உணவு, அது அதிக புரட சத்துக்கள் இருக்கிற மாதிரியும் கம்மியான கொழுப்பும் கம்மியான கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிற உணவுகளும் ரெகுலரா எடுத்துக்கணும். ரெகுலரா ஒரு மினிமம் 10-15 மினிட்ஸ் ஆகுது எக்ஸசைஸ் பண்ணணும். செகண்ட் திங் இஸ், ஆல்கஹாலை அண்ட் ஸ்மோக்கிங்கை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் திங், டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் தேவையில்லாத மாத்திரைகள் எடுக்க வேண்டாம். நாலாவது, உடல் பருமன். வெயிட் போடாமல் கம்ஃபர்டபுளான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிட்டிங்கன்னா லிவரை ஃபேட்டி லிவர் இல்லாமல் பாதுகாக்கலாம். கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க, டயபிட்டீஸை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. ஸோ லிவரை பாதுகாப்போம், ஆரோக்கியமான வாழ்வை கடைபிடிப்போம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்திற்கான அறிவிக்கையை மத்திய அரசு இன்று வெளியிட்டுள்ளது. இந்த சட்டம் ஜூலை மாதம் 1 தேதி முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் தொழிலாளர்களுக்கு ஆண்டுக்கு 125 நாட்கள் வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கண்காணிப்பதற்காக மத்திய அமைச்சர்களை கொண்டு அமைக்கப்பட்ட உயர்நிலை குழுவின் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலை கருத்தில் கொண்டு பிரதமரின் 7 அறிவுறுத்தல்களை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். மருந்தியல் மற்றும் உயிரி தொழில்நுட்ப துறைகளில் கூடுதலாக ஆராய்ச்சி பணிகளை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் வலியுறுத்தியுள்ளார். தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ, பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோரை அவர்களது இல்லங்களில் சந்தித்து பேசினார். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த போர்க்கால அடிப்படையில் தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி மகளிர் ஒற்றையர் பிரிவிலும், கிருஷ்ண பிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் இணை ஆடவர் இரட்டையர் பிரிவிலும் பட்டம் வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான

0: சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். நேரம் 5:02. எல்லாருக்கும் தெரிந்தது போல சித்திர செவ்வானம் இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு யூனிஃபார்ம் அப்படின்னாலே ஒரே கூஸ் பம்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் தான் இன்னைக்கு நம்மளோட வந்து நிகழ்ச்சியில இருக்காங்க. இன்னைக்கு சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில கோவை தேசிய மாணவர் படை குழும தலைமையகத்தின் நிர்வாக அதிகாரி, இந்திய ராணுவத்தின் கர்னல் CST சுவாமி அவர்கள் நம்மளோட நேரலையில நிறைய தகவல்களை கொடுக்கறதுக்காக வெயிட் பண்றாங்க. வணக்கம் சார்.
3: வணக்கம் யகல்.
2: உங்களை பத்தினதான அறிமுகம் எங்களுக்கு கொடுங்களேன்.
3: கண்டிப்பா. நான் கோவையைச் சேர்ந்தவன் தான். பள்ளி படிப்பை வந்து நான் கோவை தூய மைக்கேல் மேல்நிலை பள்ளியில் முடித்தேன். இன்னைக்கு இந்த அரங்கத்துக்கு வந்ததில் எனக்கு மிகவும் சந்தோஷம். ஏன்னு கேட்டிங்கன்னா, 40 வருஷத்துக்கு முன்னாடி பள்ளி படிப்பை படிக்கும்போது சிறுவர் வானொலி மன்றம் என்ற ஒரு அமைப்பு எங்கள் பள்ளியில் மிகவும் உயிர்ப்புடன் இருந்தது. அதன் மூலம் இதே கோவை வானொலியில் இதே அரங்கத்தில் நான் பல்வேறு நிகழ்ச்சிகளை அளித்துள்ளேன். நாடகம், பாடல்கள், நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குதல், இளைய பாரதம், அது போன்ற மிக அருமையான நிகழ்ச்சிகள் என்னுடைய வாழ்க்கையில் நடக்க காரணமாக இருந்த இந்த கோவை வானொலிக்கு முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளி படிப்பை படிக்கும் போதே எனக்கு தேசிய மாணவர் படையில் ரொம்பவே ஒரு ஈடுபாடு இருந்தது. அந்த யூனிஃபார்ம், டிசிப்ளின், துப்பாக்கி சுடக்கூடிய அந்த வாய்ப்பு, இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்குச்சுன்னு சொல்லலாம். அங்கே இருந்து என்னோடய வாழ்க்கையை ஆரம்பித்து கல்லூரி படிப்பிலையும் தேசிய மாணவர் படையில் இருந்து பல்வேறு பரிசுகளையும் பெற்று கடைசியில் இந்திய இராணுவத்தில் நாட்டு சேவைக்காக என்னை அர்ப்பணித்துக் கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் போய் நான் ஆர்மியில் சேர்ந்தேன். இப்போ வந்து எனக்கு ஆர்மி சர்வீஸ்லேயும் 32 வருஷம் ஆச்சு.
2: எங்களுக்கு ரொம்ப ப்ரிவிலேஜாக இருக்குது சார், ஆனர். ஏன்னு கேட்டால், ஒரு மிடுக்கா இவ்வளோ பெரிய யூனிஃபார்மில் ஸ்டார்ஸோட சிம்பிள்ஸோடு வந்து உட்காந்துருக்கும் போது ரொம்ப உண்மையாலுமே ப்ரிவிலேஜாக இருக்குது. அதுவும் வானொலியோடைய முக்கியமான நாட்களில் இந்த நாட்கள் போய்கிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, 90வது ஆண்டு கடந்து ஆகாஷ்வாணி வந்து அடுத்த பயணத்தை நோக்கி போகுது. ஸோ இந்த ஒரு டியூரேஷனில், இந்த காலத்தில் நீங்கள் வந்து உங்களோட ப்ரெசன்ஸ் எங்கே ரெண்டர் பண்ணுறது அப்படிங்கிறது உண்மையாலுமே எங்களுக்கும் ப்ரிவிலேஜாக இருக்குது. உங்களோட வானொலி அனுபவத்தை கேட்கும்போது எங்களுக்குமே ஆச்சரியமாக இருக்குது. அந்த காலகட்டத்திற்கான அந்த கேண்டி ஸ்வீட் மெமரிஸ்க்கெல்லாம் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன்
3: இல்லைங்களா? ஆமாங்க, கண்டிப்பாக. வானொலியில் பங்கு பெற அந்த ஒரு அனுபவம் வந்து என்னை எப்படி மாத்துச்சுன்னு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஸ்கூலில் படிக்கும்போது நான் வந்து ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ள ஒரு பையன். எங்கள் வீட்டுக்கு ஒரு ரிலேட்டிவ் சொந்தக்காரங்க யாரோ வந்தால் கூட நான் ஓடி போய் ஒளிஞ்சிக்குவேன், கடல் கடையிலையும் எங்கேயோ ஒளிஞ்சிக்குவேன். ஏன் அப்படின்னா, அவங்க வந்தோடனே என்னை பார்த்து உன் பேர் என்னன்னு கேட்பாங்க, எந்த ஸ்கூலில் படிக்கிற, என்ன கிளாஸில் படிக்கிறனால கேட்பாங்க. அதை கூட சொல்ல தயக்கமாக கூச்சமாக இருந்த ஒருத்தனை இந்த மாதிரி இன்னைக்கு கோவை வானொலியில் வந்து பேச வச்சது அந்த வானொலி அனுபவம். அதே மாதிரி என்னோட பள்ளியில் இருந்த தமிழ் ஆசிரியர்கள், அவர்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வெறும் பாடத்தை மட்டும் சொல்லி கொடுக்காம வாழ்க்கையில் என்னென்ன எக்ஸ்ட்ராவா ஸ்கில் செட்ஸ் தேவைப்படுதோ அதையும் சொல்லி கொடுத்தாங்க. அதில் ஒன்று இந்த பேச்சுத்திறன். அதுக்காக நான் என்னோட பள்ளி ஆசிரியர்கள் புலவர் மருதவாணன், திரு மௌனசாமி, திரு லூர்தராஜ், அவங்கள வந்து ரொம்பவே நினைவு கூர்றேன் இன்னைக்கு.
2: சூப்பர் சார், எங்களுக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எங்கிருந்து எவ்வளோ தூரம் பயணம் இருக்கு சொல்லும்போது ரொம்ப ஷார்ட்டா இருக்க மாதிரி இருக்கு, ஆனால் அந்த பயணம் ரொம்ப பெருசு இல்லைங்களா? இன்னும் நிறைய தகவல்கள் உங்ககிட்ட இருந்து கேட்கறதுக்கு நாங்களும் இங்க ஆர்வமா இருக்கேன்.
3: அதுக்கு முன்னாடி உங்களை சந்திச்சதுல எனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி, அதையும் நான் நேயர்களுக்கு சொல்ல விரும்புறேன். நீங்களும் ஒரு தேசிய மாணவர் படையின் ஒரு சிறந்த ஒரு கேடட்டா இருந்திருக்கீங்க. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கே ஞாபகம் இல்லை, இப்போ நீங்கள் ஞாபகப்படுத்தினதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது. ஸ்ரீ நேரு மகாவித்யாலயில் வந்து சுதந்திர தின நிகழ்ச்சியில் நான் வந்து கொடியேற்றினேன். அப்போ வந்து உங்களுக்கு என் கையால் நான் பரிசு கொடுத்துருக்கேன். ஸோ திரும்ப உங்களை சந்திக்கிறதுல எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி.
2: ஆமாம், எங்களுக்குமே ரொம்ப நாஸ்டாலஜிக் மூமெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஃப்ளாக் ஏரியாவில் வந்து நீங்கள் எங்களுக்கு ஜட்ஜ் பண்ணி கொடுத்துட்டு போனீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தொடர்ந்து பேசலாம். இந்திய இராணுவத்தில் சேரக்கூடிய நிறைய இளைஞர்கள் வந்து நம்மளோட நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் கண்டிப்பாக தேவைப்படும். ஒரு பாடலுக்கு அப்புறம் தொடர்ந்து நிறைய விஷயங்கள், தகவல்கள் கேட்கலாம். இணைந்திருக்கிறோம் இது சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து.

0: மூன்று பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் வேளாண்மை கல்லூரி.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
0: சித்திர சிவானம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நமக்கு தெரியும் இன்றைக்கே ஒரு ஸ்பெஷலான டே அப்படின்னே சொல்லணும். கோவை தேசிய மாணவர் படை குழும தலைமையகத்தின் நிர்வாக அதிகாரி இந்திய ராணுவத்தின் கர்னல் CST சுவாமி அவர்கள் நம்மளுடைய நேரலையில் இருக்காங்க. தொடர்ந்து நம்ம பேசலாம். இன்னொரு அனுபவத்தையும் நம்மளோட ஷேர் பண்ணாங்க, இப்போ நேரலையில் சொல்ல போகிறாங்க. சரி, உங்களோட இன்னொரு வானொலி அனுபவத்தை எங்களுக்கு சொல்லுங்கள். எப்படி அது ஆரம்பிச்சது அப்படிங்கிறத சொல்லுங்கள்.
2: பள்ளியில் இந்த சிறுவர் வானொலி மன்றம் அப்படிங்கிறது ரெகுலராக நடக்கும். அதில் வந்து என்னையும் கூப்பிட்டு போயிருந்தாங்க. சீனியர்ஸ் எல்லாம் வச்சு ஒரு எங்கள் தமிழாசிரியர் மௌனசாமி அவர்கள் வந்து ஒரு நாடகத்தை எழுதியிருந்தார். அந்த நாடகத்துக்கு எங்கள் சீனியர்ஸை வச்சு

0: பையனை தேடுறாங்க. ஸோ இதை வந்து நடிக்க சொல்லி எங்கள் சீனியர்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. மற்ற எல்லா வேஷத்துக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த கிழவி வேஷத்துக்கு வந்து யாருனாலையும் முடியல. இவங்களை ஒப்பாரி வைக்க சொன்னால் ஒப்பாரி வச்சோன்னே எல்லோரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நாலஞ்சு பேரை ட்ரை பண்ணாங்க, முடியல. அப்புறம் நான் ஜூனியர் கொஞ்சம் பின்னாடி நின்று பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் சைலண்ட்டாக சார்கிட்ட கேட்டேன், சார் நான் ட்ரை பண்ணட்டுமா அப்படின்னேன். ஏய், நீ எப்படிடா பண்ணுவேன், உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு. இல்லை சார், பாட்டி தாத்தா கூட நிறையா இந்த மாதிரி ஏன்னோ இறுதி சடங்குகளெல்லாம் போயிருக்கேன், நான் பார்த்துருக்கேன், என்னால் பண்ண முடியும்னு தோணுது, நான் பண்ணுறேன் அப்படின்னா. அப்போ சரி ஓகே அப்படின்னா. அப்போ நான் முயற்சி பண்ணேன். அந்த ஒப்பாரி வந்து எவ்வளோ ஹிட் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் எங்கே வந்தாலும் என்னை வந்து ஒப்பாரி வைக்கிற கிழவின்னே பேர் வச்சிட்டாங்க. ஸோ அதிலிருந்து எனக்கு வந்து அந்த தயக்கமான ஒரு ஸ்டூடெண்ட், கூச்ச சுபாவம் உள்ளவனிருந்து என்னை வந்து ஒரு தைரியமாக மேடை ஏறி பேசக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டாக மாற்றினது இந்த ஒப்பாரி தான். இதுதான் அந்த சுவாரஸ்யமான ஊமைத்துறை கதை.
1: ஊமைத்துறை மட்டும் இல்லை, அதுலேருந்து அடுத்த ஒரு ஃபேஸ்க்கு வந்து உங்களை பயணிக்க வச்சிருக்கு இல்லையா. இது தொடர்ந்து அடுத்து உங்களோட இராணுவ பயணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிய வேண்டிய ஒரு அவசியமாக இருக்கு. ஏன்னா இங்கே இருக்க நான் சொன்னது போல் இளைஞர்கள் நிறைய பேர் நிகழ்ச்சியை கேட்குறாங்க. அவங்களுக்கு இராணுவத்தில் சேர்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஊக்கமாக ஒரு விஷயம் இருந்திருக்கும்ல, அதை பற்றின அனுபவத்தை எங்களோட ஷேர் பண்ணுங்க.
0: எனக்கு இராணுவத்தில் சேரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்தது தேசிய மாணவர் படை மூலமாக தான். ஏன்னா நான் முதலே சொன்ன மாதிரி அந்த மிடுக்கான உடை, ஒரு டிசிப்ளின்டான ஒரு பிஹேவியர், அப்புறம் துப்பாக்கி சுடுற பயிற்சி, பல்வேறு விதமான முகாம்களில் பங்கு பெறும் வாய்ப்பு, இந்த மாதிரி நிறையா கிடைச்சதில் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய மனசு வந்து அதை பார்த்து போச்சு. அதே நேரத்தில் இந்த தேசப்பற்று அப்படிங்கிறத வந்து எங்கள் பள்ளியில் ரொம்பவே ஊட்டி வளர்த்தாங்க. நிறைய நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க, நிறைய ஆசிரியர்கள் வந்து பேசுவாங்க. தேசப்பற்று எவ்வளவு முக்கியமான ஒன்று, ஒவ்வொரு மாணவனுக்கும் அது எவ்வளவு தேவையான ஒன்று அப்படிங்கிறத வந்து அவங்க அடிக்கடி வலியுறுத்துவாங்க. ஸோ இப்போ இந்த தேசிய மாணவர் படையில் இருந்ததும் இந்த மாதிரியான அறிவுறுத்தலும் சேர்ந்து எனக்கு வந்து நாட்டு சேவை பண்ணணுங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுத்தது.
1: ஸோ அதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இல்லையா?
0: ஆமாங்க, அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு
1: வைங்க. வானொலிக்கு அப்புறம் அடுத்து அங்கே தான் என்சிசி தான் உங்களோட?
0: என்சிசி தான், முழு மூச்சா என்சிசியில தான் நான் வந்து ஈடுபட்டிருந்தேன்.
1: அங்கே என்னென்ன தலைமை திறன்கள் எல்லாம் நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க சார்?
0: முதல்ல என்னன்னு கேட்டிங்கன்னா தன்னம்பிக்கை. அதாவது ஒரு மாணவன் அப்படிங்கும்போது அவங்களுக்கு பல்வேறு விதமான தாக்கங்கள் சமூகத்திலிருந்து கிடைக்கும். அது வந்து அவங்கள வந்து சில சமயம் வளர்த்தும் விடும், சில சமயத்தில் அவங்க பின்னாலையும் தள்ளிவிடும். தேசிய மாணவர் படை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நேரம் தவறாமை, ஒரு ஒழுக்கம், சரியான விதத்தில் மற்றவங்ககிட்ட பழகிறது, புதிய மனிதர்களுடன் பழகிறது, புதிய ஊர்களுக்கு செல்றது, புதிய சவால்களை எதிர்கொள்றது, அந்த மாதிரி பல விதமான ஒரு பயிற்சி முறையைத்தான் நாங்கள் தேசிய மாணவர் படையில் வச்சுருக்கோம். ஸோ அதில் ஈடுபடும் போது அவங்களுக்கே தெரியாமல் இந்த மாணவர்கள் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு குடிமகனாக வர்றாங்க. அதாவது நீங்கள் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள், நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவர்கள், இது மாதிரி மிகப்பெரிய ஆளுமைகள் நாட்டில் இருக்கவங்க எல்லாருமே தேசிய மாணவர் படையில் இருந்து அந்த பயிற்சியை பெற்று அவங்க தலைமை பண்புகளை வளர்த்துக்கிட்டு பெரிய ஆளாக வந்தவங்க தான். அதனால இன்னைய தலைமுறை அவங்க வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா தேசிய மாணவர் படை ஒரு இன்றியமையாத ஒரு மார்க்கம் அப்படின்னு நான் சொல்லுவேன்.
1: ஸோ கண்டிப்பாக இப்போ காலேஜ் வந்து சேர்ற பிள்ளைங்க காலேஜ் பிடிச்சு வரணும் அப்படிங்கிற தாட்டில் தான் வராங்க. பட் அங்கேருந்து அடுத்த ஒரு வாழ்க்கை பயணத்தை எப்படி தொடங்குது முடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்சிசி டிசைட் பண்ணிடுது இல்லைங்களா?
0: கண்டிப்பாக. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஏட்டு படிப்பு கறிக்கு உதவாது அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் அதுவும் தேவைதான். ஆனாலும் நம்ம கல்வி முறை என்பது பெரும்பாலும் அகாடமிக் வேல்யூ உள்ளதாக இருக்குதே வழிய ஒரு லைஃப் ஸ்கில்ஸ், டெய்லி லைஃப், தினசரி அவங்க வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விதத்திலையும் அவங்களுக்கு கிடைக்கிற சவால்கள், அதை எதிர்கொள்ளணும், அந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டு அதை வென்று மீண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பாடம் அங்கே வந்து கிடைக்கிறதில்ல அவங்களுக்கு. தேசிய மாணவர் படை அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுது. அதாவது அகாடமிக் ஷெட்யூலுங்கிறது, அகாடமிக் படிப்புங்கிறது ஒரு சைடு இருக்கும்போது, சைட் பை சைடு இந்த மாணவர்களை வந்து லைஃப் ஸ்கில்ஸ், ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லுவோம், அந்த லைஃப் ஸ்கில்ஸ்க்கும் இவங்களை தயார்படுத்துறது தேசிய மாணவர் படை.
1: சரி சார், இப்போ கல்வி வாழ்க்கை அப்படிங்கறது வந்து உங்களுக்கு எப்படி அமைஞ்சது அப்படின்னு சொன்னீங்க. இப்ப இருக்க மாணவர்களுக்கு வந்து இந்த படிப்பு எடுத்துட்டா இந்த வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். பட் நீங்க படிச்சது என்ன, நீங்க எங்க போய் சேர்ந்தீங்க, உங்க படிப்பு எப்படி உங்களை எந்த ஜேர்னில கொண்டு போச்சு, அதை நீங்க சொல்லுங்க.
0: நான் படிச்சது வந்து இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்

0: முடித்தேன். அதுக்கு முன்னாடியே நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி அப்படிங்கிற 10+2 லெவல் எக்ஸாம் ட்ரை பண்ணேன். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, 12வது முடிஞ்ச உடனே அந்த தேர்வு இருக்கும். இப்போ 12வதுக்கும் படிக்கணும், நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமிக்கும் படிக்கணும் அப்படிங்கும்போது பேரண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, 12வதை வந்து ப்ராப்பராக படி, தேசிய பாதுகாப்பு அகாடமி உன்னால் கிளியர் பண்ண முடிஞ்சால் ஓகே, பட் அதை வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக நீ வந்து ஃபாலோ பண்ணாது. ஏன்னா 12th முடித்து நல்ல மார்க் வாங்கி நல்ல காலேஜில் அட்மிஷன், நல்ல கோர்ஸ், உனக்கு பிடிச்ச கோர்ஸாக சேரணும் அப்படின்னா 12th நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு அறிவுறுத்தினாங்க. ஸோ அதனால் அதை எடுத்து பண்ண அந்த எக்ஸாமில் வந்து என்னால் ஸ்கோர் பண்ண முடியல, ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸில் என்னால் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜி எடுத்ததுனால எனக்கு வந்து பொறியியல் துறையில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சிது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் பண்ணிவிட்டு அந்த ஆர்மிக்கு போகக்கூடிய அந்த ஒரு கனவை வந்து நான் விடலை. அது வந்து இரவும் பகலும், எப்படி டாக்டர் அப்துல் கலாம் சொல்லுவார், தூங்கும் போது வருவது கனவல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்வது தான் கனவு அப்படின்னு. அந்த மாதிரி இது வந்து வந்து ஒரு ஒரு நெருப்பு தணல் மாதிரி உள்ள எரிஞ்சுக்கிட்டே இருந்தது. இயந்திரவியல் படித்தாலும் சைட் பை சைட் NCC-லையும் பார்ட்டிசிபேட் பண்ணி அதுலேயும் அந்த ஆர்மியில் ஜாயின் ஆகணும் அப்படிங்கிற ஒரு அந்த அந்த ஆசை தீய நான் கண்டிப்பாக வளர்த்துக்கிட்டே தான் இருந்தேன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து எப்படியா இருந்தாலும் நான் ஆர்மிக்கு தான் போவேன் அப்படின்னு முடிவு பண்ணதுனால, இந்த இயந்திரவியல் மூலமாகவும் ஆர்மிக்குள்ளே போக முடியுங்கிறதுனால நான் ஆர்மியில் ஒரு காம்பேட் என்ஜினியராக, அதாவது டைரெக்டாக சண்டையில் ஈடுபடக்கூடிய மற்றும் பொறியியல் வேலைகளும் பண்ணக்கூடிய ஒரு டைரக்ட் அதிகாரியாக நான் வந்து போய் சேர்ந்தேன்.
1: ஏன்னா பொதுவாக ஒரு பயம் இருக்கும், இந்த கோர்ஸ் எடுத்தால் தான் வந்து நம்ம அடுத்ததுக்கு போக முடியும் அப்படின்னு. எல்லாருக்கும் ஆசை இருக்குது, யூனிஃபார்ம் போடணுங்கிற ஆசை இருக்குது, ஆனால் அந்த வழிமுறை வந்து இப்படி தான் போக முடியும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த தணல் வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்குது, அணையாமல் எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிட்டீங்க.
0: கண்டிப்பாக சொல்கிறேன்.
1: எஸ், அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டஃபஸ்ட் எக்ஸாமினேஷன் அப்படின்னா நமக்கு தெரியும், நம்மளோட டிஃபென்ஸில் இருக்கிற எக்ஸாமினேஷன் தான் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் தாண்டி ஒரு டஃபஸ்ட் எக்ஸாம்னா அதுதான். ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து அவங்க இன்டர்வியூவில் இருக்கும்போது எப்படி அவங்க தாக்குப்பிடிச்சு அடுத்த லெவலுக்கு வராங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு டஃபஸ்ட் எக்ஸாமினேஷன். நீங்கள் ஒரு உயரதிகாரியாக போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு இராணுவத்துக்குள்ளே வந்தாச்சு. அங்கே உங்களோட அதிகாரியாக மாற்றக்கூடிய திறன்களை எப்படி நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க, என்ன மாதிரியான திறன்கள்லாம் வேணும் கண்டிப்பாக நம்ம பசங்களுக்கு வேணும் இந்த அதிகாரியாக மாறணும் அப்படின்னா எதெல்லாம் சொல்லுவீங்க சார்?
0: முதல்ல நீங்கள் வந்து இதை வந்து ஒரு மிக கடினமான ஒரு தேர்வு அப்படின்னு நீங்கள் சொல்கிறத வந்து நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன் அப்படின்னு உங்களுக்கு விளக்குறேன். நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்ருக்காங்க. அதை விளக்குறதுக்கு முன்னாடி இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன். நான் வந்து ஆர்மியில் சேர்ந்து என்னோடய ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு முதல் தடவை லீவ் கொடுக்குறாங்க. ட்ரைனிங் முடிச்சுட்டு என்னோடய ரெஜிமெண்ட்டில் போய் ஜாயின் பண்ணி ஜம்மு காஷ்மீரில் தான் ஃபஸ்ட் என்ன போட்டாங்க. அங்கேருந்து விடுமுறையில் வந்திருக்கேன். ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கிறதுனால வீட்டில் எங்கள் சொந்தக்காரங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டு வி ஹேட் அ டின்னர், வீட்டில் வந்து ஒரு டின்னர் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு எல்லோரும் வந்திருந்தாங்க. அப்போ அதில் ஒரு தாத்தா ரொம்ப சீரியஸாக முகத்தை வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து சொல்கிறார், தம்பி இங்கே வா, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு. நானும் பயந்துட்டு, என்னவா என்னவா இருக்கும் இவர், ஏன் இவ்வளோ சீரியஸாக மூஞ்சியை வச்சுட்டுருக்காரு அப்படின்னு நான் யோசித்தேன். அப்புறம் தனியாக கூப்பிட்டுட்டு போய் அவங்ககிட்ட கேட்குறாரு, என்னப்பா அப்பா அம்மா கூட சண்டையா, மிலிட்ரிக்கு போய் ஜாயின் பண்ணிட்டியே அப்படின்னு. எனக்கு சிரிப்பு தான் வந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, மிலிட்ரிங்கிறது வந்து ஒரு பயங்கரமான ஒரு இது, அதுக்கு யாரும் போக மாட்டாங்க, ரொம்ப இவங்க அதாவது வீட்டில் சண்டை போட்டு ஓடி போகிறவங்க தான் மிலிட்ரிக்கு போவாங்கன்னு பல வருஷமாக ஒரு இது ஜனங்க இதில் மனசில் இருக்குது. அது இல்லைன்னு சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பழைய காலத்தில், அதாவது ஆங்கிலேயர்கள் நம்மை ஆண்ட காலத்தில் பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மின்னு உருவாக்குனாங்க. அவங்க வந்து ஐரோப்பாவிலையும் நார்த் அமெரிக்காவிலையும் போரில் ஈடுபடும் போது இந்தியன் மிலிட்ரி சோல்ஜர்ஸை கொண்டு போய் அங்கே சண்டை போட வச்சாங்க. அதில் வந்து அவங்க கப்பலில் ஏறி போகிறதுக்கு பல மாதம் ஆகும், சண்டை பல வருஷம் நடக்கும், பல வருஷம் கழித்து வருவாங்க, இந்த மாதிரி நிறையா நடந்துட்டு இருந்தது. பட் அந்த மெமரியவே இன்னும் ஜனங்க வச்சுருக்காங்க, அதுதான் தவறு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், இப்போது ஆர்மியில் ஜாயின் பண்ணி ட்ரைனிங் எல்லாம் முடித்து நான் வந்து அதிகாரி ஆகி சில வருடங்கள் கழித்து கல்யாணம் பண்ணுற வயசு வந்தது. கல்யாணம் பண்ணுற வயசில் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, பொண்ணு பார்க்க ஆரம்பித்தாங்க. லக்கிலி நான் பார்த்த முதல் பொண்ணையே தான் நான் கல்யாணம் பண்ணிட்டேன். மிலிட்ரிக்காரனுக்கெல்லாம் பொண்ணு கொடுக்குறதில்ல அப்படின்னு எங்கள் இப்போதைய மாமனார், அப்போ முன்னே வரப்போகிற மாமனார் வந்து முடியாதுன்ட்டார். அப்புறம் எப்படியோ அவங்க ஃபேமிலியில் வந்து தே லைக் மீ, என்னை பார்த்து என்னை பற்றி தெரிஞ்சுட்டு அவங்க வந்து இல்லை மாப்பிள்ளையை ஒத்துக்கலாம் அப்படின்னு பண்ணிவிட்டு நிச்சயதார்த்தம் நடக்குது. நிச்சயதார்த்தத்தை அன்னைக்கு வெத்தலை பாக்கு மாத்திர நேரத்தில் திடீர்னு பார்த்தா எங்கள் மாமனார் இருக்கான். என்னென்ன அப்படின்னு பார்த்தா அவர் வெளியே போயிட்டார் கல்யாணத்தை நிறுத்துங்கிற மாதிரி.

0: என்ன என்னங்க ஆச்சுன்னு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் போய் கேட்குறாங்க. அவர் இல்லைல்ல மிலிட்ரி கணக்கெல்லாம் கொடுக்கறதில்ல, இந்த மாதிரி அவங்க கல்யாணம் பண்ணிட்டு பொண்ணை விட்டுட்டு போயிடுவாங்களாம் அப்படின்னு யாரோ சொன்னாங்க அப்படிங்க. அப்புறம் எப்படியோ ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இது பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதே டைம் ஃப்ளாஷ்பேக்லேருந்து இப்போ முன்னாடி வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்து இன்னொரு அது கூட சேர்ந்த சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இதுக்கு முன்னால் கோவைக்கு வர்றதுக்கு முன்னாடி நாகாலாண்டில் பார்டரில் இருந்தேன். அங்கேருந்து லீவில் வந்திருந்தேன். எங்கள் ஃபாதர்லா வீடு வந்து ராம்நகரில் இருக்குது. அங்கே இருக்கும்போது அங்கே பக்கத்து வீட்டுக்காரரை வந்து எங்கள் ஃபாதர் இல்லை மாமனார்ட்டு கேட்குறாரு, என்னங்க உங்கள் மாப்பிள்ளை வந்து ரிட்டையர் ஆகி வந்துட்டாரா அப்படின்னு. இல்லையே, ஏன் அவர் சர்வீஸில் தாங்க இருக்கார். இல்லை எப்போ பார்த்தாலும் இங்கே இருக்கிறாரு அப்படின்னு. அப்புறம் அவங்ககிட்ட சொன்னேன், சார் அதுதாங்க ஒரு வருஷத்தில் ஏறக்குறைய 3 மாதம் எங்களுக்கு லீவ் இருக்குது. கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 9 மாதம் வேலை பண்ணால் 12 மாதத்துக்கு சம்பளம் வாங்குகிறோம். ஸோ அதனால் பழைய அந்த பிலீஃப்ஸ் அந்த இது வந்து இந்த மாதிரி ஆர்மியில் சேர்ந்தால் இப்படி அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. அதே மாதிரி சேர்றதும் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறாங்க. சேர்றது வந்து கம்பேரிட்டிவ்லி ஈஸின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சிவில் சர்வீஸ் எடுத்துக்கோங்க, ஏன்னா இதெல்லாம் ஈக்குவல் ஜாப்ஸ். சிவில் சர்வீசஸ், குரூப் ஏ சர்வீசஸ், யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறாங்க. எங்களுக்கும் அதே மாதிரி தான். சொல்லப்போனால் ஆரம்ப சம்பளம் வந்து சிவில் சர்வீசஸ் விட ஒரு ஸ்டெப் ஜாஸ்தி, எங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். எப்படி இதை வந்து நான் கஷ்டம் இல்லைன்னு சொல்கிறேன் கேளுங்க. அதாவது சிவில் சர்வீசஸ் நீங்கள் படிக்கணும்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதணும், மெயின்ஸ் எழுதணும், நிறையா புக்ஸை படிக்கணும், ஹெவியான ப்ரிப்ரேஷன், பல வருஷங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும்.
1: கரெக்ட்.
0: ஆனால் டிஃபென்ஸ்க்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முடிவு பண்ணிட்டா டெய்லி லைஃப்லேயே நீங்கள் அந்த ப்ரிப்பரேஷனை பண்ணிடலாம். ஏன்னா இங்கே வந்து உங்கள் பர்சனாலிட்டி தான் சிலபஸ்.
1: கரெக்ட்.
0: வேற எந்த சிலபஸையும் நீங்கள் படிக்க வேண்டியதில்லை, உங்கள் பர்சனாலிட்டியை நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். எப்படி டெவலப் பண்ணிக்கணும், டெய்லி லைஃபோட சேலஞ்சஸை வந்து நீங்கள் எதிர்கொள்கிறது தான் உங்கள் பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணிக்கக்கூடிய வேலை. இதை யார் புரிஞ்சுக்கிட்டு இந்த ஃபீல்டை இறங்குறாங்களோ அவங்களுக்கு வெற்றி நிச்சயம்.
1: கண்டிப்பாக. ஸோ நீங்கள் சொன்னது போல் ஈஸியாக இருக்குது, அந்த ஈஸி வந்து லைஃப்பில் வந்து கொண்டு போகணும். ஹேபிட் பிகம் ஹேபிச்சுவல் அப்படிங்கிற மாதிரியாக நீங்கள் சொல்கிறீங்க. உங்களுடைய இராணுவம் அப்படிங்கிறது இந்த NCC இதெல்லாம் நீங்கள் சொல்லும்போது இந்த ஒழுக்கம், நேரம் தவறாமை இதெல்லாம் சொன்னீங்களையா சார், இப்படி இந்த ஒழுக்கம் நேரம் தவறாமை இது எல்லாமே வந்துட்டு நீங்க சொன்ன போல இந்த டே டு டே லைஃப்ல எப்படி அது உங்களை மாத்திடுச்சு, அதை பத்தி அந்த அனுபவத்தை எங்கள்கிட்ட சொல்லுங்களேன். நீங்க சொன்னீங்களே சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை எங்கள்கிட்ட சொல்லுங்களேன். இந்த நேரம் தவறாமை, ஒழுக்கம் இதெல்லாம் எப்படி உங்களோட டே டு டே லைஃப்ல மாறி வந்துச்சு அப்படிங்கறத எங்களுக்கு சொல்லுங்களேன்.
0: நேரம் தவறாமை ஒழுக்கம் அப்படிங்கிறது திரும்ப நான் NCCக்கு தான் போக வேண்டியிருக்கும். ஏன்னா NCC தான் எனக்கு வந்து அந்த அடிப்படையை உருவாக்கி கொடுத்தது. அதாவது ஒரு டீனேஜ் வர்றதுக்கு முன்னாடி இருந்தே NCCங்கிறது வந்து என்னோடய டெய்லி லைஃப்பை வந்து ரொம்பவே மாடிஃபை பண்ணிடுச்சு. முதல்ல என்னென்னா, காலையில் எந்திரிக்கிறது கஷ்டமாக இருக்கும், ஆனால் NCCக்கு போகணும், பரேடு இருக்கும், நாங்கள் ரைஃபிள் ஷூட்டிங் பண்ண போகிறோங்கிற அந்த ஆசையிலேயே காலையில் தூக்கம் போயிடும்.
1: கரெக்ட்.
0: ஸோ ஒரு எப்படின்னு கேட்டிங்கன்னா, NCCல சேர ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக ஒரு சிறப்பான குடிமகனாக கண்டிப்பாக வருவாங்க. நீங்கள் அவங்க டிஃபென்ஸுக்கு வர்றாங்களோ இல்லையோ, இல்லை பிஸ்னஸ்க்கு போகிறாங்களோ, வேறு எந்த ஃபீல்டுக்கு போகிறாங்க, எங்கே போகிறவனுங்களாக இருந்தாலும் தேசிய மாணவர் படையில் சேர விட்டிங்கன்னா அந்த குழந்தை ரொம்ப அருமையாக ஒரு நல்ல குடிமகனாக வருவாங்க.
1: கண்டிப்பாக. ஸோ அங்கே தான் வந்து பேசிக் அப்படின்னு சொல்லிட்டீங்க. தொடர்ந்து ஒரு பாடலுக்கு அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிய இருக்கு. நான் அங்கே ரெடியாக இருக்கும், நேர்களும் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதுக்கு ரிலேட்டடாக க்வெஷ்சன்ஸ் எதாவது இருக்குது நான் சார்கிட்ட கேட்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணலாம். 9585800103 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எண்களுக்கு இது தொடர்பாக, அதாவது இந்திய இராணுவம் தொடர்பான கேள்விகள் இருக்குது அப்படிங்கிறது தான் நீங்கள் அனுப்பலாம். தொடர்ந்து ஒரு பாடலுக்கு அப்புறம் மீண்டும் இணைந்து நிறைய கேள்விகளும் பதில்களும் உங்களுக்காக காத்திருக்கு. இணைந்திருக்கிறோம், இது சித்திரசபானம்.

0: சைபோலின் இன்று ஒரு தகவல். 5:34 ஆயாச்சு, டைம் போனதே தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு நம்மளோட இருக்காங்க சித்திர செவானம் நிகழ்ச்சியில கோவை தேசிய மாணவர் படை குழும தலைமையகத்தின் நிர்வாக அதிகாரி இந்திய ராணுவத்தின் கர்னல் சிஎஸ்டி சுவாமி அவர்கள் தொடர்ந்து நம்ம பேசலாம். சரி, இப்போ இந்த நேர மேலாண்மை இதெல்லாம் பத்தி சொல்லிட்டீங்க, ராணுவ அதிகாரியா உயர்வடைகிறதுக்கு என்ன மாதிரியான திறன்கள் அவசியம் சொல்லுங்க சார்.
1: ராணுவத்தில் அதிகாரி ஆகிறது அப்படிங்கிறது மற்ற எந்த ஒரு ஃபீல்டும் இல்லாத ஒரு யூனிக்கான விஷயம் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, 21 ட்ரைனிங்கை முடித்து 2 லெஃப்டினண்ட்டாக ஒரு ஆஃபீஸர் ஆகிறாங்க அப்படின்னா, அதாவது நான் வந்து லெஃப்டினண்ட்னா ஆர்மியை சொல்கிறேன், நேவிக்கும் ஏர்ஃபோர்ஸுக்கும் இது பொருந்தும், ஆகிறாங்க இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸர் ஆகிறாங்கன்னா, நேரடியாக அந்த 21 அவங்களுக்கு கீழே ஏறக்குறைய 40 சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. அதாவது டக்குன்னு ஒரு ஸ்கூல்லேருந்து வெளியே வந்த ஒரு பையனோ பொண்ணோ அவங்கள விட பல வருடம் வயதில் மூத்த ஜவான்ஸ் ஒரு 40 வந்து அவங்க வந்து வழி நடத்தணும் அப்படிங்கும்போது அது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு தான்.
0: கரெக்ட்.
1: அதுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 15 தலைமை பண்புகளை வந்து எதிர்பார்க்குறோம். 15 நிறைய பேர் பயந்துருவாங்க, ஐயோ 15 அப்படின்னு. ஆக்சுவலாக பார்க்க போனீங்கன்னா, ஒவ்வொரு மனிதர் ஹியூமன் பீயிங்குள்ளேயும் 100 தலைமை பண்புகள் இருக்குது. அதில் எங்கள் தொழிலுக்கு, போர் தொழிலுக்கு, லீடர்ஷிப் ரோலுக்கு தேவையான 15 மட்டும் நாங்கள் தனியாக எடுத்து அதை வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அதை வெளிப்படுத்துகிறாங்க, ஒரு பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணுறாங்க, ஒரு பலவிதமான பிளானிங் எப்படி பண்ணுறாங்கங்கிறத பார்த்து தான் இவங்கள செலக்ட் பண்ணுறோம். அதை வந்து ஒரு 4 பிரிவாக பிரிச்சுருக்கோம். முதல் இது என்னன்னு கேட்டிங்கன்னா, திட்டமிடுதல் மற்றும் செயலாக்கம். அதாவது ஒரு வேலையை ஆரம்பிக்கணும், அதுக்கு முன்னாடி திட்டம் போடணும், என்னென்ன ரிசோர்ஸஸ் இருக்குது, என்னென்ன விதமான சேலஞ்சஸ் இருக்குது, எப்படி நாம் அதை நடத்த போகிறோம் அப்படிங்கிற திட்டமிடுதல் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை செயலாக்கணும், போட்ட திட்டம் கரெக்டாக செயல் ஆகிற வரைக்கும் அவங்க வந்து அதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ இந்த முதல் இது பண்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான், திட்டமிடுதல் மற்றும் செயலாக்கம். அடுத்தது பார்த்திங்கன்னா, சமூகத்தோடு ஒத்து வாழ்தல். இது ஏன் முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு லீடர், அதாவது லீடருக்கும் பாஸுக்கும் நடுவில் வித்தியாசம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதாவது பாஸுங்கிறவங்க வந்து ஆணையிடுவாங்க, கீழ்ப்படிதில் எதிர்பார்ப்பாங்க. லீடர் அப்படிங்கிறவங்க தானே முன்னின்று முதலில் களத்தில் இறங்கி மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குபவர்கள் தான் லீடர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இராணுவத்தில் அந்த மாதிரி தான் தேவை. இந்திய இராணுவம் இதுக்கு பேர் போனது. பலவிதமான போர்களை நாம் பார்த்துருக்கோம், கடைசியாக கார்கில் போர் வரைக்கும் பார்த்துருக்கோம். எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா, கேஷுவல்டி ரேட், அதாவது ஒரு அடிபடுற இது பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸர்ஸ் தான் ஜாஸ்தி இருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க லீடர்ஸ், களத்தில் முன்னால் நின்று அவங்களுக்கு பின்னால் வர அந்த சோல்ஜர்ஸுக்கு வழிகாட்டுறது தான் அவங்களோட வேலை.
0: கரெக்ட்.
1: அதுக்காக போர் அப்படின்னு சொன்ன உடனே பயந்து, ஐயோ போரா வேண்டான்னு கூட சில பேர் முடிவு பண்ணலாம். இது வந்து ஜென்ரலாக சொல்கிறது, இன்னத்த போர் சூழல் பார்த்தீங்கன்னா எல்லாமே பட்டனில் தான் போகுது, நேரடியாக துப்பாக்கி எடுத்து சுடுறதில்ல. அதுவும் சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, அதாவது ஆர்மியில் ஜாயின் பண்ணால் கையில் துப்பாக்கி கொடுத்து பார்டரில் நிறுத்தி வச்சுருவாங்க அப்படின்னு. அப்படி கிடையாது. இன்றைக்கி வந்து முக்கால்வாசி வந்து தொழில்நுட்பத்தை வச்சு தான் போர் நடக்குது அப்படிங்கிற. ஸோ இப்போ நம்ம அந்த மற்ற தலைமை பண்புக்கு வரலாம். சமூகத்துடன் ஒத்து வாழ்தல் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து அவங்களுக்கு கீழே இருக்கிற ஜவான்ஸை புரிஞ்சுக்கணும், அந்த ஜவான்ஸோட ப்ளஸ் மைனஸ் அவங்களோட கேப்பபிலிட்டிஸை அறிஞ்சிக்கணும். லைக் தி ரைட் மேன் ஃபார் த ரைட் ஜாப் அப்படிங்கிறதான் எங்களோட தாரக மந்திரம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த போர் தொழிலில் பார்டரில் டியூட்டி பண்ணும்போது எந்த ஒரு டிசிஷனையும் நாங்கள் ஸ்பிளிட் செகண்டில் எடுத்தாகணும்.
0: கரெக்ட்.
1: ஒரு பைலட்டுன்னு வைங்க, ஒலியின் பல மடங்கு வேகத்தில் ஒரு ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் போகுதுன்னா, அவங்களோட யோசனை, அவங்களோட டிசிஷன் மேக்கிங் எபிலிட்டி அது வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கணும். அப்போ அது எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு கீழே இருக்கிற ரிசோர்ஸஸ், அவங்களுக்கு கீழே இருக்கிற மேன் பவர், அவங்களுக்கு மேலே இருக்கிற சுப்பீரியர்ஸ் எல்லாரோடவும் அவங்க ஒத்துழைச்சு அவங்க மனசில் என்னன்னு இருக்குங்கிறத குறிப்பால் அறிஞ்சு பண்ணுற அந்த கேப்பபிலிட்டி வந்தால் தான் நீங்கள் வந்து நல்லா செயலாற்ற முடியும். ஸோ சமூகத்துடன் ஒத்து வாழ்தல் ஒரு முக்கியமான ஒரு பண்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா, சமூக செயல்திறன். அதாவது சமூகத்துடன் ஒத்து வாழ்கிறது ஒன்று, சமூகத்தை வந்து நம்ம என்ன சொல்ல வர்றோமோ அதை புரிய வச்சு நமக்கு கீழே இருக்கிறவங்க கிட்ட அந்த வேலையை வாங்குறதும் ஒரு திறமை தான்.
0: கரெக்ட், உண்மைதான்.
1: ஸோ அது ஒன்று. இது மூணாவது பிரிவு. கடைசியாக, லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்ன்னு சொல்லுவாங்க, துடிப்புடன் செயலாற்றுதல். இனிஷியேட்டிவ் எடுக்கணும்,

0: எதுக்கும் முன்னால் நிற்கணும், எந்த ஒரு வேலையும் தானாக செஞ்சு பழகணும். ஸோ இந்த நாலு வகையான தலைமை பண்புகள், இதுக்கு கீழே மொத்தம் 15 தலைமை பண்புகள் இருக்குது. இது வந்து இருக்கா, அதை வந்து அவங்க சரியாக உபயோகப்படுத்துகிறாங்களான்னு பார்த்து தான் நாங்கள் செலக்ட் பண்ணுறோம். எகெயின் நான் வந்து சொல்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கலாம், ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ், நான் இப்போ வந்து ஒரு 2500 ஸ்டூடெண்ட்ஸை வந்து கைடு பண்ணிகிட்ருக்கேன் இராணுவத்தில் சேர்றதுக்கு, முக்கியமாக அதிகாரியாக சேர்றதுக்கு வந்து அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கேன். நிறைய பேர் கேட்பாங்க, சார் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எந்த புக்கை படிக்கணும் அப்படின்னு. நான் தான் சொல்லுவேன், புக்கை படித்து பண்ணுற வேலையை கிடையாது, உங்கள் தினசரி வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறது பொறுத்து உங்கள் தலைமை பண்பு வரும். டிஜிட்டல் வாழ்க்கைக்குள்ள ஒரு செல்போனுக்குள்ளேயே வாழ்க்கையை வந்து முடிக்காமல் வெளியே வந்து ரியல் லைஃபோட சேலஞ்சஸை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணாலே இந்த தலைமை பண்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கு இவங்களுக்கு சொல்கிற நான் டிப்ஸ் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் ஒரு பல்ப் எரியலையா, நீங்களாக ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்து ட்ரை பண்ணுங்கள். முடியுமா முடியாதங்கிறது வேறு விஷயம், ஆனால் முயற்சி செய்கிறீங்களாங்கிறது விஷயம். அதே மாதிரி வீட்டில் ஒரு சின்ன வேலை சொல்கிறாங்களா, அதை வந்து முழு மனதோடு போய் பண்ணிட்டு வாங்க. பிகாஸ் நீங்கள் என்ன ஆக்ஷன் பண்ணாலும் யூ ஆர் லேர்னிங் சம்திங் தேர்.
1: கரெக்ட்.
0: ஸோ அந்த டெய்லி லைஃப்லேயே வந்து இவங்க அந்த செயலாக்கத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னா தலைமை பண்பு தானாக வரும். டிஃபென்ஸில் நாங்கள் எடுக்கிறவங்க இந்த மாதிரி ஆளத்தான் நாங்கள் பார்த்து எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறையை அவங்க வடிவமைச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு எங்கேயுமே வெற்றி வெற்றி வெற்றி தான்.
1: உண்மைதான். ஸோ அடுத்த கேள்வி அதான் இருந்தது, என்டிஏ சிடிஎஸ் போன்ற போட்டித் தேர்வுகளுக்கெல்லாம் எப்படி தயாரிக்கணும், அந்த தலைமை பண்புகளை நீங்கள் தயாரானாலே போதுமானது அப்படிங்கிறதான் அடுத்த கேள்விக்கான ஆன்சரும் கூட இல்லைங்க சார்.
0: ஆமாங்க. ஆனால் என்டிஏ சிடிஎஸ்ங்கிறது ரிட்டன் எக்ஸாம். ரிட்டன் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து எப்படின்னு நான் முதல்ல சொல்லிடுறேன். ஏன்னா ஆர்மிக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு என்னென்ன தேவை, எந்தெந்த லெவலில் போகலாங்கிறது நம்ம முதல்ல கவர் பண்ணிடலாம். முதல் வந்து ஒரு சோல்ஜராக போகிறது. சோல்ஜராக போகிறதுன்னா சோல்ஜர் லெவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரஃப் ஐடியா கொடுக்கணும் அப்படின்னா, காவல்துறையில் ஒரு கான்ஸ்டபுள் லெவல் இருக்கிறாங்க, அவங்க வந்து முதல் ஸ்டெப் உள்ளே சேர்ற ஒரு பணியாளர். அதே மாதிரி சோல்ஜராக சேரலாம். சோல்ஜராக சேர்றதுக்கு நீங்கள் வந்து 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலும் 12ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலும் சோல்ஜராக சேரலாம். அது ஒரு சேர்ற விதம். அதிகாரியாக சேர்றதுக்கு 12ஆவது முடித்ததுலேருந்து அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் ஆரம்பமாகுது. 12ஆவது முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி அப்படிங்கிற யூபிஎஸ்சி தேர்வை எழுதணும். அந்த தேர்வை எழுதி அதில் அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் சர்வீசஸ் செலெக்ஷன் போர்டு இன்டர்வியூ. எஸ்எஸ்பி இன்டர்வியூங்கிறது மற்ற இன்டர்வியூ மாதிரி ஒரு கேள்வி கேட்டு பதில் சொல்கிறது கிடையாது. இவங்களோட ஃபுல் சைக்காலஜியை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இவங்களோட லீடர்ஷிப் ஸ்கில்ஸை வெளிக்கொண்டு வர்றதுக்காக பலவேறு விதமான டெஸ்ட் அவங்க கண்டக்ட் பண்ணி, ஒரு 5 நாள் நாங்கள் வந்து ரெசிடென்ஷியல் டெஸ்ட்டாக பண்ணுறோம். அதை நாட்டில் பல்வேறு இடங்களில் சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு இருக்குது, அந்த சென்டர்ஸில் வந்து இவங்களை கூப்பிட்டு 5 நாள் தங்க வச்சு வர ட்ரெயின் சார்ஜஸ் நாங்கள் கொடுத்துட்றோம். அவங்களுக்கு தங்குற இடம் உணவு எல்லாமே இலவசமாக கொடுக்குறோம். அந்த 5 நாளில் இவங்களை வந்து பலவிதமான சைக்கலாஜிக்கல், ஃபிசிக்கல் அண்ட் இன்டர்வியூ டெஸ்ட்களுக்கு உட்படுத்தி அவங்களோட தலைமை பண்புகளை நாங்கள் வெளியெடுக்கிறோம். ஸோ அதில் செலக்ட் ஆகிறவங்கள அதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் பண்ணுறோம். அதாவது எந்த விதமான வியாதிகளோ வேறு விதமான பிரச்சனைகளோ இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ஜென்ரல் மெடிக்கல் டெஸ்ட் பண்ணி அவங்கள எடுத்து, அதுக்கப்புறம் அவங்கள வந்து 3 வருஷம் கவர்மெண்ட் செலவில் நாங்கள் வந்து அவங்கள டிகிரி படிக்க வைக்கிறோம். அதுதான் நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி. நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமிங்கிறது ஒரு கல்லூரி தான். அங்கே 3 வருஷம் இவங்க வந்து டிகிரி படிக்கலாம். இப்போ புதுசாக இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க. ஆர்ட்ஸ் சயின்ஸ் தவிர இன்ஜினியரிங் படிக்கிற வாய்ப்பும் அங்கே இருக்குது. ஸோ இது வந்து 10+2 என்ட்ரி ரிட்டன் எக்ஸாமோட போகிறது. அதாவது ரிட்டன் எக்ஸாம், இந்த நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி ரிட்டன் எக்ஸாமை எழுதி அவங்க போகிறது. இதே 10+2 இன்னொரு சுவாரஸ்யமான இருக்குது, நிறைய பேர்த்துக்கு இந்த விஷயம் தெரியாது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸில் நிறைய பேர் ஐஐடி எக்ஸாம் எழுதுவாங்க, ஐஐடி ஜேஇ எக்ஸாம் எழுதுவாங்க. எவ்வளவு பேர் எழுதினாலும் அதில் தேர்வாகிறவங்க வந்து ரொம்ப லிமிட்டட் நம்பர்ஸ் தான். தேர்வு ஒரு 5% அப்படின்னு வச்சுக்கலாம். மற்ற பசங்க வந்து ஃபுல் எஃபர்ட் போட்டிருப்பாங்க, கோச்சிங் சென்டர்ஸ்க்கு பணம் கூட கட்டியிருப்பாங்க, ஆனால் அவங்களால ஐஐடி அதில் வந்து தேர்வு ஆக முடியாது. அப்படி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஃபென்ஸுக்குள்ளே போகிறதுக்கு ரிட்டன் எக்ஸாம் இல்லாமல் ஒரு வழி இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐஐடி ஜேஇ மெயின்ஸோட ஸ்கோர், அந்த ஸ்கோரை வச்சு டைரெக்டாக நீங்கள் வந்து இன்டர்வியூ போயிடலாம். அதுவும் அந்த ஸ்கோர் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட்டு செலெக்ஷன் இதுபடி பார்த்தோம்னா, ஆல் இண்டியா லெவலில் 400,000 ரேங்க் வாங்கினவங்க வரைக்கும் இதில் செலக்ட் ஆயிருக்காங்க.
1: சூப்பர்.
0: ஸோ உங்களில் எந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு ஐஐடிக்கு ப்ரிப்பேர் பண்ணி

0: அது வந்து கிடைக்குமா இல்லையாங்கிறது கேரண்டி இல்லாமல் ஒரு சைடு பை சைடு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனாக வச்சுக்கணும்னா டிஃபென்ஸை வந்து அவங்க கண்டிப்பாக செலக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் சொன்னது வந்து 10+2 என்ட்ரி. இப்போ 10+2 என்ட்ரியை தாண்டி நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரி என்ட்ரி. அதாவது எந்த ஒரு டிகிரி வேணாலும் நீங்கள் பண்ணியிருக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க, சார் ஆர்மியில் சேரணும், நேவியில் சேரணும், இல்லை பைலட் ஆகணும்னா நான் எந்த படிப்பை எடுத்து படிக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. பொதுவாக ஒவ்வொரு மாணவருக்கும் ஒவ்வொரு விதமான செயல்திறன் இருக்கும். சிலருக்கு வந்து துப்பாக்கி சுடுறதில் நல்ல செயல்திறன் இருக்கும், சிலர் வந்து தொழில்நுட்பம், கணினி, செயற்கை நுண்ணறிவு போன்றவற்றில் அவங்க வந்து சிறப்பாக செயல்படுவாங்க, சில பேர் ஆராய்ச்சி திறமை உள்ளவங்களாக இருப்பாங்க. எந்த விதமான திறமை உள்ளவராக இருந்தாலும் முப்படைகளில் அவங்களுக்கு இடம் உண்டு. உணவு மற்றும் ஊட்டச்சத்து, சமையல் போன்ற கலைகளில் திறமை இருந்தாலும் அவர்களும் கேட்டரிங் துறையில் வரலாம். ஸோ அதனால நீங்கள் வந்து இந்த படிப்பு படிச்சுட்டு தான் வரணுங்கிறதும் கிடையாது, நான் இந்த படிப்பு படிக்கிறேன் என்னால் ஜாயின் பண்ண முடியுமான்னு. நீங்கள் என்ன படிப்பு படிச்சிருந்தாலும் அதுக்கேற்ற என்ட்ரி அங்கே இருக்குது. ஈவன் நீங்கள் பிஎஸ்சி அக்ரி படிச்சிருந்தாலும் கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீசஸ் எக்ஸாம் கொடுத்து இராணுவ அதிகாரியாக ஆகலாம். என்ன ஏர்ஃபோர்ஸ் நேவி போகணும்னா அவங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கேட்பாங்க, மேத்ஸ் கேட்பாங்க, அது ஒன்று உண்டு. பைலட் ஆகணும்னா அந்த இது கண்டிப்பாக சயின்ஸ் பேக்ரவுண்டில் இருக்கணும். அதை தவிர அவங்களுக்கு வந்து கண் பார்வை மிகவும் சரியாக இருக்க வேண்டும். கண்ணாடி போட்டிருந்தா பைலட் ஆகும், அது வந்து ஒரு பேசிக். இது வெளியே சிவில் ஏவியேஷனில் பெர்மிட் பண்ணுறாங்க, பட் நாங்கள் வந்து டிஃபென்ஸில் கண்ணாடி போட்டவங்களுக்கு பைலட் சான்ஸ் கொடுக்குறதுல. மற்றபடி எந்த பிரிவாக இருந்தாலும் அவங்க போகலாம். சில இடங்களில் 2.5 பவர் இருக்கிறவங்க வரைக்கும் எடுத்துக்கிறோம், சில இடங்களில் 3.5 பவர் இருக்கிறவங்களை கூட எடுத்துக்கிறோம்.
1: சூப்பர். ஸோ இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இல்லையா, வாஸ்ட் நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி.
0: கண்டிப்பாங்க. இன்னொரு விஷயம் சொன்னால் எகைன் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, மற்ற எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒன்று நடக்குது. சிவில் சர்வீஸ்ன்னு பார்த்தா வருஷத்துக்கு ஒரு எக்ஸாம் நடக்கும், அதுலேயும் ரெண்டு நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் எழுதணும், அப்புறம் இன்டர்வியூ, அதெல்லாம் இருக்குது. இப்போ டிஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ப்ரிப்பரேஷனை வச்சு ஒரு கேண்டிடேட் ஒரு வருஷத்தில் ஏறக்குறைய 12 அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது என்டிஏ என்ட்ரின்னு இருக்குது, அது வருஷத்துக்கு ரெண்டு எக்ஸாம் நடக்குது. சிடிஎஸ் கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாம் டிகிரி லெவல் என்ட்ரி, அது வருஷத்துக்கு ரெண்டு நடக்குது. ஆஃப்கேட் அப்படின்னு ஏர்ஃபோர்ஸோட எக்ஸாம், அது ரெண்டு நடக்குது. என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரின்னு ஒன்று இருக்குது, அது நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சு, நீங்கள் எக்ஸ் என்சிசி கேடட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்சிசியில் சி சர்டிஃபிகேட் வாங்கின ஒரு கேடட் பாய் ஆர் கேர்ள், அவங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் கிடையாது, டைரெக்டாக அவங்க இன்டர்வியூ போயிடலாம். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய காலகட்டத்துக்குள்ள அவங்க வந்து ஏறக்குறைய 8-12 அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். ஸோ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வெற்றி பெறக்கூடிய அந்த சான்சஸ், ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப ஹையாக இருக்குது.
1: கரெக்ட். முயற்சி தான்
0: தேவை. முடிவு பண்ணிக்கணும் அதுக்கு முன்னால. டிஃபென்ஸ்னா பயந்து ஓடாமல் எல்லா விதமான வேலையும் இருக்குது, அதாவது நேரடியாக போர்க்களத்துக்கு போகிற வேலையும் இருக்குது, டெக்னாலஜி மெயின்டைன் பண்ணுற வேலையும் இருக்குது, மற்றபடி சப்போர்ட் சர்வீசஸ் ஆர்டினன்ஸாக இருக்கட்டும், மற்ற ஆர்மி சர்வீசஸ் கோராக இருக்கட்டும், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி நிறைய துறைகள் இருக்குது. எந்த துறை இல்லைன்னு கேட்கணும் டிஃபென்ஸில், அது எல்லாமே இருக்குது.
1: சூப்பர். சரி, இப்போ பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டா எல்லா துறைகள்லையும் வந்துட்டு இருக்காங்க, அண்ட் ஆப்ரேஷன் செந்தோர் அப்படிங்கிற போது நமக்கு ஒரு பெரிய ஸ்பாட்லைட்டே இருந்தது. அப்படி இராணுவத்துறையில் பெண்களுடைய பங்கு குறித்து உங்களுடைய கருத்து எப்படி இருக்கு?
0: இராணுவத்துறையில் பெண்களின் பங்கு ஸ்டெடியாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஏன்னா ஒரு காலத்தில் நம்ம பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மியாக இருந்த சமயத்தில் அது வந்து இட் வாஸ் அ மென்ஸ் பாஸ்டியன், ஆம்பளைங்க மட்டும்தான் இருக்கணும்னு இருந்தது. அப்புறமா சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மிலிட்ரி டாக்டர்ஸ், நர்சஸ் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ டெவலப் ஆகி இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா துறைகளிலும் பெண்களோட என்ட்ரிங் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஈவன் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி முதல்ல ஒன்லி பாய்ஸாக இருந்தது, இப்போ அதுலேயும் கேர்ள்ஸ் வந்துட்டாங்க. இந்தியன் மிலிட்ரி அகாடமிலேருந்து ஆல்ரெடி கேர்ள்ஸ் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேரடியாக சண்டையில் ஈடுபடக்கூடிய அந்த படைப்பிரிவுகளை தவிர்த்து மற்ற எல்லாத்துலேயுமே வந்து பெண்களுக்கு சரிசமமான வாய்ப்பு இருக்குது, அவங்க அதில் ஷைன் பண்ணலாம்.
1: ஓகே. ஸோ இப்போ நம்ம பெற்றோர்கள் வந்து பயப்படுவாங்க, ஆனால் சில குழந்தைங்களுக்கு யூனிஃபார்ம் போடணுங்கிற ஆசை வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கிற பெற்றோர்களுக்கு இந்த ஒரு பாயிண்ட் நீங்கள் மனசில் வச்சுக்கிங்க அப்படின்னு சொன்னால் எதை சொல்லுவீங்க சார்? இராணுவத்தில் ஜாயின் பண்ணணுன்னு பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அந்த பெற்றோர்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்னவாக இருக்கும்?
0: ஓகே, இதை வந்து நான் பெண் குழந்தைகள் மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு என்னன்னு சொல்கிறது ஒரு இதுவாக, என்னோட அனுபவத்தில் நான் வந்து பல பள்ளி கல்லூரிகளில் அடிக்கடி போய் பேசுவேன். அதாவது இவங்களை மோட்டிவேட் பண்ணணுங்கிறது என்னோடய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய லட்சியமாக இருக்குது. இதுவரைக்கும் நிறைய பேரை வந்து நான் மோட்டிவேட் பண்ணி அவங்கள ஆஃபீஸர் ஆக்கியிருக்கேன்.

0: பெரும்பாலும் பள்ளிக்கூடத்தில் போய் பேசும்போது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக இருப்பாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடல்ட்ஹுட்டில் வந்திருக்கனால கொஞ்சம் அவங்களுக்கு அந்த தயக்கம் எந்திரிச்சு கேள்வி கேட்க மாட்டாங்க. சின்ன பசங்கன்னா டக் டக்குன்னு கேள்வி கேட்பாங்க, கையை தூக்கிட்டு எது வேணால் கேட்பாங்க. நான் காமனாக ஃபேஸ் பண்ணுற ஒரு க்வெஸ்சன் என்னன்னு கேட்டால், சார் ஆர்மியில் சேர்ந்தால் செத்துருவாங்களே சார் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்பாங்க. அதுக்கு வந்து நான் பதில் சொல்கிற விதம் என்ன அப்படின்னா, நான் அவங்ககிட்ட கேட்பேன், தினந்தோறும் நீங்கள் செய்தித்தாளில் பார்க்குறீங்க, மற்ற தொலைக்காட்சியில் நியூஸ் எல்லாம் பார்க்குறீங்க, அதில் வந்து ஒரு நாளைக்கு இந்த நாட்டில் எவ்வளோ பேர் நோய் வாய்ப்படுறாங்க, எவ்வளோ பேர் இறக்குறாங்க அப்படிங்கிற கணக்கு தெரியுமான்னு கேட்பேன். ஜென்ரலாக அவங்களுக்கு தெரிஞ்சுக்கும், ஏன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் நியூஸ் பேப்பர் எடுத்தீங்கன்னா கெட்ட செய்தி தான் அதிகமாக இருக்கும். ஒரு விபத்து நடந்தது, ஒரு இயற்கை பேரிடர் நடந்தது, பொல்யூஷன், அந்த மாதிரியில் ஒரு நாளில் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த நாட்டில் இறக்குறாங்க, நோய் வாய்ப்படுறாங்க. ஈவன் பொல்யூஷன்னால் சாகிறவங்களோட நம்பர்ஸே இப்போ ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதே இது டிஃபென்ஸில் கம்பேர் பண்ணிங்கன்னா 1999 கார்கில் வார் அப்படின்னு நடந்தது. நம்ம நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய போர் நடந்தது. அதில் வந்து ரெண்டு நாடுகளும் பயங்கரமாக மோதிக்கிட்டாங்க. பல மாதங்கள் அந்த போர் நடந்தது. அதனால் அப்போ வந்து கேஷுவல்ட்டி ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு நாடு மோதுகிற ஒரு வார், அதில் வந்து ஏறக்குறைய 1000 பேர் தான் கேஷுவல்ட்டி. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, வெளியே இருக்கிறதான்ப்போ ஆபத்து, வந்து ஆர்மியில் சேர்ந்துருங்க, நீங்கள் ஹெல்தியாகவும் சேஃபாக இருக்கலாம்னு சொல்லுவேன். ஸோ பெண்கள் ஆனாலும் ஆண்கள் ஆனாலும் அவங்களுக்கு வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. இதுக்காக நாங்கள் தேசிய மாணவர் படை குழு தலைமையகம் கோயம்புத்தூரில் இருக்குது, ஜெய்சாந்தி காம்ப்ளெக்ஸ், ஜெய்சாந்தி தியேட்டராக இருந்தது காம்ப்ளெக்ஸ் அங்கே இருக்குது. எந்த பேரண்ட்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது கேட்கணுன்னா தாராளமாக நீங்கள் வரலாம். இல்லைன்னா எங்கள் நம்பர்ஸையும் நான் கொடுக்குறேன், நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாக எங்களுக்கு மெசேஜ் அனுப்பிடலாம். உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கோ அதை நாங்கள் தீர்த்து வைக்கிறோம்.
1: சூப்பர் சார், டேரக்டாக வந்து நீங்கள் என்ன வேணாலும் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ இப்போது இந்த மாதிரியான ரொம்ப ஹரிபரியான ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படின்னு நமக்கு தெரியுது, நிறையா ஸ்கெட்யூல்ஸாக போய்கிட்டே இருக்குது. இப்படி இருக்கும்போது உங்களோட பர்சனல் லைஃப் அண்ட் இந்த சர்வீஸ் லைஃப் இதை எப்படி நீங்கள் வந்து சமநிலைப்படுத்திக்கிறீங்க, அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்களேன்.
0: இதில் வந்து நான் ஃபாலோ பண்ணுற ரெண்டு ஃபேமஸ் சேயிங்ஸை நான் சொல்லணும் உங்ககிட்ட. அது என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பெற்றோர்களுக்கும் கூட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இதை நான் வந்து பல வருஷமாக என்னோடய மனசில் நிலை நிறுத்திட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஜான் சி மேக்ஸ்வெல் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் இருக்கார், நிறையா விதமான புஸ்தகங்களை வந்து அவர் எழுதியிருக்கார். அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, வென் வாஸ் த லாஸ்ட் டைம் யூ டிட் சம்திங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஐ ரிப்பீட், வென் வாஸ் த லாஸ்ட் டைம் யூ டிட் சம்திங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, புது புது விஷயங்களை கற்றுக்கிறதுல நீங்கள் எவ்வளவு ஆர்வம் காட்டுறீங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ அதனால் அது வந்து நானே வந்து ஒரு நிறையா விஷயம், ஆக்சுவலி நேரம் இல்லாமை காரணமாக சுருக்க வேண்டியதாக இருக்குது. புது புது விஷயங்களை கற்றுக்கிறதுல நான் நிறைய ஆர்வம் உள்ளவனாக இருந்திருக்கேன். இன்றைக்கும் அதே தான், நான் வந்து குதிரையேற்றம் பழகியிருக்கேன், நான் ஸ்கூலில் படிக்கும் போதே பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். அதாவது 5ஆம் கிளாஸில் வந்து நான் பட்டம் நல்லா செய்வேன், நான் வந்து அந்த பட்டத்துக்கு சூத்திரம் போடுறது வந்து எனக்கு நல்லா வரும், நான் பட்டம் விட்டேன்னா அது பல்ட்டி அடிக்காமல் நிற்கும். ஸோ அதை வச்சு நான் வந்து பிஸ்னஸ் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு 5ஆம் கிளாஸில் வந்து பட்டம் செஞ்சு விற்றுருக்கேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி யாரும் வாங்கலை, பட் அந்த ஒரு அனுபவம் வைங்க. அது மாதிரி புது புது விஷயங்களை கற்றுக்கிறதுல வந்து ஆர்வம் காட்டினாலே லைஃப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது ஒன்று. இன்னொரு சேயிங் அதே மாதிரி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, தி பிஸியஸ்ட் மேன் ஹேஸ் காட் த டைம் ஃபார் மோஸ்ட் திங்ஸ் அப்படின்னு. நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருக்கீங்களோ அவ்வளவு நீங்கள் வந்து உங்களால் அதை வந்து எப்படி சொல்கிறது, ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் இருக்கோ அதில் வந்து எவ்வளோ அச்சீவ் பண்ண முடியும்.
1: ஏன்னு கேட்டால் உங்கள் ப்ரொஃபைல் பார்த்ததுக்கப்புறம் இன்னும் ஆச்சரியமாக இருக்குது, நமக்கு நேரம் இல்லை ஒன்று. இன்னொன்று, இப்போ இருக்க இளைஞர்களை பொறுத்தவரையும் வாட்ஸ்அப்பில் டபுள் டிக், அது க்ரீன் வில்லைனா டென்ஷன் ஆகுது, ஸ்ட்ரெஸ் ஆகிடுதுன்றாங்க. உங்களோட ப்ரொஃபைல் படிக்கும்போது இதில் எப்படா இவர் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எப்படி இதை மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஒரு பொறுப்புணர்வு இதுக்கு பின்னாடி அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது முதல் தன்மையாக இருக்குது. இப்போ இருக்க இளைஞர்கள் கிட்ட அந்த பொறுப்புணர்வை எப்படி நீங்கள் வலியுறுத்தி சொல்லுவீங்க, அதை பற்றி சொல்லுங்கள்.
0: இப்போ நம்ம மக்கள்கிட்ட எது லேக்கிங் அப்படின்னு கேட்குறோம். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம வெளியே போகிறோம், நான் பல நாடுகளுக்கு போயிருக்கேன், ஒவ்வொரு நாடும் ஈவன் நம்மளை விட பல விதத்தில் பொருளாதாரத்திலையும் மற்ற விதத்திலையும் பின்தங்கியிருக்கிற நாடு கூட எவ்வளவு சுத்தமாக இருக்கோ அவ்வளவு சுத்தமாக

0: நம்ம நாடு கிடையாது. இப்போ வந்து கோயம்புத்தூரில் கூட நான் வந்து ஒளிரும் கோவை அப்படிங்கிற இன்னொரு ஆர்கனைசேஷனில் ப்ராஜெக்ட் டைரக்டராக இருக்கேன். அது ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம். இங்கே இப்போ ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. கோவையை வந்து சுத்தமான நகரங்களில் ஒன்றா மாற்றணுங்கிற ஒரு குறிக்கோளோடு நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஒளிரும் கோவை. இதில் என்ன, ஏன் நம்ம ஊர் இப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு ரீசன், வி லேக் எம்பத்தி. எம்பத்தி அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு குப்பை போடுறோம், அந்த குப்பையை எடுக்க போகிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களோட மனநிலை என்னவாக இருக்கும், நாம் அந்த இடத்துல இருந்தால் நம்மளோட மனநிலை எவ்வளோ எப்படி இருக்குங்கிறத வந்து யோசித்து பார்க்குற திறமை வந்து நம்ம ஜனங்கக்கிட்ட கம்மி. முதல்ல அதை வளர்த்துக்கணும், எம்பத்தி. இன்னொருத்தர் வந்து எப்படி கஷ்டப்படுவாங்க சங்கடப்படுவாங்கங்கிறத யோசித்து நம்ம வந்து எந்த செயலாக்கத்தும் செஞ்சோன்னு வைங்களேன், எல்லா விதத்துலையுமே நமக்கு சக்ஸஸ் தான்.
1: கண்டிப்பாக உண்மை. ஸோ அது கூட ஒரு எஜுகேஷன் தான். நம்ம சாப்பிட்ற ஒரு சாக்லேட்டோட பேப்பரை பேஸ்கெட்டில் கொண்டு போய் போடுறதுமே ஒரு பிக் எஜுகேஷன். ஸோ அதுதான் பொறுப்புணர்வை அதிகப்படுத்தும் அப்படின்றீங்க இல்லைங்க சார்?
0: கண்டிப்பாக கண்டிப்பாக.
1: ஸோ தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எதிர்கால பாதுகாப்பு அமைப்பில் வந்து இளைஞர்களுடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது இல்லைங்களா? அதை பற்றின அவங்களுடைய ஆலோசனை எப்படி இருக்குது?
0: ஓகே, எதிர்கால இராணுவம் அப்படிங்கிறது டெக்னாலஜிக்கலி எனேபிள்ட், அது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அகெயின் இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லணும்னா, என்னோட கிளாஸ் என்னோட ஸ்கூல்மேட்ஸ்லேருந்து முதல் முதல்ல இராணுவத்துக்கு போனது நான் தான். எனக்கப்புறமும் பெருசாக யாரும் போகலை. ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க, 10-20 வருஷத்துக்கு ஒரு தடவை தானே வார் வருது, நீங்கள்லாம் சும்மா தானே உட்காந்துருக்கிறீங்க மற்ற நேரத்தில் அப்படிம்பாங்க. இப்போ ஆப்ரேஷன் சிந்தூரில் எந்த விதமான ஒரு டெக்னாலஜிக்கலி ஓரியன்ட் ஆப்ரேஷன் நாங்கள் எடுத்து காட்டியிருக்கோம் அப்படிங்கும்போது, இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்வேன், நாங்கள் என்ன பண்ணிகிட்ருந்தோம் அப்படின்னு இப்போ தெரியுது அவங்களுக்கு, எவ்வளவு டெக்னாலஜியை வந்து நாங்கள் டெவலப் பண்ணி வச்சுருந்தோம், எதை ரெடியாக வச்சுருந்தோம், எப்போ எந்த விதமான சவால்கள் இந்த நாட்டை எதிர்கொண்டு வந்தாலும் அதை அடித்து துவம்சம் செய்வதற்கான டெக்னாலஜி நம்மகிட்ட இருக்குது. ஸோ இப்போத்த இளைஞர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டெக்னாலஜிக்கலாக ஓரியண்டான இந்த இராணுவ சேவையில் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, எந்த விதமான லேட்டஸ்ட் டெக்னாலஜியாக இருந்தாலும் மக்கள்கிட்ட வந்து சேர்றதுக்கு முன்னாடி முதல்ல இராணுவத்துக்கிட்ட தான் வரும். ஸோ நீங்கள் எந்த வித ஃபீல்டில் இருந்தாலும், எந்த விதமான ஸ்கில் செட்டு வச்சுருந்தாலும், இராணுவத்தில் வந்து நீங்கள் பெர்மனன்ட் கமிஷனாகவோ இல்லை ஷார்ட் சர்வீஸ் கமிஷன், 10 வருஷம் சர்வீஸ் கூட பண்ணிட்டு வரலாம், அதுலேயும் நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதனால இளைஞர்கள் வந்து இதை வந்து ஒரு முக்கியமான ஒரு கரியர் ஆப்ஷனாக எடுத்துக்கணும்.
1: கரெக்ட்.
0: இதில் வந்து ஸ்டார்டிங் சேலரி சொல்கிற நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. அதிகாரியாக சேர்றவங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி ஏறக்குறைய 24 lakhs per annum, மாதம் ஏறக்குறைய 2 லட்சம் ரூபா சம்பளம். இப்போ நீங்கள் வெளியே இருக்கிற பிளேஸ்மெண்ட், நிறைய இடத்துல நான் கேட்குறேன் பிளேஸ்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னா, 5-6 lakhக்கு மேலே ஈவன் என்ஜினியர்ஸ்க்கு வந்து பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறது இல்லை. ஒரு சாதாரண வாழ்க்கையில் அவங்க திறமைகளை வளர்த்துக்கிட்டு ஒரு நாட்டு சேவைக்காக தங்களை அர்ப்பணிச்சுக்கணும்னு வர்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த விதமான ஒரு பிரைட்டான ஃபியூச்சர் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸில், ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸில் இருக்குன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாலே ரொம்ப நல்லது. நம்ம ஏரியாவில் இதுக்கான விழிப்புணர்வு கொஞ்சம் குறைச்சல், அதனால தான் நான் வந்து முயற்சி எடுத்து எவ்வளவு முடியுமோ நம்ம ஏரியா கொங்கு மண்டலத்தில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்காக நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணி இந்த கைடன்ஸை நான் கொடுத்துட்ருக்கேன்.
1: கண்டிப்பாக சார், உங்களோட முயற்சி இன்னும் இன்னும் அதிகமாக போகணும், இன்னும் அதிக வெற்றிகளை வந்து உங்களுக்கு கொடுக்கணும். இந்த சொல்லுவாங்க இல்லையா, ஜெம்ஸ் வந்த ஸ்டோன் இன்னும் உங்களோட க்ரௌனில் ஏறிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லணும். நிறைவாக உங்களோட கிறிஸ்பான ஆலோசனை நம்மளோட என்சிசி மாணவர்களுக்கு, அல்லது இந்த யூனிஃபார்மை தன்னோட கையில் எடுக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு, ராபிட் ஃபயர் மாதிரி ஒரு சின்ன அட்வைஸ் இதை மனசில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால் எது சொல்லுவீங்க?
0: ஓகே, முதல்ல என்சிசி மாணவர்களுக்கு சொல்கிறேன், என்சிசியில் வந்து ஜூனியர் டிவிஷன் ஆகட்டும் சீனியர் டிவிஷன், மெயினாக சீனியர் டிவிஷன் காலேஜ், அவங்க தான் நெக்ஸ்ட் டே கோயிங் டு த ஜாப் மார்க்கெட். 3 வருஷம் கஷ்டப்பட்டு அவங்க என்சிசி சி சர்டிஃபிகேட்டை வாங்குறாங்க.

0: கொஞ்சம் கஷ்டப்பட்டு அவங்க என்சிசி சி சர்டிஃபிகேட்டை வாங்குறாங்க. அந்த சி சர்டிஃபிகேட் அவங்களுக்கு கையில் கிடைக்கும்போது அவங்களுக்கு என்ன தெரியறதில்ல அப்படின்னா, எஸ்எஸ்பி இன்டர்வியூ அதை கிளியர் பண்ணுறதுக்கான 50% ப்ரிப்பரேஷன் அதில் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த 50% வீணாக்காமல் அவங்க வந்து அதில் இறங்கணும். மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது வந்து பயப்படக்கூடிய ஒரு தொழில் கிடையாது, கண்டிப்பாக அவங்க பங்கு பெறணும்.
1: கண்டிப்பாக சார், ஒரு மணி நேரமும் உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்கு செலவழித்து இவ்வளோ அழகான விஷயங்களை ஷேர் பண்ணதுக்கு பண்பலையின் சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
0: எஃப்எம் ரெயின்போ 103 பண்பலைக்கு எனது மனதார்ந்த நன்றிகள்.
1: தேங்க்யூ சார். நேர்களை இதுவரையில இணைந்திருந்தோம் இது சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில. இன்னைக்கு நம்மளோட பயணிச்சாங்க கோவை தேசிய மாணவர் படை குழும தலைமையகத்தின் நிர்வாக அதிகாரி இந்திய ராணுவத்தின் கர்னல் CST சுவாமி அவர்கள். நிகழ்ச்சியில பங்கு கொண்ட எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். நேரம் 5:58.

0: நேயர்களுக்கான நினைவூட்டலுது. நேயர்களே, உங்களுக்கு இந்த இந்தியன் ஆர்மி பத்தினதான கேள்விகள் இருக்கு அப்படின்னா 9437574113 இந்த எண்ணுக்கு அழைத்து கேட்டுக்கலாம். 9437574113. இதுவரையில் நிகழ்ச்சி தொகுப்பில் நான் ஆர்ஜே யாகேல்.
1: 103 FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

நேரம் 6:13 நிமிடம். கேட்டுட்டு இருக்கீங்க பொன்மாலை பொழுதோ திரையில் பக்தி இசை. கேட்ட பாடல் குமாஸ்தாவின் மகள் திரைப்படத்திற்காக, தொடரும் பாடல் திருவண்ணாமலை திரைப்படத்திற்காக.

நேர்கள் கேட்ட இந்த பாடல் ஆத்தா உன் கோவிலிலே திரைப்படத்திற்காக கேட்டீர்கள். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் பிளஸ் டூ பொது தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் தங்களது நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் படேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி.

6:27 நிமிடம் நேர்களை இதுவரை கேட்டது பொன்மாலை பொழுது, திரையில் பக்தி இசை. இனிமே பண்பலையில் இருக்கிற நிகழ்ச்சியுடைய ஹைலைட்ஸ் கேட்கலாம். 7:25 ஏறும் உறும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல்.

களஞ்சியம் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் உள்ள தொழில் நிறுவனங்களுக்கான மரங்களின் தேவை என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். தொடர்ந்து மயிலிறகு காலத்தை வென்றதற்கும் காவிய பாடல்கள் கேட்கலாம். மெலடி மெட்டுக்கள் லிசனர் சாய்ஸாக வலம் வரும். நாளைக்கு இருக்கிற ப்ரோக்ராம்ஸுடைய ஹைலைட்ஸ் காலை 6:02 காலை தென்றலில் சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் ரா பூபாலன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 11:30 வண்ணப்பூக்கள் சாய்ப்பு நாற்காலி மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் பங்கெடுப்போர் திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுசாமி அவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா. அதனைத் தொடர்ந்து 2:30 நிகழ்ச்சியில் மரபு தொட்டிக்கட்டு வீடு கட்டியிருக்கும் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் பகுதி தீர்த்தாம்பாளையம் கிராமத்தை சார்ந்த ஜஃபர் குமார் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் கேட்கலாம். தொடர்ந்து 6:00 பொன்மாலை பொழுது தரையில் பக்தி இசை, 6:40 பொன்மாலை திரை இசையில் 70களில் அமைந்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 7:30 ஏறும் ஓரும் ஒருங்கிணைந்த பணியம் குறித்து அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதி ஆர் பொன்னாவரம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி சதாசிவம் அவர்கள். 9:15 மயிலிறகு காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்கள், 10:00 மெலடி மெட்டுக்கள் லிஸ்னர் சாய்ஸாக வலம் பெறும்.

0: நேரம் 6:30 தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உட்பட பல்வேறு கட்சிகளின் தலைவர்களை இன்று சந்தித்து பேசினார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கமல் கோஹர் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார சட்டம் குறித்த அறிவிக்கையை மத்திய அரசு இன்று வெளியிட்டது. இதன்படி இந்த சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் தொழிலாளர்களுக்கு 125 நாட்கள் வேலை உறுதி செய்யப்படுவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இதனை செயல்படுத்துவதற்காக 95,600 கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலனுக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினை சந்தித்து பேசினார். சென்னையில் உள்ள திரு மு க ஸ்டாலின் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அரசியல் நாகரிகத்துடன் திரு விஜய் தம்மை சந்தித்து வாழ்த்து பெற்றதாக திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் வாழ்த்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோவையும் திரு விஜய் சந்தித்து பேசினார். தமது இல்லத்திற்கு வந்த முதலாவது முதலமைச்சர் திரு விஜய் என்று இந்த சந்திப்பிற்கு பின்னர் திரு வைகோ செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். பின்னர் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசையும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமானையும் முதலமைச்சர் சந்தித்து பேசினார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் பதவிக்கான தேர்தலில் தாவேகாவின் திரு ஜே சி டி பிரபாகர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். துணைத் தலைவர் பதவிக்கு திரு ரவிசங்கர் மனு தாக்கல் செய்துள்ளார். இவ்விரு பதவிகளுக்கும் வேறு யாரும் மனு தாக்கல் செய்யாததால் இவர்கள் இருவரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்படவுள்ளனர். இதற்கான அறிவிப்பினை சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத்தலைவர் திரு கருப்பையா நாளை பேரவையில் வெளியிடவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தாவேக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டார்.

0: அறிக்கையில், சேலம் மாவட்டம் காட்டுவளவு என்ற பகுதியில் மதுபோதையில் மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மது மற்றும் போதை பழக்கம் காரணமாக ஏற்படும் சீரழிவுகள் உச்சத்தை அடைந்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நிலைமை மேலும் மோசமாவதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் திமுக ஆட்சியின்போது நடைபெற்ற டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் முறைகேடு குறித்து சிபிஐ விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி பதவியில் இருந்தபோது 45,000 டிரான்ஸ்பார்மர்களை கொள்முதல் செய்ததில் 397 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடைபெற்றதாக கூறி இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. நாடு முழுவதும் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, கடந்த 3 நாட்களில் மட்டும் 1,14,00,000 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். இதேபோல் கடந்த 3 நாட்களில் 17,000 டன் வர்த்தக சமையல் எரிவாயு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் அவர் கூறினார். 1,40,000 மேற்பட்ட 5 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கடந்த 3 நாட்களில் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: இன்று காலை 5:30 அளவில் வடக்கு இலங்கை கடலோரப் பகுதிகளுக்கு அப்பால் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8:30 அளவிலும் அதே பகுதியில் நிலவுகிறது. இது அடுத்த 48 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெறக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 2 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் சிக்கலான 2 கண் அறுவை சிகிச்சைகளை மருத்துவர்கள் வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சிறுவனின் கண்ணுக்குள் சென்ற கம்பியையும், தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் விபத்தில் சிக்கியபோது கண்ணுக்குள் சென்ற குச்சியையும் மருத்துவக்குழு வெற்றிகரமாக அகற்றியதாக கண் மருத்துவர் திருமதி பர்வத சுந்தரி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
2: பையன் 10 இயர் ஓல்டு வந்துருந்தான். ஒரு மத்தியானத்துல வந்து தம்பி வந்துட்டு ரிமோட்டை தூக்கி எரிஞ்சிருப்பான் போல. ஒரு 2-3 ஹாஸ்பிட்டல் போயிட்டு இங்க நம்ம கிட்ட ஒரு 6 to 7 o'clock வந்திருப்பாங்க. நைட்டு நம்ம பார்த்துட்டு அட்டெண்டர்ஸ் எல்லாம் வந்து ஆங்ஷியஸா இருந்துட்டு அதை எடுக்கிறேன்னு ட்ரை பண்ணும்போது நிறைய ஃபுல்லா உள்ள போயிடுச்சு. ஸ்ப்ரிங்குங்கிறதுனால அது ஒரு பக்கமா டைரக்ஷன்ல நம்ம மூவ் பண்ணோம்னா உள்ளுக்குள்ள அதை சுத்தி சுத்தி உள்ள போயிடு. சின்ன துவாரம் வழியா ஃபுல் ஸ்ப்ரிங்கும் உள்ள போய் மாட்டேங்குது. அவங்க இங்க வரும்போது ரொம்ப வந்து வீக்கம் அடைஞ்சிருச்சு கண்மிடி. அதனால அது எடுக்கிறது வந்து கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு. பட் இருந்தாலும் அதை வந்துட்டு நம்ம மயக்க மருந்து கொடுத்து அந்த ப்ராப்பரா வந்துட்டு அதே துவாரம் வழியா வெளியில எடுத்துட்டோம். எந்த டேமேஜும் இல்லாம, பார்வைக்கும் டேமேஜ் இல்லாம, கரு லிட்டுக்கும் டேமேஜ் இல்லாம அதை ஃபுல்லா வெளியில எடுத்துட்டோம். தம்பிக்கு வந்து ஒரு ப்ராப்ளமும் இல்லை சார், ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஒரு ரெஸ்டோடு. அது மாதிரி இன்னொருத்தர் வந்துட்டு ஒரு வயசானவர் தேனியில இருந்து ரெஃபர் பண்ணிருந்தாங்க. அவருக்கும் ஒரு வெளிப்பக்கமா பார்க்கும்போது சின்ன காயம்தான் இருந்துச்சு. பட் சிடி எடுக்கும்போது பார்த்தா ஒரு 6 சென்டிமீட்டருக்கு பெரிய ஒரு ஒரு குச்சி மாதிரி ஒரு இது வந்து ஃபாரின் பாடி வந்து உள்ளணும். ஒரு பிரெயின் கேவிட்டிக்குள்ளேயே போய் அது அந்த மிடில் லோபுன்னு சொல்லுவோம் பிரெயின், அது வரைக்கும் போய் அது நின்றுட்டு இருந்துச்சு. அதுவும் வந்துட்டு நம்ம நியூரோ சர்ஜன் சார் டாக்டர் ஜெயபிரகாஷோடு சேர்ந்து அதை ஃபுல்லா வந்துட்டு நடுவில் பிரேக் ஆகாம ஃபுல்லா வந்து ரிட்ரீவ் பண்ணிட்டோம்.
0: நெல்லை மாவட்டம் பாபநாசம் சுற்றுவட்டார பகுதிகளில் கரடிகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. வனத்துறையினர் இதில் கவனம் செலுத்தி கரடிகளை பிடித்து வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நெல்லை மாவட்டம் பாபநாசம் அணவன் குடியிருப்பு கோட்டைவளைப்பட்டி பசுக்களை விடை உள்ளிட்ட பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் மட்டுமின்றி அகசியர்பட்டி உள்ளிட்ட வெகு தொலைவில் உள்ள கிராமங்களிலும் இரவு நேரங்களில் கரடிகள் நடமாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இப்பகுதியில் மட்டும் சுமார் 15 மேற்பட்ட கரடிகள் சுற்றித் திரிவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இரவு நேரங்களில் பாபநாசம் மலை அடிவார பகுதியில் கரடிகள்

0: ஜோடியாகவும் தனித்தனியாகவும் வீதிகளில் சர்வசாதாரணமாக உலா வருகின்றன. இதன்படி கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அம்பாசமுத்திரம் அருகே உள்ள டானா களிப்பார் விளையில் பல இடங்களில் கரடிகள் உலா வந்துள்ளன. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகும் நிலையில் தற்போது வரை வனத்துறையினர் சார்பாக இந்த கரடிகளை பிடிக்க எங்கும் எவ்வித கூண்டும் வைக்கப்படவில்லை. பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கரடியை பிடித்து வனப்பகுதிக்குள் பாதுகாப்பாக விட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தொடர்ந்து கரடி ஊர்பகுதிக்குள் உலா வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் புகார் மனுக்கள் மீது உரிய காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு விஷு மகாஜன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோவில் 3 நாள் தெப்பத் திருவிழா இன்று நிறைவடைந்தது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கமல் கோஹர் வெண்கலப் பதக்கம் வென்றார். குஜராத் மாநிலம் காந்திநகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 15 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் ரோஹித் புத்தீனா, நிதின் நாங் பாங்கன் பா, மெய்தே ஐனா, பர்ஷாந்த், ஹர்ஷ்வர்தன் ஜீனா, தேவ், சுஷாந்த் ஜயானி ஆகியோர் இப்பதக்கங்களை வென்றனர். இப்பிரிவில் இந்தியாவின் 6 பேர் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலி ஷெட்டி பட்டம் வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் கிருஷ்ண பிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி இணையும் பட்டம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உட்பட பல்வேறு கட்சிகளின் தலைவர்களை இன்று சந்தித்து பேசினார். தமிழக சட்டப்பேரவை தலைவராக திரு ஜே சி டி பிரபாகர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கமல் கோஹர் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேர்மார்மணி 40 நிமிடம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேர்களை கேட்கலாம். பொன்மாலை பொழுது 70களில் அமைந்த அழகான பாடல்களை.

பனிமலர் பிலிம்காகழ்கான பாடல் கேட்டு ஷோம் நேர்களே, இன்னைக்கான வெதர் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாத்திரலாம். கோயம்புத்தூர் பொறுத்தமட்டில் இன்னைக்கு 35 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. திருப்பூர்ல தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா 37 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. ஈரோடுல 38 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 27 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. சேலம்ல 37 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. பாலக்காடுல மழைக்கான வாய்ப்புகள் அதிகம், 36 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 27 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பநிலை பதிவாயிருக்கு. நீலகிரிஸ்ல பொறுத்த மட்டும் 25 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 17 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. அங்கேயும் மழைக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த வானிலை அறிக்கை சென்னை மெட் சென்டர்ல இருந்து இருக்கு. 6:45 தொடர்ந்து கேட்கலாம் பொன் மாலை பொழுது.

குமரி பெண்ணின் உள்ளத்தில் திரைப்படத்திலேருந்து அழகான பாடல் கேட்டது ஷோம். டிராஃபிக்கை பொறுத்த மட்டும் அப்படியே பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் டவுன் ஹால், அதுக்கப்புறம் இந்த சைடு கவுண்டபாளையம் போகிற ரோடு என் உக்கடம் அந்த ரவுண்டை டிராஃபிக்கே இல்லைன்னு நினச்சி போட்டோம். பட் அங்கே தான் பெரிய டிராஃபிக்காக இருக்குது. இப்படி நிறைய இடங்களில் டிராஃபிக் இருக்கிற ஏரியாவில் போகும்போது கேர்ஃபுல்லாக போக வேண்டியது அவசியம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து அடுத்ததாக

0: நேரம் 7:01. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.5 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மொழி. பொழுது நேர்கள் கேட்ட பாடல் ஜீவநாடி திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ், சுலமங்கலம் ஆர் ஜெயலட்சுமி பாடியது.
1: சின்ன இதழ்கள், செம்பவழக் கன்னங்கள், சிவந்த மேனி, செதுக்காத புற்சிலை, வண்ண விழி மலராதோ, வாய் திறந்து பேசாதோ, பள்ளி கொள்ள விட மாட்டேன் என்னுயிரே, எழுந்தென்னை பார் பார்!

நேர்கள் கேட்ட பாடல் தாயில்லாமல் நான் இல்லை திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. இசை சங்கர் கணேஷ், பாடலாசிரியர் வாலி.

தென்காசியில் உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சார்பில் நாடு முழுவதும் உழைப்பாளர் தினத்தை தொழிலாளர்கள் கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் தென்காசி மாவட்டத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் சார்பு அணியான சுதந்திர தொழிலாளர் யூனியன் சார்பில் உழைப்பாளர் தினம் கொண்டாடப்பட்டது. மாவட்ட தலைவர் முகமது இஸ்மாயில் தலைமையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் விவசாய அணியின் மாநில செயலாளர் முகமது அலி முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளராக நகர்மன்ற தலைவர் சாதிர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த விழாவில் தென்காச நகரப்பகுதியில் தூய்மை பணி மேற்கொள்ளப்பட்டு வரும் தூய்மை பணியாளர்களுக்கு சீருடைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர். அதேபோல ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை வழங்கியும் கோடை வெயிலில் வெப்பத்திலிருந்து தற்காத்துக் கொள்ளும் போது மக்களுக்கு நீர் மோர் பந்தலை திறந்தும் மரக்கன்றுகளை வழங்கியும் உள்ளிட்ட முப்பொரு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் திரளான கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள், பயனாளிகள் என ஏராளமானோர் உழைப்பாளி தின விழாவில் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டத்தில் சுட்டரிக்கும் கோடை வெயிலால் புளியன்குடி எலுமிச்சை சந்தையில் ஒரு பழம் 17 ரூபாய் முதல் 15 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டம் புளியன்குடி சுற்றுவட்டார பகுதிகளான வாசுதேவநல்லூர், கடையநல்லூர், சக்கம்பட்டி, புன்னையாபுரம், சிங்கிலிப்பட்டி, குமந்தாபுரம், சுப்பிரமணியபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாய நிலங்களில் எலுமிச்சை பழங்கள் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகின்றன. விவசாயிகள் தங்கள் அறுவடை செய்யப்படும் எலுமிச்சை பழங்களை புளியன்குடியில் உள்ள புகழ்பெற்ற எலுமிச்சை சந்தைக்கு கொண்டு சென்று விற்பனை செய்யப்படுகின்றனர். டிசம்பர் ஜனவரி மாதங்களில் மழை மற்றும் பனிப்பொழிவு காரணமாக எலுமிச்சை மலக்கு தேவை அதிகமாக இல்லாததால் விலை வீழ்ச்சியடைந்து 1 கிலோ 35 ரூபாய் வரை விற்பனையானது. இந்த சூழலில் இந்த ஆண்டு மார்ச் மாத தொடக்கத்தில் இருந்து கோடை வெயிலின் தாக்கம் தென்காசி மாவட்டம் மட்டுமல்லாது தமிழகத்தின் பல பகுதிகளில் அதிகரித்து வருவதால் எலுமிச்சை மலங்களுக்கான தேவை அதிகரித்து உள்ளதால் விலை உயர்ந்துள்ளது. 1 கிலோ எலுமிச்சை மலை ₹230 முதல் ₹250 வரை விற்பனையாகிறது. சராசரியாக ஒரு பழத்தின் விலை 17 ரூபாய் முதல் 15 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்தில் கொளுத்தும் கோடை வெயிலால் குட்டை போல் காட்சியளிக்கும் குண்டார் அணை, கருப்பாநதி அணை, அடவினார் அணை உள்ளிட்ட அணைகளின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்து வறண்டு வருவதால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதோடு குடிநீர் தட்டுப்பாடு அபாயமும் ஏற்பட்டுள்ளதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரப் பகுதியில் அமைந்துள்ள 36 அடி கொள்ளளவு கொண்ட குண்டார் அணையானது கடந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழைக்கு முன்னரே நிரம்பியது. தற்போது வெயிலில் கடுமையாக கொளுத்தி வரும் நிலையில் குறிப்பாக இந்த வருடம் 100 டிகிரி பாராக்கிட் அளவிற்கு மேலாக சுட்டரிக்க வெயில் என்பது வாட்டி வதைத்து வருகிறது. அத்துடன் இந்த ஆண்டு துவக்கத்திலே கோடை மழையும் சரிவர பெய்யவில்லை. அணைக்கு தண்ணீர் வரும் நீர்பிடிப்பு பகுதிகளிலும் கடும் வறட்சி நிலவுவதால் அணைக்கு தண்ணீர் வரத்து முற்றிலும் நின்று போனது. இதனால் நீர்மட்டம் படிப்படியாக குறைந்து குண்டார் அணையானது தற்போது நீரின்றி குட்டை போல் வறண்டுள்ளது. மேலும் 132 அடி கொள்ளளவு கொண்ட அடைவினார் அணை, கடையநல்லூர் அருகே உள்ள 80 அடி கொள்ளளவு கொண்ட நீர்மட்டம் வெகுவாக குறைந்து வருவதால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் கோடை காலங்களில் அணைகளை முறையாக

0: தூர்வார வேண்டும் எனவும், மேலும் கடைமடைக்கு செல்லக்கூடிய கால்வாய்களை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பராமரிப்பு மேற்கொள்ள வேண்டும் எனவும் விவசாயிகள் எதிர்பார்த்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் பிரசித்தி பெற்றதும் பழமை வாய்ந்த திருத்தலமான அருள்மிகு சங்கர நாராயண சுவாமி திருக்கோவிலில் சித்திரை திருவிழா தேரோட்டம் ஆண்டுதோறும் 10 நாட்கள் வெகு விமரிசையாக நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் கடந்த 21ஆம் தேதி சித்திரை திருவிழாவை முன்னிட்டு சங்கரலிங்க சுவாமி எதிரே உள்ள கொடிமரத்தில் மஞ்சள் பொடி, மாப்பொடி, திரவியம், சந்தனம், பால், தயிர், இளநீர் உள்ளிட்ட 16 வகை மூலிகை பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்றப்பட்டது. சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான இன்று தனித்தனி தேர்களில் அலங்கரிக்கப்பட்ட சுவாமி அம்பாளும் எழுந்தருளி திருத்தேரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு 4 மாட வீதிகளிலும் படம் பிடித்து இழுத்தனர். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றாலத்தில் ஆண்டுதோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் சீசன் காலமாகும். அப்போது இங்குள்ள குற்றாலம் மெயினருவி, ஐந்தருவி, புளியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் ஜில்லென்று ஆர்ப்பரித்து வரும் தண்ணீரில் குளிப்பதற்கு பல பகுதிகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து இங்குள்ள அருவிகளில் குளித்து செல்வது வழக்கம். இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கோடை மழை பெய்ததால் இங்குள்ள 5 அருவி மற்றும் சிற்றருவிகளில் மட்டும் குறைவாக தண்ணீர் வர துவங்கியது. வெயிலிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காகவும் தொடர் விடுமுறையை கொண்டாடுவதற்காகவும் குடும்பம் குடும்பமாக குழந்தைகளுடன் பல பகுதிகளிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்தனர். இதனால் கூட்டம் களைகட்டி காணப்படுகிறது.
1: தென்காசி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எஸ் செந்தில் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ்ச் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கண்காணிப்பதற்காக மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட உயர்நிலை குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சோதனை சாவடிகளில் அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு தேவையான உரம் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கண்காணிப்பதற்காக மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட உயர்நிலை குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தற்போதைய சூழல் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. பெட்ரோலிய பொருட்களின் விநியோகம் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்த 7 வேண்டுகோள்களை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சுயசார்பு இந்தியாவை உருவாக்க வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் உள்ளதை சுட்டிக்காட்டி பிரதமர் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளதாக கூறினார். பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறைப்பது, வீட்டிலிருந்து பணிபுரிய முன்னுரிமை அளிப்பது, அடுத்த ஓராண்டுக்கு தங்கத்தை வாங்குவதை தவிர்ப்பது, இயற்கை வேளாண்மைக்கு முக்கியத்துவம் அளிப்பது, வெளிநாட்டு பயணங்களையும் ஓராண்டிற்கு தவிர்ப்பது, வெளிநாட்டு பொருட்கள் மற்றும் சமையல் எண்ணெயின் பயன்பாட்டை குறைப்பது போன்ற வேண்டுகோள்களை பிரதமர் விடுத்துள்ளதையும் டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டியுள்ளார். சோதனை சாவடிகளில் அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சோதனை சாவடி ஒன்றில் அதிநவீன வசதியை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் வாகனங்கள் சோதனை சாவடிகளில் தடையின்றி செல்ல இயலும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் 285 கோடி ரூபாய் மதிப்பிலான பெட்ரோலிய பொருட்கள் சேமிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தொழில்துறையினரும் ஆராய்ச்சியாளர்களும் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் அவசியத்தை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தியுள்ளார். மும்பை IIT வளாகத்தில் கரியமில வாயு வெளியேற்றம் தொடர்பான அதிநவீன சோதனைக் கூடம் தொடங்கி வைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் இது முக்கியமான மைல்கல்லாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். தேசிய கல்விக் கொள்கையில் ஆராய்ச்சி பணிகளுக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டிருப்பதையும் திரு தர்மேந்திர பிரதான் சுட்டிக்காட்டியுள்ளார். மருந்தியல் மற்றும் உயிரி தொழில்நுட்ப துறைகளில் கூடுதல் ஆராய்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கால்நடைகளுக்கான மருத்துவ வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை

வலியுறுத்தினார். மருந்து உற்பத்தியில் இந்தியா சிறந்து விளங்குவதாகவும் அவர் கூறினார். கோவிட் பாதிப்பு காலத்தில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தடுப்பு மருந்துகள் 150க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஆராய்ச்சி பணிகளுக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாகவும் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்தார். பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி கடந்த 10 ஆண்டுகளில் 174 மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தேசிய தொழில்நுட்ப தினத்தையொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். பாதுகாப்பு தளவாடங்களின் ஏற்றுமதியும் 34 மடங்கு அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதிலும் இந்தியா முன்னணியில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். கடந்த 2014ஆம் ஆண்டு புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 350 இருந்தது என்றும் தற்போது இது 2 லட்சத்திற்கும் கூடுதலாக அதிகரித்துள்ளது என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். விவசாயிகளுக்கு தேவையான உரம் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த உரத்துறை கூடுதல் செயலர் திருமதி அபர்ணா சர்மா, தற்போது 51% அளவிற்கு உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக கூறினார். வழக்கமாக 33% உரம் மட்டுமே கையிருப்பில் வைக்கப்படுவதாகவும் கூடுதல் தேவையை கருத்தில் கொண்டு கையிருப்பு விகிதம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உரங்களின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லை என்றும் அவர் கூறினார். தேவைக்கு ஏற்ப உரங்கள் இறக்குமதி செய்யப்படுவதாகவும் திருமதி அபர்ணா சர்மா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. மேற்குவங்கத்தை ஒட்டிய எல்லைப் பகுதியில் வேலி அமைப்பதற்கான நிலத்தின் உரிமையை எல்லை பாதுகாப்பு படைக்கு வழங்குவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று கொல்கத்தாவில் முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி தலைமையில் நடைபெற்ற முதலாவது அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இந்த நில மாற்ற நடவடிக்கைகள் இன்று தொடங்கி அடுத்த 45 நாட்களுக்குள் நிறைவடையும் என்று முதலமைச்சர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை செயல்படுத்துவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் கூறினார். இதேபோல் மேற்கு வங்கத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை தொடங்குவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்தார். பீகாரில் பொதுமக்களின் குறைகளை களைவதற்கென இணையதளம் மற்றும் கட்டணமில்லா தொலைபேசி சேவையை அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி இன்று தொடங்கி வைத்தார். பட்னாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் இந்த சேவைகளை தொடங்கி வைத்ததாக பீகார் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இவற்றில் பெறப்படும் புகார் மனுக்கள் மீது 30 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் காலதாமதம் ஏற்பட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நாளை மறுநாள் பதவியேற்க உள்ளது. முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி பதவியேற்கிறார். துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின், புதுச்சேரி பிஜேபி பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான டாக்டர் மன்சுக் மாண்டவியா மற்றும் பலர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பஞ்சாபில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வரும் 26ஆம் தேதி நடைபெறும் என்று அம்மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. 105 நகராட்சிகளுக்கு இந்த தேர்தல் நடைபெற உள்ளதாகவும் வாக்கு எண்ணிக்கை 29ஆம் தேதி மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். சிட்டோர்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் இருசக்கர வாகனத்தின் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். கைபர் பக்துன்துவா மாகாணத்திற்குட்பட்ட ஸ்வாட் மாவட்டத்தின் சுற்றுலா தலம் அருகே சென்று கொண்டிருந்த வேன் பள்ளத்தாக்கில் விழுந்து விபத்துக்குள்ளானதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் என்று போர்ச்சுகல் அமைச்சர் திரு ஸ்வான் ரூயி ஃபெரேரா தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த ஒப்பந்தத்திற்கு தொடக்கத்திலிருந்தே போர்ச்சுகல் ஆதரவு அளித்து வந்ததை சுட்டிக்காட்டினார். இந்தியா விரைவில் 3வது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும் என்றும் அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பெரிய அளவிலான சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக உலக அளவில் இந்தியா பொருளாதாரத்தில் வலிமை மிக்க சக்தியாக உருவெடுத்து வருவதாகவும் போர்ச்சுகல் அமைச்சர் கூறினார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை மறுநாள் சீனா செல்கிறார். சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் அழைப்பை ஏற்று அவர் இப்பயணத்தை மேற்கொள்வதாக

0: அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழ்நிலைக்கிடையே இரு தலைவர்களின் சந்திப்பு முக்கியத்துவம் பெறுவதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. பிலிப்பைன்ஸ் துணை அதிபர் திருமதி சாரா டியூட்ரேட் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக 255 உறுப்பினர்களும் எதிராக 26 உறுப்பினர்களும் வாக்களித்தனர். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தது, நிதி முறைகேடுகளில் ஈடுபட்டது போன்ற புகார்களின் அடிப்படையில் இந்த பதவி நீக்க தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. 118 புள்ளிகளுடன் இந்தியா முதலிடத்திலும், 113 புள்ளிகளுடன் நியூசிலாந்து இரண்டாவது இடத்திலும், 109 புள்ளிகளுடன் ஆஸ்திரேலியா மூன்றாவது இடத்திலும் உள்ளன. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிசெட்டி பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 12-21, 21-16, 21-18 என்ற செட்கணக்கில் பிரேசிலின் ஜூலியானா வியானா வியாராவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கண்காணிப்பதற்காக மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட உயர்நிலை குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சோதனை சாவடிகளில் அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு தேவையான உரம் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேர்களுக்கு ஒரு நினைவூட்டல். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் +2 பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் தங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி.
2: இனி தொடர்வது அறிவிப்புகள். ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை விவரம் 1 குவிண்டாலுக்கானது. பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மஞ்சள் தனி விரலி அதிகபட்சமாக 14,602 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 11,899 ரூபாய்க்கும், மஞ்சள் தண்ணிக்கிழங்கு அதிகபட்சமாக 13,659 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 11,369 ரூபாய்க்கும், ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மஞ்சள் தனி விரலி அதிகபட்சமாக 14,616 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 11,019 ரூபாய்க்கும், மஞ்சள் தண்ணிக்கிழங்கு அதிகபட்சமாக 13,559 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 10,099 ரூபாய்க்கும், ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கம் மஞ்சள் தனி விரலி அதிகபட்சமாக 14,799 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 12,399 ரூபாய்க்கும், மஞ்சள் தண்ணிக்கிழங்கு அதிகபட்சமாக 13,679 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 11,799 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனையை ஆராய்ந்து அறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். நேயர்களே, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் சிறு தானியங்களிலிருந்து மதிப்பூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சி பனிரெண்டு 5/2026 மற்றும் 13/5/2026 ஆகிய நாட்களில் நடைபெறும். சிறு தானிய வகைகளான கேழ்வரகு, கம்பு, சோளம், சாமை, தினை, பனிவரகு போன்றவை மக்களால் உணவில் ஓரளவு சேர்த்துக் கொள்ளப்படுகிறது. நகர்ப்புறங்களில் கேழ்வரகு மட்டும் பயன்பாட்டில் உள்ளது. சிறு தானிய வகைகளில் உள்ள சத்துக்களையும் அவற்றை உபயோகித்து தயாரிக்கப்படும் மதிப்பூட்டப்பட்ட தொழில்நுட்பங்கள் பற்றிய பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. அவைகள் பாரம்பரிய உணவுகள், பிழிதல், அடுமனை பொருட்கள், உடனடி தயார்நிலை உணவுகள். இந்த பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. ஆர்வமுள்ளவர்கள் பயிற்சி முதல் நாளன்று கட்டணத்தை செலுத்த வேண்டும். பயிற்சி நடைபெறும் இடம் அறுவடை பின்சார்

தொழில்நுட்ப மையம், வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர். இதன் பேருந்து நிறுத்தம் வாயில் எண் 7, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மருதமலை சாலை வழியாக கோயம்புத்தூருக்கு செல்லும் பேருந்துகள். மேலும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையம், வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர். அலைபேசி 9488518268. மீண்டும் ஒருமுறை 9488518268. நேர்களை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் அமைந்துள்ள நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தில் வருகின்ற மே 13 புதன்கிழமை அங்கக வேளாண்மை கட்டண பயிற்சி நடைபெற உள்ளது. இந்த பயிற்சியில் அங்கக வேளாண்மையின் அடிப்படை நெறிமுறைகள், அங்கக களை மேலாண்மை, அங்கக பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை, அங்கக உர நிர்வாகம், அங்கக சான்றிதழ், அங்கக இடு பொருட்கள் தயாரிப்பு மற்றும் அங்கக விளைபொருட்களை சந்தைப்படுத்துதல் ஆகிய தலைப்புகளில் சொற்பொழிவோடு கூடிய செயல் விளக்கங்களும் நடைபெறும். இந்த பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. விருப்பமுள்ள விவசாயிகள் 0422245505. மீண்டும் ஒருமுறை 0422245505 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நேர்கள் இதுவரை கேட்டது அறிவிப்புகள்.

0: ಆಕಾಶವಾಣಿ ಎಫ್ಎಂ 103 ಕೊಯಂಬತ್ತೂರ್.
1: ஏரும் ஊரும்
0: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்குபவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். வணக்கம் நேயர்களே, போன வாரம் நம்மளுடைய நிகழ்ச்சியில தமிழகத்துல எந்த மாதிரியான தொழில் நிறுவனங்கள் இருக்கு, அதற்கு எந்த மாதிரியான மரங்கள் எவ்வளவு தேவைப்படுது அப்படிங்கறத பத்தி எல்லாம் பார்த்திபன் சார் சொன்னாரு, கேட்டோம். இன்னும் நிறைய தொழில் நிறுவனங்கள் நம்மளுடைய தமிழகத்துல இருக்கு, அதற்கும் பல வகையான மரங்கள் தேவைப்படுது, அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கறத தொடர்ந்து இந்த வாரமும் நாம கேட்கலாம்.
2: அனைவருக்கும் வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ ஆகாசவாணி எஃப்எம் 103 வேளாண் காடுகள் பற்றிய தகவல் களஞ்சியத்தை பல்வேறு எபிசோடுகளாக வாரந்தோறும் திங்கட்கிழமை 7:30 நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இன்று நாம் எடுத்துக்கொள்வது பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் வேளாண் காடுகளின் தேவை. இந்த தமிழகத்தில் வேளாண் காடுகளின் தேவை எப்படி இருக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரியும். பேக்கேஜிங் கேசஸ், பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி. நீங்கள் யாருக்குமே தெரியாது என்ன டேட்டா பேஸ் இருக்குன்னு, யாருக்குமே தெரியாது தமிழகத்தில் எவ்வளோ பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரிஸ் இருக்குன்னு தெரியும். செக்டர்ஸை கொண்டு வர முடியல. ஏன் காரணம் என்னன்னா, இதனுடைய செக்டர்ஸ் வந்து மிகப்பெரிய அளவில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டும் குறைந்தபட்சம் ஒரு 250 ஒரு 500 இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. தமிழகம் முழுவதும் ஏறக்குறைய ஒரு 2500 5000 இண்டஸ்ட்ரி இருக்கு. இந்த பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரிக்கு என்ன மரம் எங்கேருந்து வருதுன்னு யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு என்ன மரம் கெடுத்தாலும் பேக்கேஜிங் யூஸ் பண்ணுறாங்க. அரச மரம், ஆலமரம், மாமரம், பலாமரம் எல்லாத்தையும் பயன்படுத்துகிறாங்க. அன்னைக்கெல்லாம் பேக்கேஜிங் பண்ணுவதற்கு ஒரு குவாலிட்டி இருக்கும். ஃபெர்ரு, பைனு, ஸ்ப்ரூஸு வெளிநாடுலேருந்து கொண்டு வரப்படும், நம்ம ஊர்லேருந்து வனங்கள்லேருந்து எடுக்கப்படும். இது மட்டும் தான் பயன்படுத்தப்பட்டுச்சு. இன்றைக்கு மரம் இல்லாதனால இந்த ஒன் டைம் யூஸ் மாதிரி பேக்கேஜிங் நிறைய வராச்சு. இவர்களுக்கு ஆண்டுக்கு தேவை குறைந்தபட்சமே 200,000 டன் மரம் தேவைப்படுது. ஸோ பேக்கிங் கேஸ் சார்ந்த வேளாண் காடுகள் இது மிகப்பெரிய. பென்சில் பேஸ்டு, தமிழகத்தில் பென்சில் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, 2-3 இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. இவர்கள் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். என்டையர் இந்தியாவுக்கு பென்சில் ஸ்லேட்டு தமிழகத்தில் தான் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஆனால் மரம் எங்கேருந்து வருது? கேரளாவிலேருந்து வருது, இல்லாட்டினா நார்த்லேருந்து வருது, காஷ்மீர்லேருந்து வருது, இல்லாட்டினா கேரளாவிலேருந்து வட்டக்கண்ணி வருது. இவங்க இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்ன தேவைன்னா, எனக்கு இந்த ஏரியாவில் விவசாயிகள் மூலமாக பென்சில் சார்ந்த மரங்கள் வளர்த்தாங்கன்னா நாங்களே எடுத்துக்கொள்கிறோம். விவசாயிகளுக்கு அந்த என்ன ஆதார விலையோ அதை கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக உள்ளோம். இதெல்லாம் இருக்குது. பட் இதில் ஃபெசிலிட்டேட் பண்ணுறது யார்? இதைத்தான் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பல்வேறு தொழில் நிறுவனங்களை உள்ளே கொண்டு வந்து இதன் மூலமாக வனவளர்ப்பை பெருக்குவது. அந்த வனவளர்ப்பை பெருக்குவது எப்படி பண்ணுறோம்? தரிசு நிலங்கள், பயன்பாடு இல்லாத நிலங்கள், நில மேலாண்மை, மண் மேலாண்மை, மர மேலாண்மை, உர மேலாண்மை, நீர் மேலாண்மை எல்லாத்தையும் எடுத்து நம்ம ப்ரொடக்டிவிட்டியை ஜாஸ்தி பண்ணுறப்ப என்ன ஆகுது, இந்த வேளாண் காடுகளுடைய உற்பத்தி வந்து

மிகப்பெரிய லெவலர். ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட், ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சுனாலே ப்ராஃபிட்டபிலிட்டி. அப்ப என்ன ஆகும், இந்த மரத்தின் தேவை மட்டும் பூர்த்தி செய்யாம இந்த நில பயன்பாடே மாறுறப்ப இந்த நாட்டின் வளர்ச்சி, ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலர். அதற்கு வந்து இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஏன் சொல்றோம்னா, இண்டஸ்ட்ரீஸை சொல்றோம்னா மரம் வளர்க்கணும் பட்சத்தில் பயன்படுத்தக்கூடிய நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் தான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அவர்களுடைய பங்களிப்பு மிக அதிகமாக உள்ளது. அன்னைக்கெல்லாம் வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த சுகர் கேன் இண்டஸ்ட்ரி சொல்லுவாங்க, காட்டன் இண்டஸ்ட்ரி, கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கில் சுகர் கேன் சொல்லுவாங்க, காட்டன் சொல்லுவாங்க. இன்னைக்கு பயிர் வகையில் ஆயில் சீட்ஸுக்கு வந்தாச்சு, கொக்கோவுக்கு வந்தாச்சு, டை ஈடிங் பிளான்ட்டுக்கு வந்தாச்சு. அதே மாதிரி மரங்களுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்மையிலேயே நம்ம ஊரில் மிகப்பெரியது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டேனின் இண்டஸ்ட்ரி என்ற அழைப்பார். இது முடிக்க பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா மரம் சார்ந்த பொருட்கள், வுட் அண்ட் வுட் ப்ராடக்ட்ஸ். அதிலே ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்ட்ஸ் வந்துருச்சு, இப்போ ஃபர்னிச்சர் ஸ்பெஷாலிட்டி அண்ட் வேல்யூ ஆடட் ஃபர்னிச்சர்ஸ், இந்த ரெண்டு கேட்டகரி இப்போ புதுசாக வந்துருக்கு கடந்த 5 ஆண்டுகளாக, குறிப்பாக இந்த போஸ்ட் கொரோனா என்று அழைப்பார்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்னிச்சர்லேயே வேல்யூ ஆடட் ஃபர்னிச்சர்ஸ் வந்தாச்சு, கஸ்டமர் பேஸ்டு கஸ்டமைஸ்டு டிசைனர் ஃபர்னிச்சர்ஸ். இதற்கு தேவையான மரங்கள் இங்கே தான் வந்து இந்த சிஎன்சி டெக்னாலஜி வந்துருச்சு. இந்த டெக்கரேஷன்ஸ், வுட்டு டெக்கரேஷன்ஸ், வுட்டு ஆன்டிக்ஸ் பண்ணுவாங்க, மரச்சிலைகள், நேம் போர்ட்ஸ், இதெல்லாம் வந்து ஆண்டுக்கு ஆண்டுக்கு இந்த எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா கூடிக்கிட்டே இருக்கு, வுட் ஆன்டிக்ஸ். இப்போ இதுக்கெல்லாம் என்ன தேவை, அதே போல் இந்த பேட்டர்ன் என்று அழைப்பார்கள், இண்டஸ்ட்ரியல் பேட்டர்ன்ஸ். இண்டஸ்ட்ரியல் பேட்டர்ன் எப்படி செய்யணும், மரம் மூலமாக தான் அந்த பேட்டர்ன் வடிவமைக்கிறாங்க. அது குறிப்பாக இந்த சிஎன்சி டெக்னாலஜி வந்த பிறகு மரத்தின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டும் ஏறக்குறைய குறைந்தபட்சம் ஒரு 50 மேற்பட்ட சிஎன்சி, மரம் சார்ந்த சிஎன்சி இருக்கு. அப்போ தமிழகம் முழுவதும் எடுத்துக்கங்க. அது என்னென்னா இன்றைக்கு இருக்க இளைஞர்களுக்கு இதெல்லாம் ஒரு ஒரு தொழில் முனைவர் ஆகும். ஒரு சிம்பிள் ஒரு 5 ட்ரைனிங் ஆனால் போதும், அவர்களே ஒரு தொழில் முனைவராகலாம். சின்ன சிஎன்சி மிஷின் 6 லட்சம் 10 லட்சம் ரூபா சிஎன்சி மிஷின், அதற்கு நிறைய அரசு திட்டங்கள் உண்டு. அதன் மூலமாக மிஷினை வாங்கி வச்சு அவர்களே ஒரு தொழில் முனைவர், ஒரு ஆள் வந்து ஒரு 5 வேலை தரலாம். அப்போ என்ன ஆகும், ஒரு 1 லட்சத்தில் ஆரம்பிச்சு குறைந்தபட்சம் ஆண்டுக்கு 25-30 லட்சம் வருமானம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதற்கு தேவையான மரங்கள் வந்து ஆண்டுக்கு ஆண்டு கூடிக்கொண்டே இருக்கிறது, ஆண்டு கூட சொல்ல மாட்டேன், நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்கிறது. அப்போ என்ன ஆகும், ஏறக்குறைய இந்த வுட் அண்ட் வுட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸ் அது தமிழகத்தில் மிக அதிகமாக இருக்கும். அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி எரிசக்தி தேவையான இண்டஸ்ட்ரீஸ். இந்த எரிசக்தி தேவையான இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரம். இன்றைக்கு வந்து இன்னும் உங்களுக்கெல்லாம் தெரியும், 2070 நெட் ஜீரோ எமிஷன், 2040 வந்து ஏற்கனவே 40-50% வந்து ரெனூவபிள் எனர்ஜி, அது சோலார் இருக்கு, விண்டு இருக்கு, நியூக்ளியர் இருக்கு, மற்றதெல்லாம் இருந்தாலும் பயோமாஸ் தான் 365 வயபிள். வயபிள் மட்டும் கிடையாது, சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கு மற்ற ரெனூவபிள் எனர்ஜியை விட இந்த வேளாண் காடுகள் வந்து மிகப்பெரிய தாக்கம். அதனால தான் இந்த வேளாண் காடுகளை புதுமையாகவே நம்ம கொண்டு வரோம், ரெண்டோ எனர்ஜி அக்ரோ ஃபாரஸ்ட், மரம் சார்ந்த எரிசக்தி. அன்னைக்கெல்லாம் நம்ம எப்படி நம்ம சமூகம் ஆரம்பிக்கப்பட்டது, அன்னைக்கு எரிசக்தி விறகு இல்லாமல் எதுவுமே நடக்காது. அதுக்கப்புறம் விறகுலேருந்து சிலிண்டர் ஆகி, டீசல் ஆகி, பெட்ரோல் ஆகி, இப்போ ஏகப்பட்ட மாற்றங்கள் வந்தாச்சு. இப்போ திருப்பி என்னாச்சு, இன்றைக்கு இருக்க காலகட்டங்களில் இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் சொல்லுவாங்க, அதுக்கு என்ன ஆகும், திருப்பி எல்லாருமே பயோமாஸ் பக்கம் திரும்புகிறார்கள். அது ஜியோ பாலிட்டிக்ஸ் மட்டுமல்ல, இன்றைக்குரிய பருவநிலை மாறுபாடு என்ன சொல்லுது, ஃபாசில் ஃபியல்ஸ், ஃபாசில் ஃபியல்ஸ்னால தான் இன்றைக்கு கிளைமேட் சேஞ்ச், பருவநிலை மாறுபாடு. இந்த பருவநிலை மாறுபாடு என்ன ஆகுது, மழை பெய்ய காலங்களில் மழை பெய்வதில்லை, வெயில் அடிக்க காலங்களில் வெயில் அதிகமாக அடிக்கிறது, காற்றடிக்க காலங்களில் மிக அதிகமான காற்று, புயல் காற்று, வறட்சி, வெள்ளம் எல்லாமே வருது, பூச்சி எல்லாமே, எபிடமிக் செண்டமிக் நிறைய வரப்ப, இதுக்கெல்லாம் என்ன சொல்றாங்க, ஈவன் ஹியூமன் டிசீஸே நிறைய சொல்றாங்க, அனிமல் டிசீஸ், இதெல்லாம் எதுக்கு, பருவநிலை மாற்றங்கள். இந்த பருவநிலை மாற்றங்களுக்கு முக்கிய காரணம் எதை சொல்றாங்க, ஃபாசில் ஃபியல்ஸ். அந்த ஃபாசில் ஃபியல்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம பயோமாஸ் மற்ற ரெனூவபிள் இணைஞ்சாலும் இது வேளாண் காடுகள் சார்ந்த பதிவினால வேளாண் காடுகளுக்கு மிகப்பெரிய தாக்கம் உள்ளது. ஆனால் தான் இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் IPCC என்ன சொல்லுது, அமங் ஆல் லேண்ட் யூஸ் சிஸ்டம், அது அக்ரிகல்ச்சராக இருக்கலாம், வனமாக இருக்கலாம், தோட்டக்கலையாக இருக்கலாம், இந்த அத்தனை லேண்ட் யூஸ் சிஸ்டம் இருந்தாலும் வேளாண் காடுகள் லேண்ட் யூஸ் சிஸ்டம் தான் இந்த கிளைமேட் சேஞ்சில் கட்டுப்படுத்தல் மிகப்பெரிய தாக்கத்தை உலகம் முழுவதும் ஏற்படுத்த போகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன ஆகணும், இந்த கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி அது தமிழகத்தில் மிகப்பெரிய, இதற்கு தேவையான மாதிரி பண்ணைகளை நிறைய நம்ம உருவாக்கியிருக்கோம். அதுல வந்து இந்த கிளைமேட் ஸ்மார்ட் மட்டும் கிடையாது, அதுல இருக்கு மரத்தை வந்து முதல்ல மரத்தை மரமா அப்படியே பயன்படுத்தும் பிறகு இப்போ என்ன பண்றோம், வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ், மரத்தை சிப் ஆக்குறோம், சிப்பை வந்து பிரிக்கெட் ஆக்குறோம், பெல்லட் ஆக்குறோம், சார் ஆக்குறோம், கார்பன் ஆக்குறோம், இது எல்லாமே எங்க போகுது, 4 விதமான செக்டர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு தமிழ்நாட்டில். ஒன்னு கம்பஷன் பிளான்ஸ், டைரக்டா மரத்தை 100% யூஸ் பண்ணி பவர் எடுக்கிறாங்க. 2nd பாத்தீங்கன்னா கேசிபிகேஷன் பிளான், 3rd பாத்தீங்கன்னா கோஜென்ரேஷன், சுகர் மில்ஸ் எல்லாம் கோஜென்ரேஷன் வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு தேவையான முதல்ல பகாஸ் யூஸ் பண்ணுவாங்க, இப்போ பகாஸ் எல்லாம் பல்வேறு விதமான பயன்பாட்டுக்கு போகுது. அப்போ என்ன ஆகும், மாற்று மரம் தேவைப்படுது. 4th பார்த்தீங்கன்னா கோல் பிளான்ஸ், தெர்மல் பிளான்ஸ், கோஃபைரிங். இன்றைக்கு அரசாங்கத்துடைய மேண்டேட் என்ன, கோல் பிளான்ஸ் பூராமே 5%
பயோமாஸ் ஆஃப் பிளட்

பண்ணணும். அது வேளாண் கழிவுகளாக இருக்கலாம், வேளாண் காடுகள் கழிவுகளாக இருக்கலாம், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இதெல்லாம் மீறி ஹோட்டல்ஸ், சின்ன ஹோட்டல், நடுத்தர ஹோட்டல், ஸ்டார் ஹோட்டல், இவர் எல்லாருக்கும் தேவையான, இவர்களுக்கு ஆண்டுக்கு தேவையான மரத்தின் அளவு பார்த்தீங்கன்னா 100 லட்சம் டன், 100 லட்சம் டன். எங்கே போகிறது? இதுக்கெல்லாம் இந்த தடிமரம், இந்த ஒட்டுப்பலகை, காகிதக்கூழ், பேக்கேஜிங், பென்சிலு, மேட்ச் பாக்ஸ், இதை மீறி அடுத்தடைய மரத்தின் தேவை மிகப்பெரிய இது பார்த்தீங்கன்னா இந்த எரிசக்தி துறை. இந்த எரிசக்தி துறை தமிழகத்திற்கும் மட்டும் ஆண்டுக்கு 100 லட்சம் டன் மரம் தேவைப்படுகிறது. அப்போ என்ன ஆகும்? பெருமரங்கள் எல்லாம் பெரிய இண்டஸ்ட்ரிக்கு போயிடலாம். அதில் இருக்க கழிவுகளை மட்டும் பயன்படுத்தினாலே வேளாண் காடுகள் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தும். அதனால தமிழகத்தின் எரிசக்தி சார்ந்த வேளாண் காடுகளுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு உள்ளது, மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா உயிரி எரிபொருள் சார்ந்த வேளாண் காடுகள், அதுவும் வந்து தமிழகம் மட்டுமா, இந்தியா முழுவதும் இது பேசப்படுகிறது. தமிழகத்தில் தான் செயல்படுத்தப்பட்டு வந்தது. ஏன்னா இந்த எரிசக்தியே தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் சீட்ஸ் என்று அழைப்பார்கள், ட்ரீ பான் ஆயில் சீட்ஸ், எண்ணெய் வித்து மரங்கள். எண்ணெய் வித்து மரங்கள் என்ன கிடைக்குது? விதை கிடைக்குது. விதையிலேருந்து எண்ணெய், அந்த எண்ணெயிலேருந்து என்ன பண்ணுறோம்? டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேஷன் மூலமாக பயோடீசல், இல்லாட்டினா இப்போ புது டெக்னாலஜி வந்தாச்சு, சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூயல். இந்தியாவில் உங்களுக்கெல்லாம் தெரியும், ஏற்கனவே புதிய தேசிய உயிரி எரிசக்தி கொள்கை என்ன சொல்லுது, 2027 ஏற்கனவே 1-2% ஏவியேஷன் ஃபியூயல், இன்டர்நேஷனல் ஃபிளைட்ஸ் பூராமே 2% பிளெண்ட் பண்ணணும். எங்கேருந்து எடுக்க முடியும்? நம்ம மரம் சார்ந்த வேளாண் காடுகள் தான் இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தப்படுது. கதை புங்கம் சார்ந்த வேளாண் காடுகள், காட்டாமணக்கு சார்ந்த வேளாண் காடுகள், புன்னை சார்ந்த வேளாண் காடுகள், இழுப்பை சார்ந்த வேளாண் காடுகள், சொர்க்கமரம் சார்ந்த வேளாண் காடு, டிபிஓ பேஸ்ட் அக்ரோ ஃபாரஸ்ட் மிகப்பெரிய வாய்ப்பு. அடுத்து நேச்சுரல் டைஸ், இயற்கை சாயம் சார்ந்த வேளாண் காடுகள். இன்றைக்கு தேவை பார்த்தீங்கன்னா எல்லாமே நேச்சர் பேஸ்டு சொல்யூஷன்ஸ். உங்களுக்குலாம் தெரியும் டெக்ஸ்டைல் விஆர் நோம் கோயம்புத்தூர் சவுத் இந்தியன் மான்செஸ்டர் அழைப்பார். திருப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா டெக் சிட்டினே ஆகிப்போச்சு, உலகத்திற்கு எல்லாத்துக்கும் இங்கே தான் வருதா. ஈரோடு, திருப்பூர், நாமக்கல், கரூர், கோயம்புத்தூர், இது எல்லாமே என்னாகும்? டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ். இப்போ மெட்டுப்பாளையம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிறுமுகை பட்டு இண்டஸ்ட்ரீஸ், இவர்களுக்கெல்லாம் இப்போ என்ன தேவைப்படுது? இயற்கை சாயம் தேவைப்படுது. செயற்கை சாயத்திலிருந்து எடுத்துகிட்டு இயற்கை சாயம், இது என்னென்னா குளோபல் கம்போஷன். குளோபல் கம்போஷன் வரப்போ என்ன, எக்ஸ்போர்ட் குவாலிட்டி எல்லாமே குறைந்தபட்சம் இயற்கை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்போ என்னாகும்? இந்த இயற்கை சாயத்தை கொடுப்பதில் வேளாண் காடுகளின் பங்கு மிகப்பெரிய அளவு. அது மரத்துடைய கட்டையிலேருந்து சாயம் எடுக்கப்படுகிறது, செம்மரம் கிளாசிக்கல் எக்ஸாம்பிள். மரத்தோட பட்டையிலிருந்து சாயம் எடுக்கப்படுகிறது, டெர்மேலியா வெள்ளரிக்கா. மரத்தோட காயிலிருந்து சாயம் எடுக்கப்படுகிறது, டெர்மேலியா எச்சபுல்லா. மரத்தோட இன்னொரு காய் டிவிடிவி அழைப்பார்கள், சிசால்பினியா கொரியேரியா. இது மாதிரி நிறைய மரங்கள், ஒரு 100 கணக்கான மரங்கள், இலை, பூ, காய், கனி, மரம், பட்டை, வேர், இது எல்லாமே இயற்கை சாயத்தை அதிக அளவில் கொடுக்கக்கூடிய மரங்களாக இருக்கு. இப்படி என்னன்னா இது அங்கங்க எடுத்துக்கப்படுகிறது, அன்ஆர்கனைஸ் செக்டர்ஸா இருக்கு. இதெல்லாம் இப்போ ஆர்கனைஸ் செக்டர்ஸாக கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி வரப்ப என்ன ஆகும்? இந்த காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி, பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி, டையிங் இண்டஸ்ட்ரி, இவர்களுக்கு தேவையான மூலப்பொருட்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதன் மூலமாக வேளாண் காடுகளை ப்ரொமோட் செய்ய இயற்கை சாயம் சார்ந்த வேளாண் காடுகள் மிகப்பெரிய லெவலில் இருக்கு.

0: ಆಕಾಶವಾಣಿ ಎಫ್ಎಂ 103 ಕೊಯಂಬತ್ತೂರ್.
1: ಏರಂ ಊರಂ
0: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்குபவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.
2: இப்ப அடுத்த குரோயிங் இது பாத்தீங்கன்னா ஃபைபர் அண்ட் ஃபிளாஸ் பேஸ்ட் அக்ரோபாரசி எமர்ஜிங் டெக்னாலஜி எமர்ஜிங் கான்செப்ட். இந்த எமர்ஜிங் கான்செப்ட் ஒன்றுமே கிடையாது. என்ன வேணும்? ஃபைபர், நார். இந்த நார் என்ன? சின்ன சாக்கு பையில் ஆரம்பித்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு முடிக்க என்ன தேவைப்படுகிறது? நார் தேவைப்படுது. இந்த ஃபைபர் பேஸ்ட் அக்ரோஃபாரஸ்ட்ரி, ஃபிளாஸ் பேஸ்ட் அக்ரோஃபாரஸ்ட்ரி, இலவமஞ்சி உங்களுக்கெல்லாம் தெரியும். நம்ம இலவமஞ்சியோட பஞ்சு எடுத்து மெத்தம் பண்ணுற மட்டும் தான் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இலவமஞ்சியோட பஞ்சு இன்னைக்கு வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் பெரிய லெவலில் எடுத்து செல்லப்படுகிறது. போர்டு முடிக்க செய்கிறாங்க, இன்னைக்கு வேற மாதிரி டெக்ஸ்டைல் யூஸ் பண்ணுறாங்க. இதனுடைய புதிய நிறுவனங்களை இப்போ வந்து கொண்டிருக்கிறது. நிறைய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தமிழகத்தில் வந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு ஒரே பிரச்சனை என்னன்னா, லேக் ஆஃப் ரா மெட்டீரியல், மூலப்பொருள்கள் இல்லை. அந்த மூலப்பொருள்கள் எப்படி கொண்டு வரணும்? ஒன்று மரம் சார்ந்த ஃபைபராக இருக்கணும், இரண்டாவது ஊடு பயிர் சார்ந்த பயிராக இருக்கணும். அப்போ என்னாகும்? ஃபைபர் பேஸ்டு அக்ரோஃபாரஸ்ட்ரி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தப்படுகிறது. ஃபைபர் பாலிசியே வந்தாச்சு. ஃபைபர் பாலிசி ஒவ்வொரு மாநிலமும் ஒரு ஒரு கிராப் ஐடென்டிஃபை பண்ணி அதன் மூலமாக இதை ப்ரொமோட் பண்ணணும். அப்போ என்னாகும்? தமிழகத்தில் மிகப்பெரிய ஸ்கோப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ ஃபைபர் சார்ந்த வேளாண் காடுகள் மிகப்பெரிய தாக்கம். அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ஸ் அண்ட் ரெசின்ஸ். உண்மையிலேயே இன்றைக்கு பெயிண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி, வார்னிஷ் இண்டஸ்ட்ரி, காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி இவர்களுக்கெல்லாம் தேவை வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல். இது எல்லாமே இப்பெல்லாம் வெளிநாடுகள் வந்து தருவி

பிரிக்கப்பட்டு நம்ம ஊரில் பயன்படுத்தப்படுகிறது. இதில் மரம் மட்டும்தான், நான் டிம்பர் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸ். அது தமிழகத்தில் மிகப்பெரிய ஸ்கோப் இருக்குது. உங்களுக்கு தமிழகத்தில் வனப்பரப்பே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். 16 வன டைப்பில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து 9 நிர்மாண வனப்பரப்பு. அந்த இதில் வந்து நம்ம வேளாண் காடுகள் வந்து இந்த 9 ரெப்ளிக்கண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இன்றைக்கு நம்ம பேசு வரலாம் வனத்தை பற்றி பேசவே இல்லை, ஆனால் இந்த பொருள்கள்லாம் இது முடிக்க வனந்திலிருந்து எடுக்கப்பட்டது. இப்போ என்ன பண்ணுறோம், வனத்திற்கு வெளியே எடுக்க வேண்டும். அப்போ என்ன பண்ணோம், அதற்குரிய திட்டம், அதற்குரிய மாதிரி ஆராய்ச்சி மூலமாக கொண்டு வந்து அதை விவசாயிகள் பங்களிப்பு வந்து எடுத்துச் செல்லப்படுறது. என்னாகும், நமக்கு தேவையான மூலப்பொருள்களை நாமளே உற்பத்தி செய்ய வேண்டும். இது காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், ஃபுட் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், இவர்களுக்கு தேவையான மாற்றம் நிறைய. இது இதெல்லாம் மீறி இன்று பார்த்தீங்கன்னா இந்த எல்லாருமே இயற்கை விவசாயம், நேச்சுரல் ஃபார்மிங், அது இந்த பயோ பெஸ்டிசைட்ஸ், பயோ இன்செக்டிசைட்ஸ், உயிரி மூலப்பொருட்கள் சார்ந்த பூச்சிக்கொல்லிகள், உயிரி பூச்சிக்கொல்லிகள் எல்லாம் வந்தாச்சு. இப்போ இதர்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு சொல்கிறேன். ரெண்டே மரம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒன்று வேப்ப மரம், இரண்டாவது புங்க மரம். தமிழகத்தில் வேப்ப மரத்தில் மட்டும் 600 கோடிக்கு மேலாக பிசினஸ் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு 30-45,000 டன் வேப்பங்கொட்டை மட்டும் தேவைப்படுகிறது. இன்று என்ன வேணும், இன்று வேப்பங்கொட்டை அங்கங்கே வேப்ப மரம் இருக்குது, கலெக்ட் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. இதை ஆர்கனைஸாக பண்ணுறதுக்கு தான் வனக்கல்வி மற்றும் ஆராய்ச்சிலையும் புதிய ரகங்கள், புதிய டெக்னாலஜியை கொண்டு வந்து இந்த TBO பேஸ்டு அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, ஒன்று பயோஃபியலுக்கு, இன்னொன்று வந்து இந்த நேச்சர் பேஸ்டு சொல்யூஷன்ஸ், உயிர் பூச்சிக்கொல்லிகள், உயிர் புஞ்சான் கொல்லிகள், உயிர் உரம், நேச்சர் பேஸ்டு சொல்யூஷன், இவை அனைத்துக்குமே இந்த மரங்களை கொண்டு செல்லலாம். வேப்ப மரம் சார்ந்த வேளாண் காடுகள், புங்க மரம் சார்ந்த வேளாண்கள் கொண்டு செல்லுமா, இதையும் எடுத்து செல்கிறோம். ஒன்று பயோஃபியலுக்கு தனி, இது வந்து வேளாண்மைக்கே தனி, இதை எடுத்து செல்கிறோம். இதுலேருந்து வர கேக் இருக்குல்ல, கேக்கிலிருந்து ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ புங்க மரம் எடுத்திங்கன்னா பொங்கம்மால் என்று அழைப்பார்கள், ஒரு அல்கலாய்டு. இந்த அல்கலாய்டு காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் அவ்வளோ தேவைப்படுகிறது. இதெல்லாம் இப்போ அவைலபிலிட்டியே இல்லாமல் இருக்கு. இது எப்படி ஆர்கனைஸ் செக்டர்ஸாக கொண்டு போக முடியும், யார் வேணும், ஒரு குரோயர் வேணும், ஒரு இண்டஸ்ட்ரி வேணும், ஒரு ஃபெசிலிட்டேட்டர் வேணும், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வேணும், இது எல்லாம் உருவாக்குறப்ப என்னாகும், தமிழகம் எல்லா நிலைகளிலுமே தன்னிறைவு கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா மேக் இன் இந்தியா, அந்த மேக் இன் இந்தியா நம்ம கிராமத்தில் மட்டுமல்லாமல் நடுத்தர கிராமத்தில் மட்டுமில்லாமல் சிறுநகரங்கள், பெருநகரங்கள், மாநகரங்கள், இது அனைத்திலையுமே ஒரு தொழிற்சாலை சார்ந்த வேளாண் காடுகள் மூலமாக புதிய தொழில் முனைவர் உருவாக்குவதற்கு நான் சொன்ன அத்தனை நிறுவனங்களுமே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் தமிழகத்தில் உள்ள 130 லட்சம் ஹெக்டேர் நிலப்பரப்பு அனைத்து விதமான தற்போப்ப சூழ்நிலையும் அடங்கியுள்ளது, அனைத்து விதமான தொழில் நிறுவனங்களையும் அடங்கியுள்ளது, அனைத்து விதமான சமூக பொருளாதார இந்த தூண்டுதல் இருக்குல்ல அதுவும் இந்த மாநிலத்தில் உள்ளது. இவர்களுக்கு என்ன தேவை, டெக்னாலஜி தொழில்நுட்பம் இருக்கு. தொழில்நுட்பம் இல்லாட்டினா இனோவேட்டிவ் தொழில்நுட்பம், புதுமையான தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகளை நம்ம தமிழ்நாடு ஸ்டார்ட்அப் ஆகட்டும், இந்தியா ஸ்டார்ட்அப் ஆகட்டும் உருவாக்கியுள்ளது. நம்முடைய தொழில் முனைவர்கள் எல்லாமே இனோவேட்டிவ் ஆளாக இருக்கிறாங்க, நிறைய ப்ராடக்டை கொண்டு வர்றாங்க. ஸோ அதையும் எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி நல்ல நிலப்பரப்பு, நல்ல ரிசோர்சஸ், ஃபைனான்சியல் ரிசோர்சஸ், இன்னைக்கு கவர்மெண்ட்ல ஆரம்பிச்சு பேங்க் முடிக்க எல்லாருமே என்ன வேணும், நல்ல ப்ராடக்ட் இருந்தால் ஃபண்டிங்க்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் உருவாக்கி கொள்ளக்கூடிய சூழல், இந்த ஆல்வேஸ் நாங்கள் வேளாண்களை புறம்பட சொல்லுவோம், தேர் மஸ்ட் பி அன் ஈகோ சிஸ்டம் டு ப்ரொமோட் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி என்று சொல்லுவோம். அந்த ஈகோ சிஸ்டம் தமிழகத்தில் மிகப்பெரிய அளப்பிரிதுள்ளாக இதெல்லாம் மீறி தமிழகத்தில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வேளாண் காடுகள் கொள்கை வந்தாச்சு. இதில் மிகப்பெரிய தாக்கம், நாங்கள் 10-15 ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா வேளாண் காடுகளுக்கென்றே ஒரு தனி கொள்கை வந்தாச்சு. அப்போ என்னாகும், அரசு கொள்கை உள்ளது, நிறுவனங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க, நல்ல நிலப்பரப்பு, நல்ல ஃபினான்சியல் ரிசோர்சஸ், நல்ல பயாலாஜிக்கல் ரிசோர்சஸ், நிறைய ஒரு 3500க்கும் மேற்பட்ட மர வகைகள், இந்த மர வகைகளில் ஒரு 20 வகையான மரங்கள் தமிழகத்திற்கே கண்டறியப்பட்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் புதிய வீ ரகங்களை உருவாக்கியுள்ளது. அந்த வீ ரகங்கள் மூலமாக சைட் ஸ்பெசிஃபிக் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, மல்டி ஃபங்க்ஷனல் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, டிம்பர் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, பல்புட் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, பேனல் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, எனர்ஜி அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, பயோஃபியல் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, பென்சில் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, எல்லா நான் டிம்பர் பேஸ்ட் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, ஃபைபர் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, இது எல்லாத்தையும் உருவாக்கி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்னும் வருங்காலங்களில் அடுத்த 10-20 ஆண்டுகளில் இதன் மூலமாக இந்த வேளாண் காடுகளின் நிலப்பரப்பு 2-3 மடங்கான உருவாக்கக்கூடிய சூழல் தமிழகத்தில் உள்ளது. ஆகையால் வேளாண் காடுகளின் நிலப்பயன்பாட்டு திட்டம் தமிழகத்திற்கு மிக பயனுள்ளதாக அமையும். அது தொழில் நிறுவனங்களுக்கு மட்டுமல்ல விவசாயிகளுக்கு இது மிகப்பெரிய மாற்று நிலப்பயன்பாடு திட்டமாக அமையும் என்று தருணத்தில் கூறிக்கொண்டு, உண்மையிலேயே சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கு தமிழகத்தில் உள்ள சூழல் வேளாண் காடுகளுக்கு மிகப்பெரிய பயனுள்ள நிலப்பயன்பாட்டு திட்டமாக அமையும் என்று கூறி, இதன் மூலமாக இதை கேட்டுக்கொண்டிருக்க அனைத்து பயனாளிகளுமே உண்மையிலேயே வனக்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்துக்கு விஜயம் செய்து இங்குள்ள விஞ்ஞானிகளுடன் கலந்துரையாடி
தங்களுக்கு தேவையான

0: மாதிரிகளை நீங்களே வடிவமைத்து அதன் மூலமாக தொழில் நிறுவனங்களுடன் இணைந்து வேளாண் காடுகளின் பரப்பை உருவாக்கி அதன் மூலமாக நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையான மூலப்பொருள் உற்பத்தியில் தன்னிறைவை ஏற்படுத்தவும் இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் உங்களுடைய பங்கும் மிக முக்கியமானது என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒருமுறை உங்களுடைய நல்ல தகவல் தலைமை சீருடன் சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: இன்னைக்கு நம்மளுடைய 11வது எபிசோடில் தமிழகத்தில் எந்த மாதிரியான தொழில் நிறுவனங்கள் எல்லாம் இருக்குது, அதுக்கு எந்த மாதிரியான மரங்கள் எவ்வளோ தேவைப்படுது, அதுக்கான ரிசோர்சஸ் என்ன, அதுக்கான மாற்று வழிமுறை என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் விளக்கமாக பார்த்திபன் சார் சொன்னார். இனி அடுத்த வார நிகழ்ச்சியில் வேளாண் காடுகளில் இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றின தகவல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸ்டே டியூன் வித் எஃப்எம் 103 கோயம்புத்தூர்.

0: ಆಕಾಶವಾಣಿ ಎಫ್ಎಂ 103 ಕೊಯಂಬತ್ತೂರ್.
1: ಏರುಂ ಊರುಂ
0: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்கியவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.
2: நிகழ்ச்சி தொகுப்பு என் பானுரேகா. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.

நான் டாக்டர் ஆனந்த் விஜய், லிவர் ஸ்பெஷலிஸ்ட். லிவரை எப்படி பாதுகாக்கிறது, முக்கிய நாலு விஷயங்கள் மட்டும் பேச போறோம். முதல் திங், ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவு தேவை. நல்ல உணவு, அதாவது அதிக புரட சத்துக்கள் இருக்கிற மாதிரியும் கம்மியான கொழுப்பும் கம்மியான கார்போஹைட்ரேட்ஸான இருக்கிற உணவுகளும் ரெகுலராக எடுத்துக்கணும். ரெகுலராக

ஸ்பெஷலிஸ்ட் லிவரை எப்படி பாதுகாக்கிறது, முக்கிய நாலு விஷயங்கள் மட்டும் பேச போறோம். முதல் திங், ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவு தேவை. நல்ல உணவு, அதாவது அதிக புரட சத்துக்கள் இருக்கிற மாதிரியும் கம்மியான கொழுப்பும் கம்மியான கார்போஹைட்ரேட்ஸ் ஆன இருக்கிற உணவுகளும் ரெகுலரா எடுத்துக்கணும். ரெகுலரா ஒரு மினிமம் 10-15 மினிட்ஸ் ஆகுது எக்ஸசைஸ் பண்ணணும். செகண்ட் திங் இஸ் ஆல்கஹாலை அண்ட் ஸ்மோக்கிங்கை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் திங், டாக்டர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் தேவையில்லாத மாத்திரைகள் எடுக்க வேண்டாம். நாலாவது, உடல் பருமன். வெயிட் போடாமல் கம்ஃபர்டபுளான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிட்டிங்கன்னா லிவரை ஃபேட்டி லிவர் இல்லாமல் பாதுகாக்கலாம். கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க, டயபிட்டீஸை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. ஸோ லிவரை பாதுகாப்போம், ஆரோக்கியமான வாழ்வை கடைபிடிப்போம்.

பத்திரிகை. வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். சோதனை சாவடிகளில் அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சோதனை சாவடி ஒன்றில் அதிநவீன வசதியை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் வாகனங்கள் சோதனை சாவடிகளில் தடையின்றி செல்ல இயலும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் 285 கோடி ரூபாய் மதிப்பிலான பெட்ரோலிய பொருட்கள் சேமிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். விவசாயிகளுக்கு தேவையான உரம் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த உரத்துறை கூடுதல் செயலர் திருமதி அபர்ணா சர்மா, தற்போது 51% அளவிற்கு உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக கூறினார். வழக்கமாக 33% உரம் மட்டுமே கையிருப்பில் வைக்கப்படுவதாகவும், கூடுதல் தேவையை கருத்தில் கொண்டு கையிருப்பு விகிதம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உரங்களின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லை என்றும் அவர் கூறினார். தேவைக்கு ஏற்ப உரங்கள் இறக்குமதி செய்யப்படுவதாகவும் திருமதி அபர்ணா சர்மா தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினை சந்தித்து பேசினார். சென்னையில் உள்ள திரு மு க ஸ்டாலின் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அரசியல் நாகரிகத்துடன் திரு விஜய் தம்மை சந்தித்து வாழ்த்து பெற்றதாக திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வாழ்த்துகளையும் ஆலோசனைகளையும் வழங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோவையும் திரு விஜய் சந்தித்து பேசினார். தமது இல்லத்திற்கு வந்த முதலாவது முதலமைச்சர் திரு விஜய் என்று இந்த சந்திப்பிற்கு பின்னர் திரு வைகோ செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். பின்னர் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசையும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமானையும் முதலமைச்சர் சந்தித்து பேசினார். தமிழக சட்டப்பேரவை தலைவர் பதவிக்கான தேர்தலில் தவிகவின் திரு ஜே சி டி பிரபாகர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். துணைத் தலைவர் பதவிக்கு திரு ரவிசங்கர் மனு தாக்கல் செய்துள்ளார். இவ்விரு பதவிகளுக்கும் வேறு யாரும் மனு தாக்கல் செய்யாததால் இவர்கள் இருவரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட உள்ளனர். இதற்கான அறிவிப்பினை சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத்தலைவர் திரு கருப்பையா நாளை பேரவையில் வெளியிட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவிக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சேலம் மாவட்டம் காட்டுவளவு என்ற பகுதியில் மது போதையில் மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மது மற்றும் போதைப் புழக்கம் காரணமாக ஏற்படும் சீரழிவுகள் உச்சத்தை அடைந்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நிலைமை மேலும் மோசமாவதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் திமுக ஆட்சியின்போது நடைபெற்ற டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் முறைகேடு குறித்து சிபிஐ விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி பதவியிலிருந்தபோது 45,000 டிரான்ஸ்பார்மர்களை கொள்முதல் செய்ததில் 397 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடைபெற்றதாக கூறி இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. 118 புள்ளிகளுடன் இந்தியா முதலிடத்திலும், 113 புள்ளிகளுடன் நியூசிலாந்து இரண்டாவது இடத்திலும், 109 புள்ளிகளுடன் ஆஸ்திரேலியா மூன்றாவது இடத்திலும்

0: உள்ளன. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 12-21, 21-16, 21-18 என்ற செட்கணக்கில் பிரேசிலின் ஜூலியானா வியானா வியாராவை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் கிருஷ்ண பிரசாத் கரகா பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் இணையும் பட்டம் வென்றது. இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 21-18, 21-19 என்ற செட்கணக்கில் கனடாவின் லாப் கேன் கென் பாங் லாப் ஹாங் ஹூக் பாங் இணையை வென்றது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கமல் கோஹர் வெண்கலப்பதக்கம் வென்றார். குஜராத் மாநிலம் காந்திநகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப்பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: This is Akashvani. The news read by RS Raghu. Prime Minister Narendra Modi has said Somnath Temple in Gujarat stands tall and eternal and showcases the country's civilizational courage and unbroken devotion. Mr. Modi today performed Mahapuja followed by the Kumbhabhishek and flag hoisting ceremony at the temple as part of the Somnath Amrit Mahotsav. The celebrations mark 75 years since the inauguration of the restored temple dedicated to Lord Shiva. In a social media post after the visit to the temple, Prime Minister Modi said the doors of the newly rebuilt Somnath Temple opened in 1951 in the presence of the then President Dr. Rajendra Prasad, proclaiming to the world that while the attackers have faded into the dust of history, the soul of Bharat endures. Addressing the gathering at the temple, Prime Minister Modi said the reconstruction of the temple by Sardar Vallabhbhai Patel reflected India's commitment to preserving its heritage with pride.
2: Azadi ke samay Sardar Sahab ne 500 se zyada riyasaton ko jodkar ek Bharat ka aadhunik swarup ghada tha. To saath hi Somnath ke punarnirman se unhone duniya ko bataya tha. भारत केवल आजाद नहीं हुआ है, भारत अपने प्राचीन गौरव को पुनः हासिल करने के मार्ग पर भी अब आगे बढ़ चुका है.
1: Prime Minister Narendra Modi also inaugurated the Sardar Dham Hostel at Vadodara a short while ago. The project includes hostel facilities for 1,000 boys and 1,000 girls along with amenities like a central dining hall, library and auditorium. The government today informed that there is no shortage of any petroleum products and India has a stock of 60 days of crude oil, 60 days of natural gas and 45 days of LPG. This was informed during the 5th meeting of the informal group of ministers on West Asia chaired by Defence Minister Rajnath Singh in New Delhi. During the meeting, it was informed that the foreign exchange reserves stand at a comfortable $703 billion. The government said that the supply management has been good and the people need not panic or resort to overpurchase of fuel and other products. In Assam, the stage is set for the swearing-in of Himanta Biswa Sarma as the Chief Minister of Assam for a second consecutive term tomorrow. Speaking to the media, caretaker Chief Minister and Chief Minister Designate Dr. Himanta Biswa Sarma informed that Prime Minister Narendra Modi, Union Home Minister Amit Shah, Defence Minister Rajnath Singh and BJP President Nitin Nabin will attend the swearing-in ceremony tomorrow. He added that several Union Ministers and Chief Ministers of BJP-ruled states will also attend the event. Union Environment, Forest and Climate Change Minister Bhupendra Yadav today said that corporate funding is essential for habitat restoration, technology-driven monitoring and community-based conservation of big cats. Addressing a CII annual business summit in New Delhi, the minister urged industry leaders to actively support global big cat conservation efforts.
3: Next June 1st and 2nd, India will be hosting the first World Summit of International Big Cat Alliance. IBCA is Prime Minister Shri Narendra Modi Ji's initiative to save the 7 big cats of the world. Corporate funding is essential to support critical areas of big cat conservation such as habitat restoration, technology-driven monitoring and surveillance, community-based

0: conservation capacity building and conservation awareness. I urge you all to come forward to save the big cats, because the big cat maintain ecological balance, protecting vast landscape, biodiversity and water resources.
1: India Meteorological Department IMD has forecast cloudy skies over the national capital tomorrow. The weather agency also predicted thunderstorms accompanied by strong surface winds tomorrow. India continued to hold the number one position in the latest ICC Men's ODI team rankings following the annual update released today. However, India's rating slipped by 1 point from 119 to 118, while New Zealand gained 2 points, moving up to 113. And that is the end of this news bulletin.
2: நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை காலை 10 மணிக்கு ஒலிபரப்பாகும்.
3: வெற்றிவிழா பிலிம்காக பாடல் கேட்டு ரசிச்சிங்க. இந்த பாடல் SP பாலசுப்ரமணியம் கே சித்ரா பாடியது, பாடலாசிரியர் வாளி, இசை இளையராஜா. நிகழ்ச்சி தர இருக்கிற அடுத்த பாடல் விக்ரம் பிலிம்காக கேட்க இருக்கோம். SP பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, கமல்ஹாசன் பாடியது, பாடலாசிரியர் வைரமுத்து, இசை இளையராஜா.
4: கண்ணே ஒட்டுக்கவா, கட்டிக்கவா, கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா,
5: தொட்டுக்கிட்டா பத்திக்குமே,
4: பத்திக்கிட்டா பத்தட்டுமே, அஞ்சுகமே நெஞ்சு என்ன விட்டு விட்டு துடிக்குது, கட்டழகி உன்னை எண்ணி கண்ணு மூடி பிதுங்குது,
5: கொத்தி விட வேண்டும் என்று கொக்கு என்ன துடிக்குது, தப்பி விட வேண்டும் என்று கெண்டை மீன் தவிக்குது,
4: குளிக்கிற மீனுக்கு குளிர் என்ன அடிக்குது, பசி தாங்குமா இளமை இனி பரிமாறவா, இளமை

Publikum. ராட்சசன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது. இசை இளையராஜா, பாடலாசிரியர் வைரமுத்து. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் தங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் படேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி. இதமிருதம் நிகழ்ச்சியில தொடர்ந்து அடுத்ததாக கேட்க இருக்கிற பாடல் சேரன் பாண்டியன் திரைப்படத்திற்காக ஒலிக்க இருக்குது. ராஜ்குமார் ஸ்வர்ணலதா பாடியது.

0: சோலைக்குயில் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு வச்சிங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது, பாடலாசிரியர் வாலி, இசை எம் எஸ் முராரி. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 8:30 சைபோலின் இன்று ஒரு தகவல்.
1: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
2: பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் பிபிஏ டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற யூஜி டிகிரிகளும்,
1: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டைல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற எம்பிஏ டிகிரிகளும் உள்ளன.
3: ஜாயின் பண்ணி படிங்க, வேலையை புடிங்க.
1: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
3: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 ஆர் விசிட் www.svpistm.ac.in.
4: இசையோடு என்றும் நீங்கள்.
0: 8:31 இணைந்திருக்கிறோம். இதம் ரிதம்.

பயணங்கள் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டீங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது, டி ராஜேந்தர் எழுதி இசையமைத்த பாடல் கேட்டோம். நிகழ்ச்சியில தொடர்ந்து கேட்க இருக்கிற அடுத்த பாடல் கிளிஞ்சல்கள் திரைப்படத்திற்காக டாக்டர் கல்யாண் டி சுப்பிரமணியம், எஸ் ஜானகி பாடியது, டி ராஜேந்தர் எழுதி இசையமைத்த பாடல்.

இதம் ரிதம் நிகழ்ச்சியில பாடல் கேட்டீங்க. பி ஜெயச்சந்திரன், சுனந்தா பாடியது. பாடலாசிரியர் வாலி, இசை இளையராஜா. நிகழ்ச்சியில தொடர அடுத்த பாடல் திருப்புமுனை திரைப்படத்திற்காக மனோ கே எஸ் சித்ரா பாடியது.

நேரம் 8:51 நிமிடம். நேயர்களுக்கான நினைவூட்டலது, நேயர்களே, நாளை 11:30 வண்ணப்பூக்கள் சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுசாமி அவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.

0: ரங்கா பிலிம்காக பாடலில் கேட்டு ரசோம் எஸ்பி பாலசுப்ரமணியம் மலேசியா வாசுதேவன் பாடியது. இசை சங்கர் கணேஷ், பாடலாசிரியர் வாளி.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நான் டாக்டர் தேன்மொழி நீதிராஜன், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். கர்ப்பப்பை சம்பந்தமா எப்படி ஹெல்த்தியாக கர்ப்பப்பையை நம்ம வச்சுக்கலாம், அதுக்கு ஒரு 4 டிப்ஸ். வயதுக்கு தகுந்த மாதிரி சில டைம் பிரச்சனைகள் வரும், கட்டிகள், ஃபைப்ராய்டு அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து உங்களை மீறியும் அது வரலாம். ஓவராலாக இந்த ஹார்மோன் பேலன்ஸை வந்து நம்மளே இப்படி கரெக்டாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சில முக்கியமான டிப்ஸ். அதில் ஒன்று வந்து ஒபிசிட்டியாக உடம்பு வெயிட் அதிகம் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம முக்கியமான உணவு முறைகள், எக்ஸசைஸ் முறைகள் அதை நீங்கள் நல்லா பண்ணினீங்கனாலே கர்ப்பப்பையினுடைய 50% பிரச்சனைகளை வந்து நம்ம வராமல் தடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து கேன்சர் அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் மூலமாக வர்ற, இப்போ கர்ப்பப்பை வாய் கேன்சர், கர்ப்பப்பையில் வர கேன்சர், சினைப்பையில் வர கேன்சர், இதையெல்லாம் வந்து முன்னமே கண்டறிஞ்சு ஆரம்ப ஸ்டேஜ்லேயோ இல்லை வராமல் தடுக்கிறதுக்கோ இல்லை முறைகளையெல்லாம் நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட போய் டீட்டெயிலாக பேசுனீங்கன்னா அதுக்குரிய டெஸ்ட்டெல்லாம் முன்னாடியே பண்ணிக்கலாம். வருஷம் ஒரு தடவை அதை வந்து பண்ணிவிட்டு நமக்கு வந்து அதை முன்னாடியே தடுத்துக்கிறதுக்குரிய இதெல்லாம் பண்ணிக்கலாம். மூணாவது வந்து நம்ம மனநிலையை ரொம்ப பாசிட்டிவாகவும், மற்றவர்களுக்கு உதவுற மாதிரியும், ரொம்ப சந்தோஷமாக எல்லாத்தோடையும் சேர்ந்து இருக்கிற மாதிரியும், ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாமல் அந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம் அப்படிங்கிற மனநிலையிலையும் நம்ம இருந்தாலே அந்த உடம்பு வந்து ஒரு பேலன்ஸ்டாக யூக்லிபிரியமாக இருக்கும் பொழுது சில வியாதிகள் வெட்டியே பார்க்காது. ஸோ அந்த மாதிரியும் இருக்கிறது முக்கியமான விஷயம். இதெல்லாம் வந்து நம்ம கர்ப்பப்பையை வந்து எப்படி டிசீஸ் வராமல் நம்ம தடுக்கிறதுக்குரிய முறைகளாக நம்ம எடுத்துக்கணும்.

நேயர்களுக்கான நினைவூட்டலத நேயர்களே, நாளை 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் மரபு தொட்டி கட்டு வீடு கட்டியிருக்கும் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் பகுதி தீத்தம்பாளையம் கிராமத்தை சார்ந்த ஜவஹர்குமார் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் கேட்கலாம். தொடர்ந்து 7:30 ஏறும் ஊரும் ஒருங்கிணைந்த பண்ணையும் குறித்து அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதி ஆர் பொன்னாவரம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி சதாசிவம் அவர்கள்.

8:58 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் இதுவரை கேட்டது இதம் ரிதம். அழகான என்பதுகளில் அமைந்த பாடல்களை கேட்டு ரசிச்சிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் மூலயமாகவும் முகநூல் பக்கம் வாயிலாகவும் நிறைய நேயர்கள் நம்மளோட பயணிச்சாங்க. முதல்ல இருந்து

0: இதுவரை நிகழ்ச்சியில் நான் ஆர்ஜே யாகேல். நேரம் 9 மணி. சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani. I'm Anuja Kumar with the news at 9.

0: 45 days of LPG. Center notifies implementation of Viksit Bharat G. Ramji Act from 1st of July. BJP leader Himanta Biswa Sarma set to take oath as Assam Chief Minister tomorrow, marking NDA's third consecutive term in the state. IMD forecasts heat wave conditions over Gujarat, central Maharashtra, Rajasthan and west Madhya Pradesh tomorrow. And in cricket, India retained top spot in men's ODI team rankings. That is all in the news at 9. Good night.
1: நீர்கள் அனைவருக்கும் உற்சாகமான சந்தோஷமான இதமான இனிமையான இரவு வணக்கம். நேரம் 9:15, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நீர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். இது மயிலிறகு. காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களின் தொகுப்பாய் இனி வளமுறை நிகழ்ச்சியின் முதல் பாடலாக இது. நீதிக்கு பின் பாசம் திரைப்படத்தோட பேர். இம்மே திருமுகம் அவருடைய இயக்கத்தில் ஆருதாஸ் அவருடைய கதையில் உருவான படம் இது. படத்தில் எம்ஜி ராமச்சந்திரன், பி சரோஜதேவி, எம் ஆர் ராதா, எஸ் வி ரங்காராவ், பி கண்ணம்மா, எம் என் நம்பியார், எஸ் ஏ அசோகன், இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. 1963 வெளிவந்த இந்த படம் August 15 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துக்கான இசை கே வி மகாதேவன், பாடலாசிரியர் கண்ணதாசன், பாடலை பாடியிருக்கிறது டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா. இந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாடலை கேட்கும்போது மனம் லயிச்சு போகும் அப்படின்னு சொல்லலாம். பாடலுக்கு பிறகு அந்த வரிகளை பற்றியும் சின்ன சின்னதாக பேசுவோம், பகிர்வோம். தொடர்ந்து கேளுங்க, இது மயிலிறகு.

0: நம்மளால் வந்து வெற்றிகரமாக நோயாளிகளை காப்பாற்ற முடிஞ்சது.
1: நிச்சயமா சார்.
0: பிஎஸ்சி கோர்சஸ்ன்னு ஒரு 23 கோர்சஸ் கிட்டத்தட்ட இருக்கு. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப் ஆஃப் கோர்சஸ், அதாவது மருந்தியல் துறை அதை மட்டுமே எடுத்து பார்த்தீங்கன்னா நீ பிஃபார்ம்னு சொல்லுவோம். அதே மாதிரி நர்ஸ் செவிலியர்களை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி கோர்சஸ் இருக்குது, டிப்ளமோ கோர்ஸும் இருக்குது. பிஎஸ்சி நர்சிங் 4 வருஷம் கோர்ஸ் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது நல்ல வாய்ப்பு இருக்குது. சமீபத்தில் நான் வந்து ஒருத்தரை சந்தித்தேன், அவங்க வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர், டெல்லியில் இருக்காங்க. அவங்க அவருடைய பேசிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மருத்துவக் கல்லூரியில் பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்காங்க. 3 ஆண்டுகள் முடித்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி இப்போ நவ் ஷீ இஸ் ஒர்க்கிங் ஆஸ் எ கலெக்டர் இன் டெல்லி கவர்மெண்ட். இன்னொருத்தரை பார்த்தேன், அவர் வந்து போலீஸ் உடையோட இருந்தார். அவருடைய பேசிக் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ நர்சிங் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா வந்து குரூப் 1 எக்ஸாம் எழுதிட்டு டிஎஸ்பி தமிழ்நாடு கேடரில் செலக்ட் ஆகி இப்போ வந்து தமிழ்நாட்டில் இப்போ சர்வ் பண்ணிகிட்டு இருக்காரு. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இது வந்து ஒரு அடிப்படை கோர்ஸாக கூட வச்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கூட உங்களால் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. பல்வேறு விதமான அந்த அலைடியல்ஸ் கோர்சஸ்க்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷனல் தெரப்பி, ஃபிசியோதெரப்பி. ஒரு ஆக்குபேஷனல் தெரப்பி பற்றி நீங்கள் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, அது ஸ்பெஷல் சில்ட்ரன் நான் நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆட்டிசம், அட்டென்ஷன் டெபிசிட் டிஸார்டர், இந்த மாதிரி ஒரு செர்பல் பால்சியால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்டுடைய ரோலுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல். மேலை நாடுகளில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவர்களுக்கான வருமானம் என்பது அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து அவர்களுக்கு இந்த குழந்தைகளுக்கு வந்து சேவை செய்யும்போது அவர்களுக்கு கிடைக்கின்ற மன நிம்மதி என்பது ஆல்மோஸ்ட் ஈக்குவலன்ட் டு ஒரு மருத்துவருக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைக்குமோ அதே மாதிரியான ஒரு சந்தோஷத்தை நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு கோர்ஸ் ஒன்று சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள், பிஏஎஸ்எல்பி. அதாவது அது என்னென்னு கேட்டிங்கன்னா பிஎஸ்சி, அதே மாதிரி பேச்சுலர் ஆஃப் ஆடியாலஜி லாங்குவேஜ் ஸ்பீச் பெத்தாலஜி,
1: ஸ்பீச் தெரபிஸ்ட்னு சொல்றாங்க,
0: அதுதான் பிஏஎஸ்எல்பி. அதுக்கான வரவேற்பு என்பது மிக அதிக அளவில் இருக்குது. அது நீங்கள் இன்னும் நீங்கள் மேலை நாடுகளுக்கும் சரி, அங்கே குவாலிஃபைடு பர்சன் கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாங்கன்னா அவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த சைல்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சில குழந்தைங்களுக்கு வந்து பிறவியிலே வந்து காது கேளாமைனால பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அதுக்கு வந்து அவங்களுக்கு சர்ஜரி பண்ண பிறகு, அதாவது காக்லியார் இம்ப்ளான்ட் என்ற சர்ஜரியை பண்ண பிறகு, போஸ்ட் சர்ஜரிக்கு பிறகு அவங்களுக்கு ஸ்பீச் தெரப்பி தான் ரொம்ப வைட்டல். கிட்டத்தட்ட அது ஒரு நிறைய செட்டிங்ஸ் உட்கார வேண்டியது இருக்கும். வந்த பிறகு அந்த குழந்தை வந்து பாடி ரைம்ஸை சொல்கிற வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த எஃபெக்ட் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கொடுக்குற அந்த பயிற்சி என்பது தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல விதமான ஒரு கோர்சஸ் எல்லாம் வந்து நமக்கு அலைட் ஹெல்த் கோர்சஸில் இருக்குது. இப்போ சென்ட்ரலைஸ்டாக இதை மானிட்டரிங் பண்ணுறதுக்கும், இந்த கோர்சஸை பற்றி முழுமையாக மானிட்டர் பண்ணுறதுக்கு வந்து நேஷனல் ஹெல்த் கமிஷன் ஃபார் அலைட் ஹெல்த் கோர்சஸ்ன்னு கொண்டு வந்துட்டாங்க. எப்படி எம்பிபிஎஸ்க்கு வந்து என்எம்சி கொண்டு வந்திருக்கோம், நேஷனல் மெடிக்கல் கமிஷனும்,

0: அதே மாதிரி நர்சிங்க்கு வந்து ஐஎன்சின்னு ஒன்று இருக்குது, இந்தியன் நேஷனல் நர்சிங் கவுன்சில்னு இருக்குது. அந்த கவுன்சில் வந்து நர்சிங்கினுடைய குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ வைக்கலாம், எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கணுங்கிறதெல்லாம் வந்து
1: அவங்களோட சிலபஸ் முதற்கொண்டு
0: மொத்தமே வந்து அவங்க வழி தான் நீங்கள் பண்ண, நீங்கள் வந்து டீச் பண்ணணும். குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை என்ஷூர் பண்ணுறதுக்காக இந்த கமிஷன் வந்து இப்போ இது இது போன ஆண்டு வந்து நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷனே வந்தது, எந்த விதமான பேலட் ஹெல்த் கோர்ஸும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அன்டில் வி இன்ஃபார்ம் யூ அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு நமக்கு வந்து ஒரு தகவல் கொடுத்தாங்க. இப்போ அதனால் நிறைய கோர்சஸ் இருக்குது. தமிழக அரசுமே பல்வேறு விதமான முயற்சிகள் எடுத்தாங்க. அதாவது நிறைய பேருக்கு இந்த கோர்சஸ் இருக்கிறது தெரியாமல் போகுது. கடந்த ஆண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 56% வேக்கண்டாக இருந்தது.
1: ஓ,
0: கோர்சஸ் வந்து ஃபில் ஆகாம
1: அந்த அளவுக்கு வந்து மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகலை பற்றிய தகவல்கள்.
0: அதனால தான் நான் உண்மையிலேயே ஆல் இண்டியா ரேடியோக்கு வந்து நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்.
1: நாங்களும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம்.
0: இந்த விஷயம் வந்து ரொம்ப மக்கள்கிட்ட தெரியாத காரணத்தினால அதை வந்து நம்ம அப்ளை பண்றது எப்படி, அதோட டிராப் அவுட் ஆயிட்டு இல்லைனா அதை ஸ்டாப் பண்ணிட்டு பிளஸ் டூட போயிட்டு வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்க,
1: ஏதோ ஒரு டிகிரியை போய்
0: ஏதாவது ஒன்று படிக்கிறாங்க. அந்த மாதிரி போறதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கக்கூடிய ஒரு இந்த கோர்சஸ் எடுக்கும்போது அவங்களுக்கான எதிர்காலம் நல்லா இருக்கும், பொருளாதாரத்தையும் அவங்களால உயர்த்தி கொள்ள முடியும், அதே மாதிரி ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் முழுமையாக இருக்கும்ன்றது. நீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ இந்த நான் பிஎஸ்சி நான் 19 சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி வந்து டிப்ளமோ கோர்சஸ் 2 கோர்சஸ்ன்னு இருக்கு. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 டிப்ளமோ கோர்சஸ் இருக்கு. ஒரு 15 சர்டிஃபிகேட் கோர்சஸ், அதாவது 1 கோர்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இசிஜி டெக்னீஷியன், இசிஜி எப்படி எடுக்கிறதுன்னு ஒரு பயிற்சி கொடுப்பாங்க. அது ஒரு 1 முடிஞ்ச பிறகு சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்கும். அது நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு இசிஜி டெக்னீஷியன் உடனே சேரலாம். உங்களுடைய அடிப்படை விஷயத்தை வந்து நீங்கள் உங்களால் உயர்த்துக்கணும். பம்ப் டெக்னீஷியன் ஒரு கோர்ஸ் இருக்குது. அது பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி, அதாவது ஆப்ரேஷன் தியேட்டரில் வேலை செய்கிறதுக்கு, கார்டியாக தொராசிக் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யக்கூடிய அந்த பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி கோர்ஸ், அது மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கோர்சஸும் இருக்குது. போன முறை நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதங்களுக்கு வந்து நான் செலெக்ஷன் கமிட்டியில் அடிஷனல் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் இந்த கோர்சஸ்லாம் என்ன எப்படி நடக்குதுங்கிறத பார்த்தேன். அதனால் வந்து இது எனக்கு இதில் உள்ள நடந்த விஷயங்கள் தெரியும். ஸோ அப்போது வந்து என்ன பண்ணால் அரசாங்கம் வந்து சரி எதற்காக இந்த 56% வந்து சேரல அப்படிங்கிறதுக்காக பல்வேறு விதமான முயற்சிகளை எடுத்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இப்போ எவ்வளோ ஃபில் ஆகுதுங்கிறத முடிஞ்ச பிறகு இதனுடைய ப்ராசஸ் பற்றி நான் சொல்லிடுறேன். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ அடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும், ப்ராஸ்பெக்டஸ் ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணுவோம். ப்ராஸ்பெக்டஸ் பாஸ் பண்ண உடனே நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுப்போம். இந்த நோட்டிஃபிகேஷன் பேப்பர் எல்லா தினசரி பற்றிலாம் வரும். அதுக்கு பிறகு உங்களுடைய மார்க்ஸை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ண வேண்டியது எல்லாமே ஆன்லைன் தான். எல்லாமே அப்ளிகேஷன் ஆன்லைனில் அப்ளிகேஷன் கொடுத்த பிறகு கோர்ஸ் வைஸ் உங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட்டு போட்டுருவாங்க. அந்த மெரிட் லிஸ்ட்டுக்கு பிறகு அகெயின் ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்கும். எந்தெந்த இடத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு 3 நடக்கும் அந்த கவுன்சிலிங். செப்டம்பர் வரையில் இது நடக்கும். ஸோ அந்த எண்டு முடிஞ்ச பிறகு இந்த முறை இப்போ என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா போன ஆண்டு அதாவது 25-26 முடிஞ்சு பேலன்ஸ் இருக்க சீட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸ்க்கு இந்த சீட்ஸ் எல்லாம் வந்து சரண்டர் பண்ணி உங்களுடைய மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவனுடைய நேரடி பார்வையில் நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு உங்கள் காலேஜில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி கோர்ஸை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு பண்ணும். ஸோ அந்த மாதிரி முயற்சிகளும் அரசாங்கம் எடுத்தது. இதெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்றது எனக்கு முழுமையாக தெரியல. ஆனால் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு 5-10% இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனால் முழுமையாக வந்துதான்னா
1: நம்ம நிகழ்ச்சி வாயிலாக இன்னும் கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொல்லலாம்.
0: கட்டாயம் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ அரசும் வந்து பல்வேறு விதமான முயற்சிகளும் எடுக்குது. மக்களும் இதுக்கான விவரங்களை வந்து தெரிந்து கொள்றதுக்கு வெப்சைட் இருக்குது. தமிழ்நாடு நீங்கள் செலெக்ஷன் கமிட்டிக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் போய்ட்டு அவங்க லாகின் பண்ணி பார்த்தாங்கன்னா எந்தெந்த காலேஜஸில் எந்தெந்த சீட்ஸ் இருக்குது, எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, அதனுடைய பேசிக்கான எல்லா விவரங்களும் அதில் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அப்படி இல்லைனாலும் கூட அங்கே தொலைபேசி எண் இருக்குது, அந்த தொலைபேசி எண்ணில் அவங்க தொடர்பு கொண்டாங்கன்னா அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸும் உடனடியாக கிடைக்கும். ஸோ எல்லா விதத்துலையுமே நம்ம வந்து உதவி பண்ணி அந்த மாணவர்கள் வந்து மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். ப்ளஸ் 2 ரிசல்ட் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா 37,000 மாணவர்கள்கிட்ட வந்து எக்ஸாம் பாஸ் பண்ண முடியலன்றது கேள்விப்பட்டேன். அதுக்கே வந்து அரசாங்கம் என்ன பண்ணியிருக்குன்னா இப்போ இந்த டெலி கவுன்சிலிங் மூலமாக மனநலம் வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. இதுக்காக நம்ம தோண்டு விட வேண்டிய அவசியம் கிடையாது. வெற்றி தோல்வி என்பது இயற்கை.
1: உடனே வந்து அடுத்த துணை தேர்வுகளும் நடக்க
0: போகுது, துணை தேர்தல் நடக்குது, ஏதாவது வகையில் அடுத்த கட்டமாக வந்துடலாம். இதுவே வந்து நமக்கு ஒரு இதுவே கிடையாது. பல்வேறு விதமான வாய்ப்புகள் இருக்குது, அதை பயன்படுத்திக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள்.
1: நிச்சயமா சார், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அதாவது இந்த படிப்புகள் இருக்குது அப்படின்ற விஷயமே வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்து மாணவர்களுக்கு தெரிய வந்திருக்கு. இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற உங்களுடைய ஒரு கருத்தையும் நீங்கள் முன் வச்சிங்க. அதுவும் இல்லாமல் இதனுடைய இந்த கல்வியோட தரத்தை மேம்படுத்துறதுக்கான ஒரு அமைப்புமே வந்து இதை வந்து கண்காணிச்சுட்டே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொன்னீங்க. மேலும் அந்த இணையதளம் வாயிலாக வந்து விண்ணப்பிக்கலாம். நம்மளுடைய சந்தேகங்களை வந்து மாணவர்கள் வந்து அந்த தொலைபேசி எண்ணிலையும் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. அந்த இணையதளம் அப்படின்றதையும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
0: இணையதளம் வந்து www.tnmedicalmedicalselection.scl.ect.ion.org என்கிற இணையதளத்தில் அவங்க வந்து டைரெக்டாக அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கிக்கலாம். தொலைபேசியில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறதா இருந்தால் 044-298-6206 என்கிற இந்த தொலைபேசி எண்ணில் நீங்கள் அழைச்சி

0: பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல்னு சொல்லி டெப்டி டைரக்டர் இருக்காங்க. இந்த கோர்ஸ் சம்மந்தமாக கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்வி இயக்குநரகத்தில் தனியாக இருக்குது. அதுக்கு வந்து ஒரு அடிஷ்னல் டைரக்டர் இன்சார்ஜ், பேராமெடிக்கல் கோர்சஸ் மட்டுமே அவங்க இருப்பாங்க. ஸோ எந்த விதமான ஹெல்ப் கேட்டாலும் எல்லாருமே வந்து ஆக்சுவலி வி வாண்டட் டு ஹெல்ப் அவர் ஸ்டூடெண்ட்ஸ். மேலும் அவங்க வரணும், இவ்வளோ சீட்டும் ஒவ்வொரு ஆண்டும் வந்து நமக்கு வந்து வீணாக போயிட்டுருக்குது அப்படின்னும் போது, அதுவும் அது தெரியாமல் சில பேர் வந்து போயிட்டு ப்ரைவேட்டில் போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா ஒரு ஆண்டுக்கு அவங்க கட்ட வேண்டிய காசே பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் தான் வரும்.
1: மிக குறைந்த கட்டணத்தில் வந்து ஒரு தரமான கல்வி
0: கிடைக்கும். இது வந்து நீங்கள் ப்ரைவேட்டில் போகும்போது அதிகமாக இருக்கும், 10 மடங்கு மேலே கட்டுற மாதிரி இருக்கும், 33,000-43,000 அந்த ஃபீஸ் ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ அதை தவிர்த்துருக்கலாம். இதில் இருக்கக்கூடிய நல்ல கோர்சஸை ஒரு நல்ல நீங்கள் மென்டார்ஸ், நீங்கள் யாராவது ஒருத்தவங்களுக்கு யாராவது இருந்தாங்களோ அவர்கள் மூலமாக தொடர்பு கொள்வதோ, இல்லது எங்கள் மருத்துவக்கல் இயக்குநரகத்திலே வந்து கூட நீங்கள் வந்து இதில் எது நல்ல கோர்சஸ் என்னென்ன இருக்குங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் கேட்டு கூட நீங்கள் வந்து பயன்படலான்றது தான் என்னுடைய.
1: நிச்சயமாக சார், அதாவது என்ன இணையதளத்தில் தொடர்பு கொள்ளணும், எந்த தொலைபேசியில் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் வந்து முன்பே குறிப்பிட்டீங்க சார், பிஎஸ்சி கோர்சஸ் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்குது, டிப்ளமா கோர்சஸ் இருக்குன்னு. நம்ம வந்து அதை ஒன்றொன்றாக வந்து நம்ம பார்த்துடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த கோர்சஸ் பற்றி தெரியறது அப்படிங்கிறதே வந்து பெரிய விஷயமா இருக்கும் போது, என்னென்ன கோர்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மக்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், அவங்களுடைய பிள்ளைங்களை வந்து இந்த கோர்ஸில் சேர்க்கறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து பிஎஸ்சி டிகிரியில் வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு சொல்லிடுங்க சார்.
0: பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி, அதே மாதிரி பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி, பிஎஸ்சி நர்சிங், அப்புறம் பி ஃபார்மசி, அப்புறம் பிஏஎஸ்எல்பி, அதான் நான் சொன்னேன் அந்த ஆடியாலஜி அந்த கோர்ஸ்,
1: ஸ்பீச்
0: தெரப்பிஸ்ட் பற்றி, அப்புறம் கார்டியோ பல்மரி பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி, அது ரொம்ப சவுதி போன்ற நாடுகள்லாம் அது டிமாண்ட் அதிகம், அப்புறம் கார்டியாக் டெக்னாலஜி, அப்புறம் கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, அப்புறம் மெடிக்கல் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜின்னு ஒரு பிஎஸ்சி கோர்ஸ் இருக்குது, பேச்சுலர் ஆஃப் ரேடியேஷன் தெரப்பி டெக்னாலஜி, அது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரேக்கி தெரப்பி, லீனாக் தெரப்பிலாம் கொடுக்கக்கூடிய அந்த கோர்ஸை பற்றி விவரங்களை தெரிஞ்சுக்கிறது, அப்புறம் வந்து நீங்கள் லேப் சம்மந்தம் பிஎஸ்சி கோர்ஸ் இருக்குது, டிப்ளமா கோர்ஸ் இருக்குது,
1: பேச்சுலர்
0: ஆஃப் லேப் டெக்னீஷியன்லேயே பேச்சுலர் ஆஃப் மெடிக்கல் லெபார்ட்டரி சயின்ஸ்னு இருக்குதுங்க. இது எல்லாமே பிஏஓடின்னு இருக்குது, ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, பேச்சுலர் ஆஃப் டயாலிசிஸ், இப்போ நீங்கள் டயாலிசிஸ் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா மெயின்லி டிபெண்ட்ஸ் ஆன் தி டயாலிசிஸ் டெக்னீஷியன் தான், அதில் வந்து டிப்ளமோ கோர்ஸும் இருக்குது, பிஎஸ்சி கோர்ஸும் இருக்குது. பிஎஸ்சி படித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வெளிநாடுகள் வேலைவாய்ப்புங்கிறது உத்தரவாதம். ஆனால் ஓவர்சீஸ் மேன் பவர் கார்பரேஷன் தமிழ்நாட்டில் இருக்குது, அதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா வெளிநாடுகள் இருக்கவங்க வந்து அவர்கள் மூலமாக இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பண்ணும்போது நமக்கு சேஃப்டி என்ஷூர் ஆகும்.
1: நிச்சயமாக நம்ம வந்து யாரோ ஒரு தவறான
0: ஏஜென்ட் மூலமாக அங்கே பணம் கொடுத்து இங்கே கொடுத்து வீணாக போகாமல் இந்த ஓவர்சீஸ் மேன் பவர் கார்பரேஷன் மூலமாக போகலாம். இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நர்சஸ் தேவைங்கிறது நம்மகிட்ட தான் வராங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஜெர்மன் வந்து எங்களுக்கு மேண்டேட்டே தேவை, அந்த கோர்ஸை வந்து நாங்கள் ஃப்ரீயாக கற்றுக் கொடுக்குறோம், அந்த ட்ரைனிங் முடிச்சு அந்த சர்டிஃபிகேட் பண்ண பசங்க ப்ளஸ் அந்த டிப்ளமோ நர்சிங்கோ இல்லை பிஎஸ்சி நர்சிங் இருந்தாலும் அவங்கள ரெக்ரூட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த வாய்ப்பும் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி டெக்னாலஜி
1: சம்மந்தப்பட்டது,
0: வென்டிலேட்டர் ஹேண்டில் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறம் வந்து எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னாலஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, ஆப்டோமெட்ரி, கண் சம்மந்தப்பட்டதை பற்றி பார்க்கறதுக்கு ஆப்டோமெட்ரிஸ்ட்னு சொல்லுவாங்க.
1: எல்லா இடத்துலையும் வந்து கண் மருத்துவரை போயிட்டு பார்க்க முடியாது,
0: அவங்க தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரெஃப்ராக்ட் எரர்லாம் அசஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்பெக்டிகல்ஸுக்கு வந்து நீங்கள் என்ன சைஸ் போடுறதெல்லாம் பார்த்து, டிப்ளமோ கோர்ஸ் இருக்குது, பேச்சுலர் இருக்கு, ஆரோய வச்சில இருக்குது, கண் ஆஸ்பத்திரிலேயே அந்த மருத்துவமனைகளே இருக்குது. அப்புறம் நியூட்ரிஷன் சம்மந்தப்பட்டது
1: பேச்சுலர் ஆஃப்
0: நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்குங்க. இந்த மாதிரி 19 விதமான பிஎஸ்சி கோர்சஸ் மட்டும் 19 விதமான கோர்சஸ் இருக்குது. அதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து +2 பாஸ் பண்ணியிருக்கணும், அதில் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இருக்கலாம், இல்லது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி இருக்கலாம். இப்போ இன்னொரு இது கொண்டு வந்திருக்காங்க, அதாவது ஓப்பன் எஜுகேஷன் சிஸ்டத்தில் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கூட அப்ளை பண்ணலாம் அப்ளைன்னு சொல்லிட்டு இந்த முறை கொண்டு வந்திருக்காங்க.
1: ஆனால் இதுக்கு முன்பு அந்த மாதிரி
0: கிடையாது, அதுவும் எலிஜிபிலிட்டி வருங்க. கிரைட்டீரியாலாம் வந்து நான் சொன்ன அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா வந்து ப்ராஸ்பெக்டஸ் வரும்போது உங்களுக்கு விளக்கங்கள் தெளிவாக இருக்கும். அதே மாதிரி பேசிக்காக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஓசிபி கேட்டகரியில் 45% அக்ரிகேட், இந்த 3 விஷயங்களையும் பாஸ் பண்ணியிருக்கணும், 45% ரெக்ரூட் பண்ணியிருக்கணும். எஸ்சிஎஸ்டி அண்ட் எம்பிசி பிசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 40% அக்ரிகேட் இருந்தால் போதும். இந்த 3 விஷயம் பேசிக்காக இந்த மாதிரி கோர்சஸ் இருந்ததுன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜிங்கிறது முக்கியம், அதில் இல்லாத பாட்டனி ஜுவாலஜி இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து எவ்வளோ பாஸ் பர்சன்டேஜ்ங்கிறது நம்ம அந்த ப்ராஸ்பெக்டஸில் தெளிவாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் நம்ம அப்ளை பண்ணிடலாம், ஆன்லைன்லேயே பண்ணிடலாம், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், அப்ளை பண்ணிடலாம்.
1: துணை மருத்துவ படிப்புகள் என்னென்ன படிக்கலாம் அப்படின்றத பற்றி இந்த நிகழ்ச்சியில் நிறைய தெரிந்து கொண்டோம் நேயர்களே. இதன் 2வது பாகத்தை வரும் புதன்கிழமை கேட்கலாம். கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
2: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
1: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி,
2: இந்த கதையில் மாற்றமில்லை,
1: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
2: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
1: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை,
2: இலவசமாக கண்டுகளிப்போம்.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: ஒன்பது மணி 9:32 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேர்கள் கேட்டு ரசி மகிழ்ந்துட்டு இருக்கீங்க. இது மயிலருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய இந்த மாதிரி இதமான செவிகளுக்கு விருந்தாக இருக்கக்கூடிய எல்லா பாடல்களையுமே நீங்கள் இங்கே கேட்டு ரசிக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் அது படித்தால் மட்டும் போதுமா அப்படிங்கிறது படத்தோட பேர். 1962 ஏப்ரல் மாதம் 14 வெளிவந்த படம். ஏ பீம்சிங் அவருடைய இயக்கத்திலையும் திரைக்கதையிலும் உருவான படம் அது. படத்தில் சிவாஜி கணேசன், சாவித்ரி, ராஜசுலக்ஷனா, கே பாலாஜி, ஆர் முத்துராமன், எஸ் வி ரங்காராவ், பி கண்ணாம்பா, எம் வி ராஜம்மா, எம் ஆர் ராதா, சி கே சரஸ்வதி, மனோரமா, இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. படத்துக்கான இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. இந்த பாடலை அடடா அப்படிங்கிற மாதிரி பாடியிருக்கிறது டி எம் சவுந்தரராஜன், பிபி ஸ்ரீனிவாஸ். கேளுங்க, நிறைய பேருக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், எஸ்பெஷலி எனக்கும் கூட ரொம்ப பிடிக்கும். பாடலாசிரியர் கண்ணதாசன், கேளுங்க ரசிங்க.

0: நல்லவன் எனக்கு நானே நல்லவன், சொல்லிலும் செயலிலும் நல்லவன். பள்ளம் மேடு கண்டால் பார்த்து செல்லும் பிள்ளை நான், பாசம் என்ற நூலில் சேர்த்து கட்டிய முல்லை. எப்படி இது பெண்ணுக்கு மட்டும் இல்லை பசங்களுக்கும் பிறந்தோம் அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப யதார்த்தமான வரிகளை கொடுத்து நல்ல ஒரு பாடலை கேட்டு மகிழ்ந்திருக்கோம். 9:37 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நீங்கள் கேட்டு வச்சிருக்கீங்க மயிலிறகு. நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் இதுதான். என்ன பாட்டு அதை பற்றி டீல்ஸ் இந்த பாட்டுக்கு பிறகு சொல்கிறேன், கேளுங்க ரசிங்க.
1: நிலவை

அன்னைக்கும் சரி இன்றைக்கும் சரி எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்தாலும் கூட ஃபஸ்ட்டு நம்மளுடைய அன்புக்கு காதலை வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு யார் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு தான் வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீ நான் இருக்கேன், இல்லை நீயே கவலைப்படுற அப்படின்னு ஒரு பையனுக்காக இருந்தாலும் சரி பொண்ணுக்காக இருந்தாலும் சரி. தோழியர் கதை சொல்லி தரவில்லையா, துணிவில்லையா, பயம் விடவில்லையா, தோழியர் கதை சொல்லி தரவில்லையா, மயங்குகிறாள் ஒரு மாது, தன் மனதுக்கும் செயலுக்கும் உறவில்லாது மயங்குகிறாள் ஒரு மாது. நல்லா இருந்ததுல பாசமலர் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டோம், பி சுசிலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. பாசமலர் படத்தை பற்றிலாம் சொல்கிறதுக்கு நமக்கு அனுபவம் பத்தாதுப்பா அப்படிங்கிற மாதிரி தான். பட் இருந்தாலும் 1961 வெளிவந்து இன்றைக்கும் எவர்கிரீன், ஒரு அக்கா ஒரு அண்ணன் தங்கைக்கு வந்து சிறந்த உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு படங்களில் முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய படம் இது. மே 27 படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏ பீம்சிங் அவருடைய திரைக்கதையிலையும் இயக்கத்திலையும் உருவான படம் இது. படத்தில் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், சாவித்ரி முக்கியமான கதாபாத்திரத்தில் ஏற்ற நடிச்சிருப்பாங்க. குழந்தை ஒரு பொண்ணு நடிச்சிருக்கோம், ஐயோ ஸோ ஸ்வீட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்ல ஒரு படத்துலேருந்து பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் இடம்பெற்றிருக்கும் திரைப்படம் ராணி சம்யுக்தா. 1962 ஜனவரி 14 வெளிவந்த படம் இது. டி யோகானந்த் அவருடைய இயக்கத்தில், கண்ணதாசனுடைய எழுத்தில் உருவான படம் இது. படத்தில் எம்ஜி ராமச்சந்திரன், பத்மினி, எம் என் நம்பியார், ராகினி, கே ஏ தங்கவேலு, எம்ஜி சக்கரபாணி, எம் என் ராஜம், எம் சரோஜா, இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. படத்துக்கான இசை கே வி மகாதேவன். இந்த பாடலை பாடியிருக்கிறது டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா, பாடலாசிரியர் கண்ணதாசன். நம்ம நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் இது, கேளுங்க ரசிங்க.

நேற்று கனவாக நான் கண்ட இன்பம் இன்று நனவாக நீ இங்கு வந்தாய். ஆளிலை பணி போல நான் வாழ்ந்த வேலை அல்லிய கைகள் உங்கள் கையல்லவா. இது சரணம் ஒன்று. சரி, அப்படியே சரணம் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்சு மலர் மேனி பழகாத பெண்மை, பார்த்து கதை பேசும் பழம் போன்ற மென்மை. ஐயோ பாருங்களேன், மன்னவர் திருமார்பில் கண்மூட வேண்டும், வாழ்வினில் வெற்றி கண்ட நாளளவா. அந்த நாள் போதுமானது, அவ்வளோதான் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு லவ் ஸ்கூலில் ஒரு அந்யூன்யமான ஒரு பாடல் அது. இந்த மாதிரி நம்மளுடைய யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி பாடலாம் கேட்டிங்க அப்படின்னா மீ மறந்து போயிடுவீங்க. 9:47 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நீங்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. இது மயிலிறகு. ஒவ்வொரு பாடல் கேட்கும் போதுமே நிறைய பேருக்கு மலர் நினைவுகள் அழகாக அமைட்டெடுக்கும். அடடா, அந்த காலத்தில் நாங்கள் இருந்தது இருக்கே அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. எஸ் ரைட். நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல், இதையெல்லாம் கேட்டுட்டு கவலையெல்லாம் ஒருத்தரால் இருக்க முடியுமா? இருக்க முடியும். படத்தோட பேர் கவலை இல்லாத மனிதன். 1960 August 19 வெளிவந்த படம் இது. கே சங்கர் அவருடைய இயக்கத்தில், கண்ணதாசனுடைய எழுத்தில் உருவான படம் இது. சந்திரபாபு, ராஜசுலக்ஷனா, எம்ஆர் ராதா, டி எஸ் பாலையா, டி ஆர் மகாரிங்கம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. படத்துக்கான இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடலை பாடியிருக்கிறது சந்திரபாபு, பாடலாசிரியர் கண்ணதாசன். நம்ம நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இது. கேளுங்க ரசிங்க.

பாட்டு எப்படி இருந்தது பார்த்தீங்களா? அலைமோதும் உணர்வாலே கனலாகவே, உள்ளம் அடிவானம் தொடுமாசை கடலாகவே, நிழலாகி உருவான காதல் தன்னை, நிழலாகி உருவான காதல் தன்னை, நினைந்து நினைந்து இன்பம் இணைந்து பருகும் முன்னே, செங்கனி வாய்திறந்து சிரித்திடுவாய், தித்திக்கும் தேன்குடமே சென்

பக பூச்சரமை. ஓ மை காட், வர்ணிக்கணும்னா இப்படி வர்ணிக்கணும். தித்திக்கும் தேன்குடம் செண்பக பூச்சரம், சிங்கனி வாய் திறந்து கொஞ்சம் சிரியேன் அப்படிங்கிற மாதிரி 9:55 ஆகாஷ்வாணிக்கும் 101.03 எஃப்எம்ல நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. மயிலருக்கு நம்ம நிகழ்ச்சியை நாம கேட்ட இந்த பாடல் இடம்பெற்ற அந்த திரைப்படம் யானைப்பாகன். எம்ஏ திருமுகம் அவருடைய இயக்கத்தில், சாண்டோ எம்எம் சின்னப்ப தேவர் அவருடைய தயாரிப்பில் உருவான படம் இது. இந்த படத்துக்கான திரைக்கதை வந்து ஐயா பிள்ளை கொடுத்திருப்பாரு. படத்துக்கான இசை கே வி மகாதேவன். படத்தில் உதயகுமார், பி சரோஜாதேவி, பி எஸ் வீரப்பா, மனோரமா நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. படம் 1960 அக்டோபர் 19 வெளிவந்த படம் இது. நல்லா இருந்ததில் பாடலை பாடியிருந்தது சிறுகாழி கோவிந்தராஜன், பி சுசீலா. ஒவ்வொரு பாடலும் யாருமே, குறிப்பாக இந்த பாடலும் கூட, இந்த பாடலுக்கான பாடலாசிரியர் புரட்சிதாசன். ஸோ நம்ம நிகழ்ச்சி நிறைவாக வரக்கூடிய அடுத்த பாடல் 4 கில்லாடிகள் திரைப்படத்திலிருந்து. 1969 செப்டம்பர் 25 வெளிவந்த படம் 4 கில்லாடிகள். இந்த படத்தை எல் பாலு இயக்கியிருப்பார். எல் நாராயணன் வசனங்கள் எழுத்துக்கள் கொடுத்துருப்பார். படத்தில் ஜெய்சங்கர், ஆனந்தன், தேங்காய் ஸ்ரீனிவாசன், சுருளிராஜன், பாரதி, புஷ்பமாலா, குமாரி பத்மினி நடிச்சிருப்பாங்க. படத்துக்கான இசை வேதா. இந்த பாடலை பாடியிருக்கிறது பி சுசீலா. பாடலாசிரியர் கண்ணதாசன். மயிலிற்கு தரக்கூடிய நிறைவு பாடல் அது, கேளுங்க ரசிங்க.

0: காலத்தை வென்ற காவிய பாடல்கள், தேனினி மினியத்தை விட்டாத இசைப்பாடல்கள், மலரும் நினைவுகள், அழகாய் மீட்டெடுக்கக்கூடிய பாடல்கள் அப்படின்னு எவ்வளோ சொன்னாலும் நம்ம நிகழ்ச்சி தகும் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்த பாடல் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்துருன்ற நம்பிக்கையோட நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நான் உங்கள் சிவா. எங்கேயும் போயிடாதீங்க. ஏன்னா அடுத்த மெலடி மட்டுக்கள் நேர் இருப்போம். ஆஃப்டர் லாங் டைம் நம்ம வந்து இணைய போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம நிகழ்ச்சியாக பாட்டு கேட்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா 9585800103 அப்படின்ற வாட்ஸ்அப் ஐடியும் சரியாக பயன்படுத்துங்க. ஃபோன் மணி பே பாட்டு கேட்கக்கூடிய நேர்கள் 0422 அப்படின்ற கோடோட 2316312 அப்படின்ற எனக்கோ அல்லது 2317046 அப்படின்ற எனக்கோ அழைப்பினை ஏற்படுத்தலாம். நீங்கள் 1981 1993 வரை இருக்கக்கூடிய இந்த இடைக்கால பாடலை கேட்டு ரசிப்பீங்க. அதுவும் குறிப்பாக இந்த பாடலாம் கேட்டு எவ்வளோ நாளாச்சுப்பா அப்படின்ற மாதிரி பாட்டெல்லாம் கேட்பீங்கிற நம்பிக்கையோட நிகழ்ச்சியின் முதல் பாடல் முதல் நேர வரவேற்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்தங்க?
1: கோவை செல்வபுரம் சையத் ரசூல் பேசுறேங்க.
0: சையத் ரசூல் அவர்களே, சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு வந்து சிவா படத்திலிருந்து வெளியின் வழியே நீயா வந்து

0: கேட்கலாம் கேப்பீங்கிற நம்பிக்கையோட நிகழ்ச்சியின் முதல் பாடல் முதல் நேர வரவேற்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்தங்க?
1: கோவை செல்வபுரம் சையத் ரசூல் பேசுறேங்க.
0: சையத் ரசூல் அவர்களே, சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு வந்து சிவா படத்திலிருந்து விழியின் வழியே நீயா வந்தது போனது பாடலுங்க.
0: பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.
1: நன்றி, நன்றிங்க.
0: நிகழ்ச்சியின் முதல் பாடலை நம்ம பேர்ல இருக்க படம் நல்லா இருக்குல்ல.

0: ஊரை மாற்றி சொல்லாமல் பழைய நேர்கள் வராமல் புது புது நேர்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க. எல்லாருமே நம்ம நிகழ்ச்சி இடம்பெறணும், அதை கேட்டு நீங்கள் ரசிக்கணும் அப்படின்றதையும் மனசில் வச்சுக்கணும். ஸோ நம்ம நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கே இருந்துங்க?
1: நாகராஜ்.
0: சொல்லுங்க நாகராஜ், என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு வாழ்வே மாய படத்தில் இருந்து சூப்பர் ஹிட் பாடல்
0: பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.
1: நன்றி.

இந்த மாதிரி இதமான மனதுக்கு பிடிச்சமான உங்களுடைய விருப்பப்படல நம்ம நிகழ்ச்சி வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொன்ன வழிமுறையை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி திங்கக்கிழமை கோயம்புத்தூர் மாவட்ட நேர்கள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சி, அதனால் பேரை மாற்றி சொல்லாமல்

0: 10:11 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேர்கள் கேட்டு ரசிட்டிருக்கீங்க. மெலடி மெட்டுக்கள் நேர் விருப்பம் கோயம்புத்தூர் மாவட்ட நேர்கள் மட்டுமே பங்கு பெற வேண்டிய நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேர் வணக்கம்.
1: கோவை கணபதி பழனிசாமி.
0: வணக்கம், யார் எங்க இருந்துங்க
1: சார்? கோவை கணபதி.
0: கணபதியில இருந்து உங்க பேரு?
1: பழனிசாமி சார். பழனிசாமி சார்.
0: பழனிசாமி அவர்களே சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: உங்க இணைப்பு கிடைச்சல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார்.
0: ரொம்ப ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: இதே கோயில் படம் சார், இதயம் ஒரு கோயில்.
0: அந்த படத்துல இருந்து
1: சார்?
0: ஓ, அந்த படத்துல அந்த பாட்டா?
1: ஆமா சார், ஒரு பாட்டு சார், இதே கோயில் இருந்து இதயம் ஒரு கோவில் பாட்டு சார்.
0: பாடல் வருது கேளுங்க ரசிங்க.
1: ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி சார்.
0: நன்றி. அவர் பேசும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல.

0: 10:18 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேர்கள் கேட்டு ரசிச்சு சந்தோஷம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. மெலடி மெட்டுக்கள் நேர்வரப்பம் கோயம்புத்தூர் மாவட்ட நேர்கள் மட்டுமே பகப்படக்கூடிய நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம் சிவா சார், நான் பேர்மொழி வாசுதேவ். நல்லா இருக்கீங்களா சார்?
0: ரொம்ப நலமா இருக்கேன், ரொம்ப நன்றி. சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்
1: சார்? மனதில் உறுதி வேண்டும் படத்துல அடி வங்காள கடல பாட்டு.
0: மனதில் உறுதி வேண்டும்,
1: ஆமா,
0: அந்த படத்துல இருந்து பாட்டு உங்களுக்காக.
1: நன்றிங்க சார்.
0: இதோ வருது, கேளுங்க ரசிங்க.

0: பணத்தை தண்ணீராக விட்டேறப்பாங்க. பாசம் கண்ணை மறைச்சிருது பாஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நல்ல ஒரு பாடலை கேட்டு முடிச்சிருக்கோம். சிம்லா ஸ்பெஷல் படத்துல இருந்து இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தாங்க. அவினாசி சாலை கோயம்புத்தூர்ல இருந்து திருமதிகள் தமிழ்ச்செல்வி, பாண்டி மீனா, பரிமளம், ரம்யா சேதுராமன், ரேவதி செந்தில் மற்றும் நித்யா பால் குரு. ஸோ எல்லாருக்கும் சேர்த்து போட்டுருங்களேன்ப்பா அப்படின்ற மாதிரி வாட்ஸ்அப் விருப்பமாக கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்ட நேர்கள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய இன்னைக்கு நாளில் திங்கக்கிழமையில் வாட்ஸ்அப் மூலமாக வரக்கூடிய நேர்கள் 9585800103 அப்படின்றது ஒன்லி மெசேஜ்க்காக மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜும் உங்களுக்காக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஃபோன் பண்ணி தான் பாட்டு கேட்பேன்னு இதோ இருக்கு, பயன்படுத்திக்கோங்க. 042 அப்படின்ற இணைப்பெண்ணோட 23 16 312 மற்றும் 23 17 046 அப்படின்ற எண்கள் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்கும். மறந்துடாதீங்க, மறந்தோ இருந்துடாதீங்க. குறிப்பாக 1981 1993 வரை இருக்கக்கூடிய இந்த இடைக்கால பாடல்களை கேட்பீங்கன்ற நம்பிக்கையோட நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேர் வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம், யார் இங்க இருந்துங்க?
1: நான் பீடமேட்ல சீதாலட்சுமி கால் பண்றேன் சார்.
0: சீதாலட்சுமிமா சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: பூவை பூச்சோட படத்துல இருந்து பூவை பூச்சோட ஜேசுதாஸ் பாடின சாங் சார்.
0: பாடல் வருது கேளுங்க ரசிங்க.
1: ஓகே, தேங்க்யூ சார்.

0: இரவா பகலா வெயிலா மழையா எதுவும் நம்மளை ஒன்றும் செய்யாது. ஏன்னா மனசுக்கு பிடிச்சமான பாட்டு கேட்கும்போது இருக்குல்ல வர சந்தோஷம் இருக்க பாருங்க, ஹோ மை காட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்களும் உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொன்ன வழிமுறையில் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, அதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம். இன்றைக்கி கோயம்புத்தூர் மாவட்ட நேர்கள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சி. வணக்கம்.
1: வணக்கம் சார், நாங்கள் கோயம்புத்தூர் காந்திபுரத்திலிருந்து ராஜ் கிருஷ்ணா.
0: ராஜ் கிருஷ்ணா சொல்லுங்கள், என்ன பாட்டு வேணும்
1: சார்? கலகு படத்திலிருந்து ஒரு பூவனத்தில் ஒரு கடி கடிக்குது அந்த பாட்டு.
0: பாடல் வருது கேளுங்க ரசிங்க.
1: நன்றி சார்.

0: கழுகு படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்கோம். 10:37 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நீங்கள் கேட்டு ரச சந்தோஷமா என்ஜாய் பண்ணிருக்கீங்க. மழை விழுஞ்சு ஓஞ்சு நிறைய இடங்கள்ல அப்படியே ஒரு இதமான ஒரு காற்று பேசும்போது இந்த மாதிரி மனசுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கும்போது அடடா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இது மெலடி மிட்டுகள் நேர் இருப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் எங்க இருந்துங்க?
1: இடையூர்பாளையம் பாப்பம்பட்டி எம்ஜிஆர் நகர்ல இருந்து செந்தில்ங்க.
0: செந்தில் சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: புதுக்கவையில இருந்து வெள்ளைப்புறா ஒன்று
0: பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.
2: தேங்க்யூ சார்.

0: கே ஜே யேசுதாசன் எஸ் ஜானகி பாடினது. புது கவிதை படத்திலிருந்து பாடல் கேட்டோம். 10:42 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நீங்கள் கேட்டு ரசிச்சிருக்கீங்க. இது மெலடி மட்டுக்கள் நேர் விருப்பம். திங்கக்கிழமை அப்படிங்கிறதுனால கோயம்புத்தூர் மாவட்ட நேர்கள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ வணக்கம், சேரன்மா நகர் ராஜேஷ்.
0: வணக்கம் ராஜேஷ், சொல்லுங்க என்ன பாட்டு வேணும்?
1: படம் மீண்டும் கோகிலா. எஸ்பிபி ஜானகி அம்மாப்பான ராதா ராதா நீ எங்கிற பாட்டு
0: பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.

சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போலோருமா வராது வராது. எஸ் ஊர் விட்டு ஊர் வந்து படத்துல இருந்து பாடல் கேட்டோம். பாடலை விரும்பி கேட்டிருந்தாரு வாட்ஸ்அப் வழியா. சிங்காநல்லூர்ல இருந்து பிரபு கேட்டிருந்தாரு, அவருக்காக இந்த பாடல் கொடுத்திருந்தோம். 10:52 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இது மெலடி மெட்டுக்கள் நேரொடுப்பம். திங்கட்கிழமை அப்படிங்கிறதுனால கோயம்புத்தூர் மாவட்ட நிகழ்வு மட்டுமே பங்கு பெறுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நிறைய பேர் வந்து பங்கு பெற்று பாடலை கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சி நம்ம கொடுத்த எல்லா விருப்பங்களும் எல்லா நேர்களையும் போய் சந்தோஷமாக சென்றடைஞ்சிருக்கும். கேட்டுட்டு இருந்த எல்லோரும் ஹாப்பியாக இருந்திருக்கும் அப்படின்ற நினைவோட நிகழ்ச்சி நிறைவு பாடலை கொடுத்து நிகழ்ச்சி வாய்ண்டா பண்ணுறேன். நான் உங்கள் சிவா.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:55 நேர்கள் இதுவரை கேட்டது மெலடி மட்டுக்கள் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நேர்கள் இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்புகள். நாளை காலை 6 மணிக்கு காலை தென்றல் நிகழ்ச்சியில் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 14 அதிகாரம் வான் சிறப்பு. தொடர்ந்த நிகழ்ச்சியில் சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் ரா பூபாலன் அவர்கள். தொடர்ந்த நிகழ்ச்சியில் சூலமங்கலம் சகோதரிகள் லீலா ரோஸ்லின், நாகூர் எம் ஹனிஃபா,

0: சவுந்தரராஜன், பி அருணா, மலேசிய வாசுதேவன் ஆகியோர் பாடியிருக்கும் பக்தி பாடல்களை கேட்கலாம். தொடர்ந்து 6:30 நிகழ்ச்சி நிரல், 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:55 நலமே விளைக, காலை 7 மணிக்கு வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இன்று புதறிவு இடம்பெறும், 7:15 தமிழ் செய்திகள், 7:30 முன் செல்லடா, 7:40 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்கலாம், 7:55 வானிலை அறிக்கை, தொடர்ந்து செய்தி செய்திகள் கேட்கலாம், 8:00 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள், 9:00 சிறுவாணிச்சாரல், 10:00 இது உங்கள் சாய்ஸ் நேயர் ஒப்பமாக, முற்பகல் 11:00 இன்றைய நேயர், 11:30 வண்ணப்போக்களில் சாய்வு நாற்காலி, மூத்தோருக்கான நிகழ்ச்சி திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுச்சாமி அவர்களுடன் நேர்முகம் பகுதி 2, நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா. நண்பகல் 12:00 வசனையிலும் நிகழ்ச்சியில் ஹலோ தோழி, 12:35 நிகழ்ச்சி நிரல், 12:50 பூந்தென்றல், பிற்பகல் 1:00 மணி 1 மலர் 1, 2:15 திரையிசை, 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் மரபு தொட்டி கட்டு வீடு கட்டியிருக்கும் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் பகுதி தீர்த்தாம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ஜவஹர்குமார் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் கேட்கலாம். பிற்பகல் 3:00 டீ டைம், மாலை 4:00 கெட் செட் கோ கேம் ஷோ, 5:00 சித்திரச்செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள் இடம்பெறும், மாலை 6:00 பொன்மாலை பொழுதில் திரையில் பக்தி இசை, தொடர்ந்து பொன்மாலை பொழுது கேட்கலாம். இரவு 7:25 ஏறும் ஊரும், முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து ஒருங்கிணைந்த பண்ணையும் குறித்து அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதி ஆர் பொன்னாவரம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி சதாசிவம் அவர்கள், பகுதி 3 இடம்பெறும். 28:00 இதம் ரிதம், 9:15 மயிலிறகு, காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களின் தொகுப்பு, 10:00 மெலடி மட்டுக்கள் நேர்விருப்பம், 10:55 நிகழ்ச்சிகள், தொடர்ந்து வானிலை அறிக்கை, நள்ளிரவு 11:00 முதல் அதிகாலை 5:53 வரை நிகழ்ச்சி அனைத்தும் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். தொடர்ந்து வானிலை அறிக்கை, கோயம்புத்தூரில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை 35°C, குறைந்தபட்சமாக 25°C, திருப்பூரில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை 37°C, குறைந்தபட்சமாக 26°C, ஈரோட்டில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை 38°C, குறைந்தபட்சமாக 26°C பதிவாகியிருந்தது. சேலத்தில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை 37°C, குறைந்தபட்சமாக 26°C வெப்பநிலை பதிவாகியிருந்தது. ஊட்டியில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை 25°C, குறைந்தபட்சமாக 17°C வெப்பநிலை பதிவாகியிருந்தது. பாலக்காட்டில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை 36°C, குறைந்தபட்சமாக 27°C வெப்பநிலை பதிவாகியிருந்தது. நேரம் 10:59, மத்திய அலை 990 கிலோஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகள் இத்துடன் இணைந்து நிறைவுபெறுகின்றன. 103.
1: இந்த ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒலிபரப்பு நாளை காலை 5:53 தொடங்கும். ஜெய்ஹிந்த்.